0: இது ஸ்ரீமத் சங்கராச்சார்ய விரசிதம் கங்காஷ்டகம் சம்பூர்ணம்.
1: அடுத்து சிதம்பரேஸ்வர ஸ்தோத்திரம், பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

0: நேர்லே, நாம் இதுவரை அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 12 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:54. வந்தே மாதரம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. கும்பகோணம் அருகே மாங்குடியில் தேப்பெருமாநல்லூர் வாய்க்காலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே மின்சாரம் தாக்கி 7 மாடுகள் உயிரிழந்தன. தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நிகழ்ச்சி நிரல் நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மாசார் குணம் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று தொடர்ந்து அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. இன்று காலை மணி 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட விவரம் அறியலாம். 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். இன்று காலை மணி 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 10:02 படிப்பும் படியும் படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள். 10:30 மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். முற்பகல் 11:02 ஏக்சூர் அதனைத் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பாலை குழந்தை பிறந்தவுடன் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். 12:55 திரை இசை. 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே இதில் ஆசை எப்படி.

0: Usha and Gujarat Deputy Chief Minister Harsh Sanghvi. India will depart from Glasgow as a satisfied bunch after 39 medals at the 2026 Games. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10 7
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மனத்தை செம்மைப்படுத்துவோம். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: மனித மனம்தான் நம் செயல்கள் பலவற்றுக்கும் அடிப்படையானது. எனவே நம் மனத்தை நல்லவற்றை நினைக்கவும் தீயவற்றை விளக்கவும் பழக்கப்படுத்த வேண்டும். பொதுவாகவே நாம் சார்ந்ததன் வண்ணமாகும் இயல்புடையவர்களே. எனவே நல்லவர்களோடு பழகுவது நாம் நல்லவற்றை சிந்திக்க உதவும். உடம்பில் உயிர் நிலைத்திருக்கும் வரை மனமானது ஓயாமல் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். திறன்பேசியில் அல்லது தொலைக்காட்சியில் ஈடுபடும் மனம் இமைப்பொழுதில் எங்கெங்கோ சென்று மீள்வதை காண்கிறோம். எனவேதான் இந்த மனத்தை ஒருநிலையில் கட்டுப்படுத்தல் அரிதினும் அரிதாகிறது. கந்துக மதக்கரியை வசமாய் அடக்கலாம், கரடிவெம் புலிவாயையும் கட்டலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருத்தல் அரிது என்றார் தாயுமானவர். அறியாமையாகிய ஆணவமே உலக நுகர்வுகளில் இயல்பாக ஈடுபடும் உயிரினை ஊக்குவித்து நிலையில்லாதவற்றை நிலையெனக் கொண்டாடும் ஒருவித மயக்க உணர்வை அளிக்கிறது. இதனால் உயிருக்கு உலகப் பொருள்களை நுகர வேண்டும் என்னும் அவா தோன்றுகிறது. அதனால் வளரும் ஆசை நிறைவேறாத பொழுது மனம் வெகுளி கொள்கிறது. இந்த மயக்க அறிவு, அவா, அகங்காரம், ஆசை, வெகுளி ஆகிய இவ்வைந்தையும் சமய நூலார் ஆணவ மலத்தின் காரியங்கள் என்பர். இன்றைய சமுதாயத்தில் அறிவியல் வளர்ச்சியால் உலகம் மிகச் சுருங்கிவிட்டதை அறிவோம். அனைவரும் அனைத்துலக நடப்புகளையும் எளிதில் பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது. உலகில் பலரும் முன்னோர் அறிவுறுத்திய வாழ்வியல் நெறிகளை பின்பற்றாமல் பணம்தான் எல்லாமும் என்று அதனை நோக்கியே ஓடுகிறோம். மக்களின் வாழ்க்கை போக்கும் இப்படியே அமைந்துள்ளது. எனவே நம் வாழ்வு எப்படிப்பட்டதாயினும் முன்னோர் அறிவுறுத்திய நல்வழிகளை பின்பற்றி அனைவரும் வாழ்வதே ஏற்புடையது. இவ்வுலக வாழ்வில் அவ்வப்போது நமக்கு தோன்றும் பேராசை, கோபம், பொறாமை ஆகியவற்றை முடிந்தவரை தவிர்க்க முயல வேண்டும். இதனை நாம் ஏற்று வாழ்தல் அவ்வளவு எளிதல்ல. எனவே நன்னெறியில் வாழ்வோரை கண்டறிந்து அவர்களுடன் பழகுவது படிப்படியாக அவற்றிலிருந்து நன்மை விடுவிக்க உதவுகிறது. பிறரது ஆக்கம் அல்லது உயர்வை கண்டு ஒருபோதும் அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாம் இருத்தல் கூடாது. பொறாமையில்லாத மனமே செம்மையான மனம். இந்நிலை வாய்த்தால் அவர்தம் ஆக்கத்தை தடுக்க நினைக்கும் கோபம் வராது. கோபம் என்பது மனிதனின் அறிவை கெடுத்துவிடும். எனவேதான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க என்பர் வள்ளுவர். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்றார் அவரே. யார் கோபப்படுகிறார்களோ அவர்களையே அது அழித்துவிடும் என்பது முற்றிலும் உண்மை. இரத்த கொதிப்பு, மாரடைப்பு போன்றவற்றுக்கும் இந்த கோபமே வழிவகுத்து விடுகிறது. எனவே நல்லவர்களோடு பழகி தேவையில்லாத ஆசைகளை விலக்கி பிறரது வளர்ச்சி அல்லது ஆக்கத்தை கண்டு பொறாமை கொள்ளாதவர்களாக வாழ்ந்து பழகும் எவரிடத்தும் வெறுப்பின்றி அனைவரையும் சமமாக கருதி நம் தேவைக்கு மேல் உள்ளவற்றை இல்லாதவர்களுக்கு அன்பு கொண்டு உதவி வாழ முற்படுவோம். உலகும் நாம் பெற்றுள்ள இவ்வுடம்பும் ஈட்டும் செல்வங்களும் நிலையில்லாமல் எந்த நேரத்திலும் அழியக்கூடியவை என்பவற்றை உளம் கொண்டு ஈத்துவக்கும் வாழ்வால் ஈடற்ற புகழை பெறுவோரை பார்த்து நாமும் அத்தகைய நிலைவேற்று வழியை நாட வேண்டும். அத்தகைய பெருவாழ்வை பெற இப்போதே நமது மனத்தை நல்லோர்பால் நாடி செம்மைப்படுத்திக் கொள்ள முயல வேண்டும். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் என்ற வள்ளுவத்தின் வழியில் உயர்வடைவோமாக.
2: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் மனத்தை செம்மைப்படுத்துவோம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:14.

பொதுமக்கள் அனைவருக்கும் பொதுவான அறங்களை கூறும் பொதுமறையாம் திருக்குறளை குமரி பண்பலை நூற்று ஒன்றில் கேட்கலாம். குறளமுதமாய்

0: குடிகாரனை பெற்ற தாய் கண்டாலும் வெறுப்பாள் என்னும் போது ஒழுக்க விரும்பிகளான சான்றோர் பார்த்தால் எப்படி விரும்புவார்கள்? குறள் எண் 923 அதிகாரம் கல் உண்ணாமை.
1: முகத்தேயும் இன்னாதால் என் மற்ற சான்றோர் முகத்துக்களி.
0: குடிகாரனை பெற்ற தாய் கண்டாலும் வெறுப்பாள் என்னும் போது ஒழுக்க விரும்பிகளான சான்றோர் பார்த்தால் எப்படி விரும்புவார்கள்? குறள் எண் 923 அதிகாரம் கல் உண்ணாமை.

கதிரவன் தன் கதிர்களை விரிக்க புல்நுனையில் அமர்ந்த பனித்துடிகள் பயந்தோட, பறவை கூட்டம் வட்டமிட பூக்கள் மலர்ந்து விரிய, அனைத்து உயிர்களும் புதிய விடியல் கண்டு புத்துணர்ச்சியுடன் துயில் களையும் இந்த நேரத்தில் இறைவனை துதிப்போம் பக்தி மாலையாய். நேரம் சரியாக 6:16. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதலில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: நாளே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
1: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: நேரம் சரியாக 6:27. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜிக்கி பாடிய பாடல்.

0: திரையில் ஆரம்பம். ஆடினா ஆஃபர், கே சின்ன துறைனா சூப்பர். கே சின்ன துறை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
1: நேரம் 6:35. குமரி பண்பலூரிலிருந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் நாகூர் இ.எம். ஹனீஃபா பாடியது.

0: சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரை மேலசித்திரை வீதியில் உணவகம் நடத்தி வரும் தேசிய மணி என்பவர் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடன் பெற்றதால் அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார். அவருக்கு பதில் கடிதம் எழுதியுள்ள பிரதமர், வங்கிக் கடன் பெறுவதில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறுதொழில் முனைவோர் சந்தித்த சிரமங்களுக்கு தீர்வு காண மத்திய அரசு ஸ்வநிதி திட்டத்தை தொடங்கியதாக கூறினார். உரிய நேரத்தில் அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் எவ்வாறு உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதற்கு மதுரை சிறு வணிகரின் கடிதம் விளக்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சிறு வணிகர்களின் அனுபவமானது மற்றவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற ஊக்கமளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் தமக்கு எழுதிய கடிதம் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சிறு வணிகர் திரு தேசியமணி கூறினார்.
1: 62 எங்கள் அப்பா இந்த இடத்துல ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தார். இப்போ நாங்கள் அதை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 0 அக்கௌண்ட்டில் தொடங்குன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்ததை வச்சு கனரா வங்கியில் போய் கணக்கு வங்கி தொடங்கினோம். சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி தரதாக தகவல் சொல்லவும் நாங்கள் அதில் சில முயற்சிகள் எடுத்தோம். அதுக்கு எங்களுக்கு மனராட்சி அதிகாரிகள் ஒத்துழைச்சாங்க. 4வது லோன் வாங்கி இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன். நரேந்திர மோடி அவர்கள் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தார். சாலை வியாபாரிகளுக்கு 1,00,000 கோடி ரூபா நாங்கள் கடன் உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை என் கடைக்கு வர வாடிக்கையாளர்களை வச்சு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் எழுதி கொடுத்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அடித்து வச்சேன். பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து நீண்ட ஒரு கடிதம் வந்துச்சு. சாலை வியாபாரிக்கு மதித்து நம்ம மதிப்பாக நடந்ததை வச்சு அவங்க சிரத்தை எடுத்து இந்த கடிதத்தை எழுதி நமக்கு ஒரு பாராட்டு கடிதம் போட்டிருக்காங்க. இந்த பிரதமர் சாலை வியாபாரிகளுக்கு மென்மேலும் நல்ல உதவி பண்ணணும்.
0: தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை தமிழக அரசு நிதானமாகவும் பொறுப்புணர்வுடனும் அணுகும் என்றும் அவர் கூறினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் மாநில விவசாயிகள் பயனடையும் வகையில் பல அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிருக்கு 2,500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்று வரும் சுற்றுலாப் பயணிகள் மேம்பாட்டு பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். குற்றால அருவியின் அருகில் உள்ள பகுதிகள் முழுவதும் வணிகமயமாகி மக்கள் நடமாட்டத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறினார். சுற்றுலாப் பயணிகளின் நலனை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் பெண்கள் பாதுகாப்புடன் அருவியில் குளித்துச் செல்லவும் உடை மாற்றவும் போதிய அறைகள் கட்டித்தரப்படும் என்று கூறினார். 5 அருவி உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் கழிப்பிட வசதி மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் இல்லாத குற்றாலம், குப்பையில்லா குற்றாலம் என்ற இலக்குடன் விழிப்புணர்வு இயக்கம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம்

0: உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவின் நீர்பிடிப்பு பகுதிகளான தலைக்காவிரி, பாகமண்டலா, மடிகேரி, சோமவார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கபினி அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அந்த அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டது.

0: வருவதால் அந்த அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் இன்று தமிழக எல்லையான தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லை அடுத்துள்ள பிலிகுண்டுலுவுக்கு வந்தடையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆடிப்பெருக்கு இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் நீரை வரவேற்கும் விதமாகவும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18 நாள் மக்கள் இந்நாளை கொண்டாடுகின்றனர். இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் இல்லாத நிலையிலும் நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி மாவட்டங்களின் கரையோரங்களில் புதுமண தம்பதியர் மற்றும் பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். மேட்டூர் பகுதியில் ஆடிப்பெருக்கை பொதுமக்கள் பாதுகாப்புடன் கொண்டாட மாவட்ட நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்துப் போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டம் தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு எல்லினோவின் தாக்கத்தினால் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயுள்ளது. இதுவரை 10% மழை கூட பெய்யவில்லை. எனவே ஓராண்டும் ஆடி மாதத்தில் நிரம்பி விழையும் எமரால்டு, அவலாஞ்சி உள்ளிட்ட அனைத்து அணைகளின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. அணையை சுற்றி விவசாயம் செய்து வரும் விவசாயிகளும் பாசனத்திற்கு தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். குறிப்பாக உதகை, குன்னூர் சுற்றுவட்டார கிராம பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வரும் எமரால்டு மற்றும் பைக்காரா கூட்டு குடிநீர் திட்டமும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் நீர்மின் நிலையங்களில் தினந்தோறும் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் 830 மெகாவாட் மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள எல்னினோவால் நீலகிரி மாவட்டத்தில் கடும் தண்ணீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் அண்டை மாவட்டங்களான கோவை, ஈரோடு மாவட்டங்களுக்கும் இருக்கும் என்று கூறும் ஆர்வலர்கள், சூப்பர் எல்னினோ வருவதற்கு முன்னதாகவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து குடிநீர் ஆதாரங்களை பாதுகாத்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள இதர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் பல இடங்களில் இன்று அதிகாலை பலத்த மழை பெய்தது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவானது. அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 5 மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500 மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. கடந்த 11 நாட்களாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் நேற்று நிறைவடைந்தன. இதையடுத்து 2030 ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்தவுள்ள இந்தியாவிடம் அதற்கான கொடியும் செங்கோலும் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோர் அந்த கொடியை பெற்றுக் கொண்டனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்தி இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலகத் தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை

0: அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 18 நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:55.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 5 மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37°C 38°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27°C 28°C ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வைத்து வருகிற ஆகஸ்ட் மாதம் 7 வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் 10:30 மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் துத்தநாகம் மிக முக்கியமானது. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இந்தோல் அசிட்டிக் ஆசிட் போன்ற பயிர் ஊக்கிகளை உற்பத்தி செய்ய துத்தநாகம் உதவுகிறது. இலைகளில் பச்சையும் உற்பத்தி மற்றும் ஒளி சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. தூர் விடுதலையும் கதிர்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கிறது. நெல்லில் துத்தநாக குறைபாடு ஏற்பட்டால் பயிரின் அடி இலைகளின் நடு நரம்பு பகுதி வெளுத்து காணப்படும். அடி இலைகளில் பழுப்பு நிற திட்டுக்கள் ஏற்பட்டு இலை அளவு சுருங்கிவிடும். பயிர் வளர்ச்சி குறைந்து புதர் போல் காட்சியளிக்கும். பொது பரிந்துரையாக ஏக்கருக்கு 10 துத்தநாக சல்பைட்டை 20 மணலுடன் அல்லது மட்கிய தொழு உரத்துடன் கலந்து அடி உரமாக இட வேண்டும். தவறும் பட்சத்தில் நடவு செய்த 30-45 அதாவது முன்பருவ வளர்ச்சி காலத்தில் 10 துத்தநாக சல்பைட்டை 20 மணலுடன் கலந்து இட வேண்டும். அல்லது 1 துத்தநாக சல்பைட்டை 200 மில்லி தண்ணீரில் கலந்து நடவு செய்து 30-45 இலைகளின் மீது தெளிக்கலாம். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரத்தில் ஈரப்பதம் இருக்கும் போது தெளிக்க வேண்டும். இலையில் கலவை எளிதாக ஒட்டிக்கொள்ள கஞ்சியை கலந்து தெளிக்கலாம். வேளாண் விரிவாக்க மையங்களில் விற்பனை செய்யப்படும் நெல் நுண்ணூட்ட கலவையை ஏக்கருக்கு 5 என்ற அளவில் 20 மணலுடன் கலந்து நெல் வயலில் இடுவதன் மூலம் துத்தநாக குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
3: மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜி மார்ட் ஃபர்னிச்சரின் மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ் இன் எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் இன் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், EMI அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:00.
4: வட்டாரச் செய்திகள்.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. முழுமையான தகவல்களை வழங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழக இயக்குநர் வலியுறுத்தல். கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடக்கம். ஆரல்வாய்மொழி கூட்டுறவு நூற்பாலை வடசேரி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் அமைச்சர் விஜய் பாலாஜி ஆய்வு. இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வீடுகள் பட்டியல், வீட்டின் வசதிகள் கணக்கெடுப்பு களப்பணி தொடங்கியது. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 16 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெற்று வருகிறது. மக்கள் நேரடியாக தங்கள் சுய விவரங்களை பதிவேற்றம் செய்யும் வகையில் சுய கணக்கெடுப்பு பணி கடந்த 17 தேதி தொடங்கி 31 தேதி

0: உதவியுடன் நிறைவு பெற்றது. இதன் மூலம் தமிழகத்தில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இணையதளம் வழியாக தங்கள் விவரங்களை சமர்ப்பித்தனர். இந்நிலையில் வீடுகள் பட்டியல் மற்றும் வீட்டின் வசதிகள் கணக்கெடுப்பின் களப்பணிகள் நேற்று தொடங்கின. தமிழகம் முழுவதும் இந்த பணி இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 1.15 லட்சம் பேர் கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். அவர்கள் வீடு வீடாக வந்து கணக்கெடுப்பை நடத்துவார்கள். 33 கேள்விகள் கொண்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட கேள்வித்தாளை கொண்டு இந்த பணி மேற்கொள்ளப்படும். வீடுகளின் நிலை, குடிநீர் வசதி, சுகாதாரம், மின்சாரம், இணைய வசதி, சமையல் எரிபொருள் வசதி, கழிவறை வசதி, வாகனங்கள் போன்ற முக்கிய தரவுகள் சேகரிக்கப்படும். கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கை கன்னியாகுமரியில் தொடங்கியது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சாலையோரங்களில் எந்தவித ஆக்கிரமிப்பும் அனுமதிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி அருகே முருகன்குன்றம் பகுதியில் இருந்து ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நேற்று தொடங்கியது. சாலையோரங்களில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கடைகள் மற்றும் கட்டிடங்களை தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் பொக்லைன் இயந்திரங்கள் வாயிலாக அகற்றினர். கன்னியாகுமரியில் இருந்து காணிமடம் வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு தேசிய நெடுஞ்சாலையின் இரு புறங்களிலும் உள்ள ஆக்கிரமிப்புகள் அடுத்தடுத்து அகற்றப்பட்டு வருகின்றன. காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழக கைத்திறன், கைத்தறி நுனிநூல் மற்றும் கதர்த்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்கள் நேற்று முன்தினம் ஆரல்வாய் மொழியில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு நூற்பாலை மற்றும் வடசேரி பகுதியில் அமைந்துள்ள நெசவாளர் கூட்டுறவு சங்கம் ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், தற்போது 382 இயங்கும் தறிகளுடன் இந்த சங்கம் செயல்பட்டு வருகிறது. இங்கு காட்டன் வேட்டிகள், சுட்டி துண்டுகள், பெட்ஷீட்டுகள், காட்டன் சேலைகள் மற்றும் அரசின் விலையில்லா வேட்டிகள் போன்ற ரகங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த 2025-26 நிதியாண்டில் 2,60,88,000 ரூபாய் மதிப்பிலான ஜவுளி உற்பத்தி செய்யப்பட்டு 3,04,55,000 மதிப்பிலான ஜவுளிகள் விற்பனை செய்யப்பட்டு சங்கம் தொடர்ந்து லாபத்துடன் இயங்கி வருகிறது என்றார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைகின்றன.
1: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
2: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
1: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMB ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
6: சூப்பர் கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். வாழ்வின் வழிகாட்டி போல் என்றென்றுமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 7:05. இனி கேட்கலாம்.
7: முச்சத்தில் இன்று

0: யாருக்காவது கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? நம்ம கிராமத்தை கடந்துதான் வரோம். நம்ம கிராமத்துல இன்னும் விடியாத நிலை மாதிரி தெருவிளக்குகள் எல்லாம் எரிஞ்சுகிட்டே கிடக்கு. ஆனா இந்த கிராமத்துல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கும் போல இருக்க மின் விளக்குகள் எல்லாம் அணைச்சு போட்டிருக்காங்க. சாலையில பாரு, மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சு. எங்கேயாவது சாலை பக்கத்துல தண்ணி தேங்கி கிடக்கா? இல்ல. ஏய் கண்ணா, என்னடே பார்த்தும் பார்க்காத மாதிரி மூஞ்ச திருப்பிட்டு போற? ஒரு ஆள் தெரிஞ்சாலும் தான் பார்த்து பேசணும்னு தெரியாதாடே. எப்படிப்பட்ட மனுஷன் உங்க ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு? பண்பாடுன்னா என்னன்னு எத்தனை பரப்புரை பண்றாரு? உங்க கிராமம் இந்த அளவு பசுமையா செழிப்பா இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? எங்க அண்ணன் தானே. என்னது அண்ணனா? அண்ணன் உமக்கு அண்ணன் அண்ணன் இருக்கலாம், எங்களுக்கு எல்லாம் அப்படியான கிடையாதுன்னா? நாங்க எல்லாம் அரும்பாடுபட்டு செஞ்ச வேலைய எங்க அண்ணன் செஞ்சாருன்னு சொல்றா? சரிடே சரிடே, பொதுவா நீ கேள்விப்பட்டிருக்கேடே, ஊரில் நல்லவர் ஒருவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கேடே. எங்க அண்ணன்னாலதான் உங்க ஊர்ல செழிப்பு வளம் எல்லாமே இருக்கு. ஏய், நல்லோருக்கு பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்களே, அது எங்க அண்ணன் இருக்கனாலதான் உங்க கிராமத்துல நடக்குது. ஏய் கல்ல எடுக்கானே. ஏய் எரியாதப்பா எரியாதப்பா, அண்ணனை இவ்வளவு சொல்லிட்டோம்னே எரிய. ஏ போடே போடே, தெரியாம சொல்லிட்டோம்.
1: சத்தம் அதிர்ற மாதிரி கேக்குது, என்ன விஷயம் தெரியலையே? ஏ தம்பி, என்னப்பா அறக்க பறக்க ஓடி வார? அந்த அளவுல என்ன வழி உளுந்துடாத?
0: ஏனே, நான் உங்க கிராமத்துல வழி உழுவனானே, எப்படி சாலைகள் வச்சிருக்கீங்க? எப்படிதான் வழி உழுவேன்? எப்படின்னு இந்த கிராமத்துல இருக்கீங்க?
1: என்னப்பா கேக்குற? எங்க கிராமம் பசுமை எழில் கொஞ்ச கிராமம், சாலைகளை கூட நீ என்னமாய் உயர்வா சொல்லி இருக்க? இப்படிப்பட்ட கிராமத்துல இருக்கிறதுக்கு நான் குடுத்தல்லப்பா வச்சிருக்கணும்.
0: ஏனே, இதான் நான் வரக்கூடிய வழியில கண்ணங்கிட்ட சொன்னம்னு.
1: என்னப்பா சொன்ன?
0: உங்களுடைய பெருமைய அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு பெருமையா பாடிட்டு இருந்தம்னு. கடைசியில பரிசு என்ன கிடைச்சு தெரியுமானே?
1: என்னப்பா?
0: ஏனே, கல்லறியாக்கு வராமனே ஓடி பின்னாடி எங்க அண்ணன் பேர்ல இவ்வளவு பொறாமையான்னு ஆதங்கத்துல பதறி அடிச்சு ஓடி வந்துட்டு இருக்கோம்னு.
1: காய்ச்ச மரத்துலதானப்பா கல்லறிப்படும்.
0: ஏய், எங்க அண்ணனை பாரு, எதுக்கு எதை கொண்டு முடிச்சு போட்டு என்ன அமைதிப்படுத்துறாரு பாரு.
1: ஏய், அந்த பெட்ரூம்ல யாருமா ஃபேன போட்டிருக்கது? அத ஒண்ணு ஆஃப் பண்ணு. பையன் படிச்சிட்டதுக்கானா? ஏ என்ன சூழ்நிலை நிலவுது வீட்டுல? இதாம்மா மின் விதயம் அப்படிங்கறது தெரியாதனால நீங்க செய்யக்கூடிய செய்கை. ஆஃப் பண்ணம்மா.
0: என்ன உங்க வீடு என்ன குளிர்ச்சியா இருக்குண்ணே?
1: வந்த இடத்துல தம்பி சொல்லு வார்த்தை உனக்கு கேக்குதாமா? வீடு என்ன அளவுல குளிர்ச்சியா இருக்குதுன்னு பெருமிதமா சொல்லக்கூடிய இடத்துல மின் விசிறி தேவையா? இப்ப ஆஃப் பண்ணம்மா.
0: ஏனே, அப்போ மின்சாரத்தை பயன்படுத்துறது சூழ்நிலை தெரிஞ்சுதான் பயன்படுத்தணும் என்னன்னு.
1: ஆமாப்பா ஆமாப்பா, சில வேளைகள்ல நிலவு வெளிச்சம் இருக்கும்பா. மொட்டை மாடிக்கு போவோம்பா, நிலவு வெளிச்சம் லைட் போட்ட மாதிரியே இருக்கும், அவ்வளவு பிரகாசமா இருக்கும். வீட்டுல கூட சொல்லுவா, அந்த லைட் ஒண்ணு போடுங்களாம், ஏதா பூச்சட்டை ஏதாவது கிடக்கும் அப்படின்னு. ஒன்னும் கிடக்காது, பகல் நேரம் மாதிரி இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி. மின்சாரத்தை தேவையற்ற முறையில பயன்படுத்துகத தடுத்துட்டு வரப்பா. இப்ப ஓரளவுக்கு எங்க வீட்டுல கரண்ட் பணம் எவ்வளவு வரும்னு நினைக்க?
0: என்னே எவ்வளவு வருது?
1: 2 மாதத்துக்கு ஒருக்க 250 ரூபாய் வரக்கூடிய இடத்துல இப்போ 100 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா கரண்ட் பணம் கட்டாண்டாம?
0: ஏய், எங்க அண்ணனை மாதிரி எல்லாரும் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தினாங்கன்னா நாடு எங்க போயிரும்?
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

ஆனா என்னதான் இருந்தாலும் கூட நம்ம கிராமத்திலயும் மழை பெய்யதான் செஞ்சு. அண்ணன் கிராமத்துல பசுமைய பாரு, எல்கையில காலடி எடுத்து வச்சதும் பசுமையான மரங்கள், காற்று பாரு எவ்வளவு இதமா அடிக்குது. நானும் நம்ம கிராமத்தை வளப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கு, எத்தனை அண்ணனுடைய பரப்புரைகள்ல மக்களை கலந்துக்க வச்சிருக்கு.

கல்யாண் பெருமக்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்றிரவு மணி 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 வயல் வி மாயா அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுத சுரபியில் அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: பத்து நிமிடம் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இனி
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
3: இந்த சூப்பரான கலக்கல் மார்னிங்க இன்னும் சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு மஞ்ச காட்டு மைனா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். உங்க பேர் என்ன? ஆதிரா. எங்க இருந்து வரீங்க? அங்க இருந்து வரீங்களா? சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்கல்ல, யார் உங்களை கூப்பிட்டு வந்தாங்க? சரி, செல்லக்குட்டியோட அப்பா பேர் என்ன?
4: செல்லையா.
3: அம்மா பேரு?
4: பானு.
3: ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, என்ன சொல்லி தர போறீங்க?

0: அழகா சொல்லிட்டீங்களே, யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: வீட்டுல
0: இருந்து பாடிட்டே இருப்பீங்களா அந்த பாட்டை? அடுத்ததான் நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?

0: நிகழ்ச்சியில சூப்பரா வந்து எங்களுக்கு நீங்க திருக்குறளும் சொல்லி கொடுத்திருக்கீங்க. சரி, நம்ம ஆதரா பெரிய பொண்ணு வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஓ, நீங்க இப்ப வந்து குட்டி கலெக்டர் ஆயிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க?
1: படிக்க வைப்பேன்.
0: ஓ, எல்லாரையும் படிக்க வைப்பீங்களா?
1: ஆமா.
0: சரி, நம்ம நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல ஆதரா குட்டி ஒரு சூப்பரான கலெக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

0: நினைவுபடுத்துகின்ற மேற்கு இன்று பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பாலை குழந்தை பிறந்தவுடன் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். வாழ்வின் வழிகாட்டி போல் என்றென்றமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை நாற்று ஒன்று. இன்னும் சில நொடிகளில் வரவிருப்பது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
1: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளில் கரை

0: ஏற்படும் அரிப்பை தடுக்க ஐஐடி நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக கட்டாக், புவனேஸ்வர், பிரம்மபூர் மற்றும் கஞ்சம் மாவட்டத்தில் நடைபெறும் கல்வி மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கட்டாக்கில் ஜெகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். நாளை தெற்கு ஒடிசா பகுதிக்கு செல்லும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஃபரிதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதையில்லா இந்தியா என்ற இலக்கை அடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்த 100 நாள் இயக்கமானது நாட்டை உருவாக்கும் பணிகளில் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ள ஒரு தேசிய மக்கள் இயக்கம் என்று கூறினார். ஆரோக்கியம் மற்றும் விழிப்புணர்வு பெற்ற இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் மையமாக இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் 2,24,00,000 அதிகமான இளைஞர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ள ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பணிகளில் இளைஞர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் இணைய வேண்டும் என்றும் அமைச்சர் அழைப்பு விடுத்தார். அசாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படுத்தி வருகிறது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி 5 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜோர்ஹாட், சிவசாகர், தேமாஜி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 335 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக 136,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15,400 ஹெக்டேர் பரப்பில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வெள்ளத்திற்கு சிவசாகர் மாவட்டத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். 2 பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சிவசாகர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில அமைச்சர் திரு பியூஷ் அசாரியா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் அவர் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க ஐஐடி நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். கவுஹாத்தியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிபுணர்களின் உதவியுடன் அறிவியல் அடிப்படையிலான நீண்டகால திட்டம் ஒன்று மாநில அரசால் உருவாக்கப்படும் என்று கூறினார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரம்மபுத்திரா நதியில் ஏற்படும் மண்ணரிப்பு மிகவும் தீவிரமாக இருப்பதாக கூறினார். இதற்காக நீர்வளத்துறை சார்பில் குறுகிய கால தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் நிரந்தரமான ஏற்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். மக்களின் உயிரையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பணியாளர் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதால் நியாயமாக தேர்வு எழுதியவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சுதந்திரமான மத்திய அமைப்பால் மட்டுமே இதுகுறித்து நியாயமாகவும் விரிவாகவும் விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்று அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவுள்ளது. பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள்

இன்று காலை 8 மணிக்கு எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய சுஜித் சின்ஹா என்பவர் காவல்துறையுடன் நடைபெற்ற மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்தாரா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவி குமார் சிங் தெரிவித்துள்ளார். சாகேப்கஞ்ச் சிறையிலிருந்து சுஜித் சின்ஹாவை தன்பாத் சிறைக்கு மாற்றுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டபோது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. அப்போது காவலர் ஒருவரின் ஆயுதத்தை சுஜித் சின்ஹா பறித்துக் கொண்டதால் காவல்துறையினர் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டனர் என்றும் அதில் அவர் உயிரிழந்தார் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி பகுதியில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் அமைதி பேரணியின்போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஸ்வாட் மாவட்டம் கபல் நகரில் அமைந்துள்ள காவல் நிலையத்திற்கு எதிரே ஸ்வாட் அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்தவொரு அமைப்பும் அல்லது நபரும் பொறுப்பேற்கவில்லை. ஷயே ஷெரீப் மத்திய மருத்துவமனைக்கு 9 உடல்கள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் கபல் மருத்துவமனை மருத்துவர்கள் மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளதை உறுதி செய்துள்ளதாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேச்சுவார்த்தை நடத்துவதில் அமெரிக்கா தீவிரமாக உள்ளது என்று கூறினார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய நாடுகளின் தூதரக ரீதியிலான அழுத்தம் காரணமாக ஈரான் மீதான தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். ஹோர்மோஸ் நீரிணை நிர்வாகம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் இந்த பேச்சுகளின் போது எட்டப்படலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் யுரேனிய செறிவூட்டலை நிறுத்துவதற்கு நிபந்தனைகள் விதிக்கப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய புள்ளியியல் அதிகாரிகளின் 2 நாள் மாநாடு லக்னோவில் இன்று தொடங்குகிறது. இம்மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளிடையே புள்ளியியல் தரவுகளை பகிர்ந்து கொள்ளுதல், புள்ளியியல் சேகரிப்பு பணியில் புதுமைகளை புகுத்துதல், சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக்கொள்ளுதல் போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இம்மாநாடு நடத்தப்படுகிறது. அருணாச்சல பிரதேசம், பீகார் மற்றும் இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இன்று முதல் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிர மாநிலத்தின் மத்திய பகுதி, கொங்கன், கோவா ஆகிய இடங்களில் மழை தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. கிளாஸ்கோவில் நேற்று காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் கொடியையும் செங்கோலையும் காமன்வெல்த் விளையாட்டு அமைப்பின் நிர்வாகிகள், இந்திய தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோரிடம் வழங்கினர். இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை இந்தியா அதிக அளவில் பதக்கங்களை குவித்துள்ளது. குத்துச்சண்டையில் இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் மிக சிறப்பாக விளையாடி தங்கப்பதக்கங்களை அதிக அளவில் வென்றனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்து இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த விஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
1: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
2: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
1: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்
6: கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
0: புலவர் விழை அருள் தரும் தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடி மாத சிறப்பு பூஜையில் ஆடிப்பெருக்கு விழாவில் இன்று காலை 8 தேவி ஸ்ரீ முத்தாரம்மனுக்கு அபிஷேக தீபாராதனை. முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவில் ஆடிப்பெருக்கு விழாவில் இன்று காலை 8:30 வழிபாடு, 9:30 சிறப்பு அபிஷேகம், பகல் 11:30 வழிபாடு, மாலை 6:30 சிறப்பு வழிபாடு. தென் தாமரைக்குளம் புனித பனிமய அன்னை ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6 ஜபமாலை, புகழ் மாலை, மாலை 6:45 திருப்பலி. கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் வெள்ளிச்சந்தை ஆ வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு முகாம் வரும் 13 வியாழக்கிழமை அன்று வெள்ளிச்சந்தை ஸ்ரீ பத்மநாபா திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர், மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர், நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரால் காலை 10 முதல் மதியம் 1 வரை முன்னோடி மனுக்கள் பெறப்படவுள்ளது. எனவே வெள்ளிச்சந்தை ஆ வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் 70 மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், 65 முதல் 70 உட்பட்ட மூத்த குடிமக்கள், 18 குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கொண்டவராயிருப்பின் அவர்களது குடும்ப அட்டைக்கு அவர்களின் இல்லத்திற்கே நேரில் வந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம் மற்றும் புதிரை வண்ணார் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்கள் பதிவு செய்திடவும், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத மேற்கண்ட வாரிய உறுப்பினர்களுக்கு கட்டணமின்றி இணையவழி வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறுவதற்கு சிறப்பு முகாம்கள் வரும் 8 அன்று காலை 10 முதல் 4 வரை வேலிப்லா மோதிரமலை நூல் நிலையத்திலும், வரும் 16 அன்று காலை 10 முதல் 4 வரை வாழையத்துவையல் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியிலும் நடைபெறும். எனவே சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வசித்து வரும் வாரிய உறுப்பினர்கள் முகாமில் உரிய ஆவணங்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
7: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
8: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
9: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
10: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டெஜிமார்ட்னா சொல்ல வேணும். டெஜிமார்ட்டில் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர், எல்இடி ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70% வரை தள்ளுபடி, மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு தள்ளுபடி, இசிஎம்ஐ மற்றும் அட்டகாசமான பரிசுகள், உங்கள் மனம் கவர்ந்த வீட்டு உபயோக பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்க நம்ம டெஜிமார்ட்டுக்கு வாங்க. இடம் ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
0: நேர்கள் கேட்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:30.

0: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே. மன்னா மன்னா,
1: என்ன மந்திரியாரு, யோசனையில் இருக்கும் போது யோசனையை களைத்து விட்டீரே.
0: அச்சோ, ஏதாவது முக்கிய விஷயமாக இருக்குமோ? என்னவாக இருக்கும், கேட்டு விடுவோம். மன்னா, அட என்னடா இது, அதற்குள் மீண்டும் யோசனையில் ஆழ்ந்து விட்டாரே மன்னர். தெரிந்து கொள்ளாவிட்டால் என் தலை வெடித்து விடுமே. ஏ ரோபோ, கம் ஹியர்.
2: அழைத்தீர்களா?
0: இந்த மன்னரை யோசனையிலிருந்து வெளியே கொண்டு வர ஏதாவது ஒரு ஐடியாவை கூறு.
2: இவ்வளவுதானா, பலகாரங்கள் கொண்டு வந்திருப்பதாக கூறுங்கள், யோசனையை விட்டு விட்டு வந்து விடுவார்.
1: என்ன பலகாரமா? எங்கே இருக்கிறது பலகாரம், எங்கே?
0: ஐடியா வேலை செய்து விட்டது. மிக்க நன்றி ரோபோ.
2: வெல்கம் பாஸ்.
1: என்ன ரோபோ வந்து விட்டு செல்கிறது, பலகாரம் எங்கே?
0: பலகாரம் பின்னே வரும் மன்னா. அதற்கு முன்னே தாங்கள் என்ன யோசனையில் இருந்தீர்கள் என்று கூறினால் நானும் ஏதாவது உதவி செய்யலாம் அல்லவா?
1: உதவி நீ அதையும் பார்ப்போம். மந்திரியாரி, நான் இந்த உலகை விட்டு சென்ற பிறகு எனக்கு பிடித்த இந்த அரண்மனையில் நான் உலா வர வேண்டும். எனது பேர பிள்ளைகளுடன் நான் பேச வேண்டும், அவர்களை வழி நடத்த வேண்டும். இது சாத்தியமா?
0: அப்படியானால் மன்னா, தாங்கள் ஆவியாகத்தான் உலா வர வேண்டும்.
1: என்ன, இந்த டீ காஃபி வரும் ஆவி அந்த ஆவியாகவா?
0: அட என்ன மன்னா, தாங்கள் இன்னும் பழைய காலத்திலே இருக்கிறீர்களே. இப்போது அறிவியல் எவ்வளவோ முன்னேறிவிட்டது. அதுதான் இருக்கிறது டிஜிட்டல் இம்மார்டாலிட்டி, டிஜிட்டல் அமரத்துவம். அதைத்தான் கூறினேன்.
1: டிஜிட்டல் இம்மார்டாலிட்டி, டிஜிட்டல் அமரத்துவம். அப்படி என்றால்
0: அது ஒரு டிஜிட்டல் நிழல் போன்றது. உங்கள் குரல், எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகளை தகவல்களாக சேமித்து உங்களை போலவே சிந்திக்கும் ஒரு பிம்பத்தை உருவாக்கும். உடல் அழிந்தாலும் அந்த தகவல்கள் அழியாது மன்னா.
1: நிழல் என்பது ஒளி இருக்கும் வரைதானே வரும். இந்த டிஜிட்டல் நிழல் எனக்கு பிறகு என்னை முழுமையாக தருமா, அல்லது பொம்மை போல பேச மட்டும் செய்யுமா?
0: இது வெறும் பொம்மை அல்ல மன்னா, இது ஒரு செயற்கை நுண்ணறிவு AI. நீங்கள் எடுத்த பழைய முடிவுகளை வைத்து, தீர்மானங்களை வைத்து எதிர்கால பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன முடிவெடுப்பீர்கள் என்று அது கூறும்.
1: அப்படியெனில் இது எகிப்தின் பிரமிடுகளை போன்று உடலை பாதுகாப்பது போல் நம் அறிவை இது பாதுகாக்கும், அப்படித்தானே?
0: ஆம் மன்னா, ஆனால் இது ஒரு வாழும் பிரமிடு. பிரமிடு மௌனமாக இருக்கும், ஆனால் இந்த தகவல் பிம்பம் உங்கள் பேர குழந்தைகளுடன் பேசும். நீங்கள் அமர்ந்த அதே இருக்கையில் அமர்ந்து ஆலோசனை வழங்கும், ஆனால் அதற்கு உங்கள் இதயம் மட்டும் இருக்காது.
1: ஆஹா, இதயம் இல்லாத அறிவு ஆபத்தானது. அந்த தரவுகளை யாராவது மாற்றிவிட்டால் நான் சொல்லாததை கூட நான் சொன்னதாக இந்த உலகம் நம்பிவிடுமே.
0: உண்மைதான் மன்னா, இதற்கு சைபர் பாதுகாப்பு மிக அவசியம்.
1: அழியாத பெயர் என்பது நாம் செய்யும் நற்செயல்களிலிருந்து கிடைக்க வேண்டும், அழியாத கோப்புகளில் அல்ல.
0: ஏன் மன்னா, மின்சார ஆவிகளை பார்த்து பயந்து விட்டீர்களா?
1: இல்லை, அது இந்த மின்சார ஆவிகளை விட என் அரண்மனையில் இருப்பவர்களின் அன்பே எனக்கு போதும்.
0: ஓ அப்படி அப்படி. இன்றைய குறுஞ்செய்தி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குடை மழையை நிறுத்தாது, ஆனால் நம்மை மழையில் நிற்க வைக்கும். அதே மாதிரி தாங்க தன்னம்பிக்கையும். தன்னம்பிக்கை வெற்றியை தராது, ஆனால் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை அளிக்கிறது. தன்னம்பிக்கை, அது நம்மீது நமக்குள்ள நம்பிக்கை. எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்ற நேர்மறையான எண்ணம். தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்றோமே, இது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? வெற்றிக்கான பாதையில முதல் படியே தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கை கொண்ட மனிதனால் எதையும் சாதிக்க முடியும். தன்னம்பிக்கை கூடவே செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய அன்பு, அதாவது நம்மள நாமே நேசிக்கிறது. அதோட நல்ல ஆரோக்கியமான உணவு மற்றும் உடற்பயிற்சி மூலம் உடலை பேணுதல், இதெல்லாம் நம்மை நம் இலக்குகளை நோக்கி சரியாக செல்ல உதவுகிறது. இது தவிர முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்கு. தினமும் புது புது விஷயங்களை கற்று நம் திறனை அதிகரிக்க வேண்டும். இவை நம் இலக்குகளை எட்ட உதவும்.

இயற்கையோடு பயணிக்க வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகின்றது தென்குமரி தேனலை. நேரம் சரியாக 7:35. குமரி பண்பலை நூற்றாண்டுல இருந்து தென்குமரி தேனலை ஆரம்பமாயாச்சு. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கும் நேர்களே உங்களுக்காக சூப்பரான திரைப்பட பாடல்கள், முக்கியமா பொது அறிவு கேள்வி பதில், கூடவே தேதியும் செய்தியும் என பல தகவல்கள் காத்துட்டு இருக்கு. சரி, அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல பொது அறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத கேட்டுலாம். சரியா, நியூஸ்ல எல்லாம் கூட கேட்டிருப்போம் இல்லையா, காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் வந்து இப்போ அண்மையில தான் நடைபெற்று முடிஞ்சது. அது சார்ந்த ஒரு கேள்விதான். கேள்வி என்ன அப்படின்னா, காமன்வெல்த் போட்டிகளில் தொடர்ந்து 3 தங்க பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பழுத்தூக்கும் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளவர் யார்? நேர்களுக்காக இன்றைய பதறிவு கேள்வி மீண்டும் ஒரு முறை. காமன்வெல்த் போட்டிகளில் தொடர்ந்து 3 தங்க பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பழுத்தூக்கும் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளவர் யார்? பரத் சங்கர் இசையில் சிவகார்த்திகேயன் மற்றும் அதிதி சங்கர் பாடிய மாவீரன் திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் யுகபாரதி.

அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள்.

0: ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
4: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
5: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
4: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
5: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
7: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
8: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
7: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
8: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
9: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
7: செல்
9: 7305365016.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
10: என்னடி எங்க வரணும்
11: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல 1 பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
10: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
11: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
10: வா வா, சீக்கிரம் போகலாம்.
7: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
12: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.

0: காமன்வெல்த் போட்டிகளில் தொடர்ந்து 3 தங்கப்பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பழுத்தூக்கும் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளவர் மீராபாய் சானு. மீராபாய் சானு இவங்க வந்து மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவங்க. 2026 ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோல வந்து நடைபெற்றுச்சு. இதுல பெண்களுக்கான 48 கிலோ எடை பிரிவில் இந்திய பழுத்தூக்கும் வீராங்கனையான மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள்ல 2014 வெள்ளிப்பதக்கம், 2018 தங்கப்பதக்கம், 2022 தங்கப்பதக்கம். இப்போ காமன்வெல்த் விளையாட்டுல வெல்லக்கூடிய 4வது பதக்கம் இது. இது மட்டுமில்லாம 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில வெள்ளிப்பதக்கம் பெற்றிருக்காங்க. உலக பழுத்தூக்குதல் சாம்பியன்ஷிப் 2017 பட்டத்தையும் வென்றிருக்காங்க மீராபாய் சானு. காமன்வெல்த் போட்டிகளில் தொடர்ந்து 3 தங்கப்பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பழுத்தூக்கும் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளவர் யார்? இதற்கான சரியான பதில் மீராபாய் சானு. நேரம் சரியாக 7:45.
1: தேதியும் இன்று ஆகஸ்ட் மாதம் 3rd.
2: தேசிய தர்பூசணி தினம் இன்று.

0: உலகில் அதிகமான மக்களால் விரும்பப்படும் பழங்களின் பட்டியலில் தர்பூசணியும் முக்கியமான ஒன்றாகும்.
1: தென்னாப்பிரிக்காவை பிறப்பிடமாக கொண்ட இப்பழம் சீனாவில் தான் அதிகமாக பயிரிடப்படுகிறது.
0: 1200 அதிகமான தர்பூசணி வகைகள் இருப்பதாக கூறப்படுகிறது.
1: கோடை காலத்தில் கொடுமைக்காகவும் சுவைக்காகவும் சாப்பிடப்பட்டாலும் இப்பழத்தில் அதிக அளவு நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம், விட்டமின்கள் இருப்பதால் புற்றுநோய் மற்றும் மாரடைப்பை வராமல் தடுப்பதற்கும் இது உதவும் என்றும் நம்பப்படுகிறது.
0: இந்திய கவிஞர் மைதிலி சரண்குப்த் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு இதே நாளில் பிறந்த மைதிலி சரண்குப்த் அவர்கள் நவீன ஹிந்தி கவிதை உலகின் முக்கியமான ஆளுமைகளுள் ஒருவராக கருதப்படுபவர் ஆவார்.
0: இவரது கவிதை தொகுப்புகளில் மாத்ருபூமி, ஜெயத்ரத்வத் போன்றவை மிகவும் புகழ்பெற்ற நூல்களாகும்.
1: ஹிந்தி ஆர்வலர்களால் ராஷ்டிர கவி என்று அழைத்து பெருமைப்படுத்தப்பட்ட இவருக்கு இந்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது.
0: சுமார் 40 வருடங்களாக தமிழ், தெலுங்கு, கன்னட திரைப்படங்கள் பலவற்றில் நடித்துள்ள நடிகை வாணிஸ்ரீ அவர்கள் 1948 இதே நாளில் பிறந்தவராவார்.
1: 3 தென்னிந்திய பிலிம்பேர் விருது, நந்தி விருது, தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது உள்ளிட்ட பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.
2: மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிமாளிகை கண்ணே.
0: இந்திய கால்பந்தாட்ட வீரர் சுனில் சேத்ரி அவர்கள் பிறந்த தினம் இன்று. அர்ஜுனா விருது, பத்மஸ்ரீ விருது, கேல் ரத்னா விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ள இந்திய கால்பந்தாட்ட வீரர் சுனில் சேத்ரி அவர்கள் 1984 இதே நாளில் பிறந்தவராவார்.
1: இதே நாளில் உலகின் முதலாவது பல வணிக நோக்குடைய கேளிக்கை பூங்கா எனப்படும் அம்யூஸ்மெண்ட் பார்க் அமெரிக்காவில் இண்டியானா மாநிலத்தில் அமைக்கப்பட்டது.
0: இதே நாளில் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது.
1: ஆங்கிலேய எழுத்தாளர் ஜோசப் கான்ராட் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: ஆங்கிலத்தில் பெரும் எழுத்தாளர்களுள் ஒருவராக கருதப்படும் ஜோசப் கான்ராட் அவர்கள் போலந்திய குடும்பத்தில் பிறந்து தனது 20 வயதிற்கு பின்னரே ஆங்கில மொழியை கற்றவர் ஆவார்.
1: இவருடைய படைப்புகளில் கடமையுணர்வும் விசுவாசமும் மனித மனங்களில் ஏற்படுத்தும் தாக்கங்கள்தான் பெரும்பாலும் கற்பொருளாக அமைகின்றது.
0: இவரது படைப்புகள் உலகெங்கும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல திரைப்படங்களின் திரைக்கதைகளுக்கும் அடிப்படையாக அமைந்துள்ளன.
1: விக்டரி, தி ரோவர் போன்ற பல புகழ்பெற்ற படைப்புகளை படைத்துள்ள இவர் 1924 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள பரதநாட்டிய குச்சிப்புடி நடன கலைஞர் யாமினி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 2024 இதே நாளில் காலமானார்.
3: தேதியும் செய்தியும்

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சரமரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
5: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில்.
6: கால் 8870198870.

நேர்லே இன்னைக்கு நம்ம குமரி பண்பலை நூற்றோன்ல என்னென்ன நேர்லே நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு காலையில மணி 9:02 வசந்த அழைப்பு. இது விருப்ப பாடலை விரும்பி கேட்கும் தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. இது மட்டுமில்லாம முற்பகல் மணி 11:02 ஏக் சூரத் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேர்லை நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது உங்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி. இன்னைக்கு பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கான தலைப்பு என்னன்னா, ஆசை எப்படி அமைய வேண்டும்.

0: கேரளை. இது மட்டுமில்லாம முற்பகல் மணி 11:02 ஏக்சூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தோழியரே, இது உங்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி. இன்னைக்கு பகல் மணி 1:10 ஹாய் சிநேகிதியே. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கான தலைப்பு என்னன்னா, ஆசை எப்படி அமைய வேண்டும். இது குறித்து தோழியர் நேரலையில் பங்கேற்று பேசலாம். இரவு 8:05 சிறுவர்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் 1-9-0-7-2-2. இதற்கான இணைப்பு எண் 0-4-6-5-2. மேலும் அலைபேசி எண் 890-325-70-39.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: நாகர்கோவில் ஹோலிகிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 August 8 அன்று காலை 9:30 முதல் மதியம் 12:30 வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
5: திருநெல்வேலி 7520-1236.

டைம் சரியாக 7:53 குமரி பண்பை நூற்று ஒன்றில் வலம் வந்து கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் வித் லவ் திரைப்பட பாடல்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: நேரம் 7:57. தென்குமரி தினலியில் இனி கேட்கலாம் மாமன் திரைப்பட பாடல்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலகத்தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள்

0: மக்கள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. கும்பகோணம் அருகே மாங்குடியில் தேப்பெருமாநல்லூர் வாய்க்காலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே மின்சாரம் தாக்கி 7 மாடுகள் உயிரிழந்தன. தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் அமைதி பேரணியின்போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. 2030 ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:03 நிமிடம். நிலையில் இனி வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 48 ரூபாய், நாட்டு தக்காளி 25 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 120 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 75 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய், சென்னை கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 45 ரூபாய், கேரட் 108 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 35 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றிற்கு 80 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சௌ சௌ 50 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 50 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 90 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 58 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 63 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 65 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 85 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால் சேம்பு 85 ரூபாய், வழுதலங்காய் 15 ரூபாய், கோவைக்காய் 58 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 40 ரூபாய், நூல்குள் 75 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய். இனி பழங்களின் விலை விபரம். நேந்திரன் வாழைப்பழம் கிலோ ஒன்றிற்கு 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய். காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விபரம் அறிந்தோம். இனி நெல் விலை விபரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நல்லரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய். உள்ளூர் சந்தையில் திருப்பதி சாரம் 3 நல்லரகத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1700 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விபரம். இன்று காலை நிலவரப்படி பேச்சுப்பாறை அணை 30.79 அடி, பெருஞ்சாணி அணை 63.45 அடி, சிற்றாறு 1 11.87 அடி, சிற்றாறு 2 11.97 அடி, பொய்கை அணை 15.50 அடி, மாம்பழத்துறையாறு அணை 35.84 அடி. இனி கேட்கலாம் வித்யாசாகர் இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் வைஷாலி பாடிய சந்திரமுகி திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் பா விஜய்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870190870.
3: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
4: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
5: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
6: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
7: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
10: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 8:12. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. நிகழ்ச்சியில் இன் கேட்கலாம் நானே திரைப்பட பாடல்.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தேன்குமரி தேனலை.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi launches 100-week-long Nasha Mukt Yuva for Viksit Bharat Sankalp Abhiyan, says Viksit Bharat requires physically healthy, mentally robust and highly confident younger generation. Counting of votes begins for by-elections to 3 assembly constituencies in Bihar, Gujarat and Madhya Pradesh. Meeting of heads of national statistical offices of BRICS countries starts in Lucknow today. US President Donald Trump says new talks with Iran to take place today. 14 people killed in suicide attack during peace rally in Pakistan's

0: ஒரே ரயிலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எழுத்த எழுத்த இருக்கையில் ஏதோ ஒரு நகரத்தில் வண்டி நின்னுது. ரெண்டு பேரும் கீழே இறங்கினாங்க. பெரியவர் ஒரு ட்ரங்க் பெட்டியோட கீழே இறங்கினார். அந்த அதிகாரி கையில் ஒரு சின்ன பெட்டி. அவர் அந்த சின்ன பெட்டியை கீழே வச்சுட்டு கூலி கூலின்னு கத்திக்கிட்டு இருந்தார். இந்த பெரியவர் பார்த்தார், ஐயா இந்த பெட்டி மட்டும்தானா இல்லை இன்னும் ஏதாவது இருக்குதா அப்படின்னு விசாரித்தார். இப்போ அதிகாரி சொன்னார், இல்லைங்க இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு என்னத்துக்காக கூலி ஆள், நானே எடுத்துக்கிட்டு வரேனே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை இந்த பெரியவர் கையில் எடுத்துக்கிட்டார். எடுத்ததும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. இப்போ பெரியவர் சொன்னார், இப்போ உள்ள நாகரிகம் எப்படி இருக்குன்னா சுமை கால் பணம், சுமக்கூலி முக்கால் பணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பணத்தை வீணாக்கிறதோட இது கௌரவம்னு வேறு நினைக்கிறாங்க அப்படின்னார். அவர் சொல்கிறது சரிதான், 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சுமையை 30 ரூபா கொடுத்து தூக்கிட்டு போகிறோம். நாமே அதை தூக்குனா நமக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைப்போம். இதுதான் நம்ம நிலைமை. ஆனால் அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் எங்கே போகணுமோ அது வரைக்கும் நானே இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னார். அந்த அதிகாரி பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டல் வரைக்கும் போனார். பெரியவரும் அங்கே கொண்டுகிட்டு போய் பெட்டியை வச்சார். உடனே அந்த பெரிய அதிகாரி அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக பர்ஸை எடுத்தார். உடனே இவர், ஐயா எனக்கு கூலி எதுவும் வேணாம், உங்களுக்கு சேவை செய்கிறது என்னுடைய கடமை, நான் இந்த சேவையை செய்தது பணத்துக்காக இல்லை அன்புக்காக அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அவர் நன்றினார், ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இது முடிஞ்சது. அன்னைக்கு சாயந்தரம் அங்கே ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. இந்த அதிகாரியும் அந்த கூட்டத்துக்கு போகிறார். மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகம், அதனால் இந்த அதிகாரியும் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டார். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த முக்கிய விருந்தினர் பேசுகிறதுக்காக வரார் மேடைக்கு. மேடையில் இருந்த பெரியவங்கள்லாம் எழுந்திருச்சு நின்று அவருக்கு மாலை போட்டு மரியாதை செய்கிறாங்க. எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருந்தார் அதிகாரி, அவர் இதை கவனித்தார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அதிர்ச்சி, ஏன்னா அங்கே பேச வந்த முக்கிய விருந்தினர் வேறு யாரும் இல்லை, இன்றைக்கி காலையில் இவர் பெட்டியை தூக்கிட்டு வந்தார் பெரியவர், அவர் தான். சரி, அந்த பெரியவர் யார் தெரியுமா, அவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். கூட்டம் முடிஞ்சது. அதிகாரி அவரை தேடி ஓடினார். அவர் கைகளை பிடிச்சிக்கிட்டார். ஐயா என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னார். அப்புறம் சொன்னார், அகங்காரங்கிற கெட்ட புத்தி தான் உண்மையை கண்கள்லேருந்து மறைக்குது, அகங்காரம்தான் மனுஷனை அழிக்குது. நீங்கள் வந்து ரொம்ப பெரிய மனிதர், இருந்தாலும் மனிதத்தன்மையோடு நடந்துக்கிறீங்க. இந்த அன்பு தயவு பொறுமை இதெல்லாம் இல்லைன்னா மனிதனாக இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரி போனாராம். மனிதத்தன்மைன்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பெரியவர் ஒரு உதாரணம். இப்பெல்லாம் அப்படியா இருக்கிறாங்க, ஒரு பெரியவர் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு இளைஞன் ஓடி வந்தான், கொடுங்க சார் நான் தூக்கிட்டு வரேன்னா. கொடுத்தார், வாங்கி தலையில் வச்சுக்கிட்டான். அப்புறம் சொன்னான், அடுத்தவங்க சிரமப்படப்படாதுங்கிறது என்னுடைய கொள்கை அப்படின்னா. அது நல்லது தான்னார் அவர். கடைசியில் பெட்டியை கொடுத்தான். வாங்கிக்கிட்டு பர்ஸை திறந்தார் பணம் கொடுக்கறதுக்காக. வேணாங்க அப்படின்னு விட்டான் அந்த இளைஞன். ஏன்னார், நான் சொன்னேன் அடுத்தவங்க சிரமப்படப்படாதுங்கிறது என்னுடைய கொள்கைன்னு, அதனால் உங்களுக்கு சிரமம் கொடுக்கப்படாதுங்கிறதுக்காக வரும்பொழுது நானே உங்கள் பர்ஸை எடுத்து வேணுங்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி உங்கள் பாக்கெட்லேயே போட்டுட்டேன் அப்படின்னா. இப்படி இருக்குது இந்த காலம். அதனால் வாழ்க்கையில் அன்பு தயவு பொறுமை இதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:35. இனி கேட்கலாம்

0: 3 in 1
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே,
0: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை புடவி. புடவி அப்படின்னா உலகம், பிரபஞ்சம், பூமி, இதெல்லாம் குறிக்கக்கூடிய வார்த்தை தான் புடவி.
1: இதற்கான உதாரணம் என்ன அப்படின்னா, புடவிக்கு அணி துகிலென வளர் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு திருப்புகழ் பாடலினுடைய வரி வந்து, உலகிற்கு அழகிய ஆடையாக திகழும் பழனிமலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் குருநாத கோலத்தையும் சூரசம்ஹார பெருமையையும் விளக்கி சொல்லுது. சோ இது மூலமா புடவி அப்படின்னா உலகம் அப்படிங்கறது நமக்கு புரியுது. நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட். இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற நியூ வேர்ட் என்ன அப்படின்னா arcane, arcane அப்படின்னா known to very few people and therefore difficult to understand. அதாவது மிக சிலருக்கே தெரிந்துள்ள ஒரு விஷயம், எளிதில் புரியாத ஒரு மறை பொருளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ஒரு நீளமான சென்டென்ஸ்க்கான ஒரு குட்டி வார்த்தை தான் இந்த arcane. இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தெரிஞ்சுக்கலாம்.
0: The triple jump is certainly an arcane discipline. ட்ரிபிள் ஜம்ப் அப்படிங்கிற விளையாட்டு ஒரு நுட்பமான மற்றும் அரிதாகவே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விளையாட்டு பிரிவாகும். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ். ஒரு சின்ன இரும்பு ஆணிய தண்ணில போட்டா அது உடனே மூழ்கிரும். ஆனா பல 1000 டன் எடை கொண்ட ஒரு பெரிய கப்பல் எப்படி தண்ணிக்குள்ள மூழ்காம, அதாவது கடல்ல மூழ்காம அமைதியா மேல மிதந்து போகுது? அத பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒரு சின்ன இரும்பு துண்டு தண்ணீரை விட அடர்த்தி அதிகம், அதனால அது மூழ்குது. ஆனா கப்பலை நாம ஒரு பெரிய இரும்பு கட்டி மாதிரி நினைக்க கூடாது. கப்பல் வந்து முழுக்க சாலிட் அயன் கிடையாது, அது உள்ள நிறைய காலியான இடம்
0: வெளியே தள்ளிவிடும். அந்த தள்ளப்பட்ட தண்ணீர் கப்பலை மேலே தள்ளும் ஒரு சக்தியை உருவாக்கும். இந்த மாதிரி மேலே தள்ளக்கூடிய சக்திக்கு பேர் என்ன அப்படின்னா மிதவை விசை. அந்த கப்பல் மிதக்கிறதுக்கு 2 விசைகள் வேலை செய்யுது. 1, கீழே இழக்க விசை, அதாவது கப்பலினுடைய எடையை சொல்றோம். 2, மேலே தள்ளக்கூடிய விசை, தண்ணீருடைய மிதவை விசை. இந்த மேலே தள்ளும் விசை கப்பலினுடைய எடையை சமநிலைப்படுத்துறப்ப கப்பல் மிதக்குது.
1: அதுவே இந்த கப்பல்ல அதிகமா லோடு ஏத்திட்டோம் அப்படின்னு வைங்களேன், அதாவது ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம லோடு ஏத்திட்டோம் அப்படின்னா அதனுடைய மிதவை விசை பத்தாமல் கப்பல் என்ன பண்ணலாம், ஆபத்துல சிக்கலாம். அதனாலதான் ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒரு லோட் லிமிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளதான் அவங்க வந்து அந்த கப்பலுக்கான எடையை வந்து அதுல ஏத்துப்பாங்க.
0: கப்பல் இரும்பால செய்யப்பட்டிருந்தாலும் அதன் உள்ளே இருக்கக்கூடிய காற்று மற்றும் அதன் அகலமான வடிவம் காரணமா அது அதிக தண்ணீரை இடம்பெயர செய்து அந்த தண்ணீரை உருவாக்கும் மிதவை விசை கப்பலை மேலே மிதக்க வைக்குது.
1: சோ கப்பல் மிதப்பதற்கான காரணம் அது இரும்பால் செய்யப்பட்டது அப்படிங்கறதுனால இல்ல, அது புத்திசாலித்தனமா வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனாலதான். இதுதான் இந்த அறிவியல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான உண்மை. எடை மட்டும் முக்கியம் அல்ல, அடர்த்தியும் வடிவமும் அதை விட முக்கியம்.
0: இன்னைக்கு நாம 3 விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

வழிகாட்டி போல என்றுமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 8:40. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. கே கே எக்ஸ்பிரஸ்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி.

0: நாகர்கோவில்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம். கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
3: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
2: காத்திருக்கிறோம்.
3: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
4: சரியாக 8:53:30 குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது KK எக்ஸ்பிரஸ்.

நேர்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்று பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பாலை குழந்தை பிறந்தவுடன் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இன்னும் சில நொடிகளில் வரவிருப்பது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 500 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 47 அடியிலிருந்து வினாடிக்கு 68 கனஅடியாக சற்று அதிகரித்துள்ளது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து 2வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. வேடந்தாங்கல் ஏரி தண்ணீரின்றி வறண்டுள்ளதால் மீன்களை அகற்றும் பணி துவங்கியுள்ளது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஏராளமானோர் வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல்லில் மரகுடோன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான

0: நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. 2030 ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: வானொலி வழி வரும் வசந்த பூங்காற்று இனிய குமரி பண்பலை 101. நேரம் 9:02. வணக்கம் அன்பு நேயர்களே, குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. திங்கட்கிழமையின் காலை பொழுதினில் இனிமையான திரைப்பட பாடல்களை குமரி பண்பலை 101 நேரலையில் கேட்டு மகிழ. இதோ தொலைபேசி எண்கள் 260-240 ஒரு எண், மற்றொரு எண் 290-722. முன்னிணைப்பு எண்ணா 046-52 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890-325-70-39. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் அழைப்பாளர் யார், எங்கிருந்து கேட்போமா? வணக்கம், பேசலாம்.
3: வணக்கம் மேடம், நான் அருமனை கமலாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
2: சொல்லுங்க ஐயா, என்ன படத்துல என்ன பாடல் வேணும் ஐயாக்கு?
3: எனக்கு பரமேஸ்வரன்
2: இதோ பாடல் வருது, கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி ஐயா.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 9:08:30 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். அன்பு நேயர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சி. அடுத்து வரும் அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டலாம். வணக்கம், வருக.
4: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும். எங்க இருந்து யார் பேசுறீங்க ஐயா, சொல்லுங்க.
4: குமரி மாவட்டம்.
3: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் ஐயாக்கு?
4: எனக்கு இன்னைக்கு சத்யராஜ் அவர்கள் நடித்த வாழ்க்கை வெற்றிவேல் ஒரு திரைப்படம் உண்டு.
3: சரி,
4: அந்த வாழ்க்கை வெற்றிவேல் திரைப்படத்துல இருந்து காற்றே இங்கே வந்து வாழ்த்து அழகான பாட்டு, அந்த பாட்டை கண்டிப்பா
3: நிச்சயமா உங்களுக்காக அந்த பாடல் இதோ வருது கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி ஐயா.

0: ரேடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டுருப்பாங்க.
1: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
0: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
1: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர் வடசேரி நாகர்கோவில்.
4: குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 9:14:30 ஆயாச்சு. நேயர்களுடைய தெரிவில் அருமையான பாடல்களை கேட்டுகிட்டே இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வசந்தழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. அடுத்து வரும் அன்பு நேயர் யார், இங்கிருந்து நமக்காக என்ன பாடல் தரப்போறாங்க கேட்போமா? வணக்கம், வருக. ஆஹா, இணைப்பில் இருந்தாங்க, காணாமல் போயிட்டாங்க.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 வயல் வி மாயா அவர்கள். அமுத சுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். மண் பரிசோதனையின் முக்கியத்துவம். திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

0: வணக்கம், வசந்த் அழைப்பு.
1: அன்பான காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரர், யார் எங்கிருந்து?
1: நான் தட்டில இருந்து கமான் பேசுறேன். படம் வந்து இதே கோயில், அந்த படத்துல இருந்து இதயம் மூடி கோயில் ஒரு அருமையான பாடத்தை
0: அந்த இதயத்திலிருந்து ஒரு பாடல் உதயமாய் இதோ வருது, கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: நேரம் 9:42:40 ஆயாச்சு. வசந்த அழைப்பில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார் இங்கிருந்து கேட்போம். வணக்கம், வாங்க, இங்கிருந்து யார் பேசுறீங்க சொல்லுங்க.
6: வணக்கம்மா, நான் கோவலூர்ல சந்திரா பேசுறேன்.
5: சொல்லுங்கம்மா, என்ன படத்துல என்ன பாடல் வேணும் அம்மாக்கு?
6: நாட்டாமை படத்துல இருந்து உறவுக்காரன்,
5: அந்த பாட்டு வேணும் இல்லையா? சரிம்மா, இதோ அந்த பாடல் வருது, கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றிங்கம்மா.
6: நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
0: நாகர்கோவில் ஹோலிகிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 August 8 அன்று காலை 9:30 முதல் மதியம் 12:30 வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம். நேரம் சரியா 9:28 ஆயாச்சு. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேயர்களை நிகழ்ச்சியின் அடுத்த நேயரை இப்ப சந்திக்கலாம். வணக்கம், வருக. வணக்கம் ஐயா. எங்க இருந்து யார் பேசுறீங்க சொல்லுங்க.
2: நான் தெக்கந்திரவளையில இருந்து சுயம்பு.
0: சொல்லுங்க ஐயா.
2: மின்சார கண்ணா படத்துல இருந்து
0: அப்படியா போட்டுருவோமா அந்த பாட்டை? உங்களுக்காக வருது, கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
2: நன்றி.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
4: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
5: அன்பு நேர்களே, உங்களுக்கான நினைவூட்டல் இன்று காலை 11:02 ஏக்சூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில பாடுவோர் பாடலாம் நேர்லை நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்குது. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 9:35 ஆயாச்சு. இந்த நேரத்தில் இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார் கேட்டலாமா? வணக்கம், வருக.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், பேசுங்கம்மா.
6: மேடம்
5: சொல்லுங்கம்மா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணாம்?
6: படத்துல இருந்து பூக்குள் ஒளிஞ்சிருக்கும்
5: சரிங்கம்மா, உங்களுக்காக அந்த பாடல் இதோ வருது கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றிம்மா.
6: நன்றி மேடம்.

0: அன்பு தோழியரே, இது உங்கள் நினைவிற்கு 1:10 இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில ஆசை எப்படி அமைய வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். இதுக்கு உங்களோட மனசுல பட்ட கருத்துக்களை, நீங்க அனுபவிச்சத, ஆசை எப்படிலாம் இருந்தா ரொம்ப நல்லது, எப்படி அமையணும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க பேசலாம். மதியானம் 1:10 மறக்காம ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கோங்க.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: நேரம் 9:40 நொடிகள் ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றுல வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேர்ல நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். அடுத்து வரும் நேர் யார், எங்கிருந்து கேட்போமா? வணக்கம், பேசலாம். வணக்கம்.
8: வணக்கம்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கய்யா, சொல்லுங்க.
8: நான் மணிகண்டன், செட்டியார் மடம்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
8: எனக்கு பாஷா படத்துல இருந்து நான் ஆட்டோகாரன், ஆட்டோகாரன் படம்,
0: அந்த பாட்டு வேணும். இதோ வருது, கேட்கலாம். இணைப்பில் வந்திருக்கு. நன்றி
8: நன்றி நன்றி நன்றி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆனந்த ராகங்களின் அணிவகுப்பாக நேயர்கள் தெரிவில் பாடல்கள். வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சி இது. நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 9:51 ஆயாச்சு. இந்த நேரத்தில் யார் இணைப்பில் வரப்போறாங்க, என்ன பாடல் நமக்காக தரப்போறாங்க, கேட்டுருவோமா? வணக்கம், பேசுங்க.
5: வணக்கம் அன்பு சகோதரிக்கு, காலை வணக்கம்.
4: காலை வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரி யார், எங்கிருந்து சொல்லுங்க?
5: என்ன
4: படத்துல என்ன பாடல் வேணும்?
5: உயிரே என்ற படத்துல
4: ஊஞ்சல் ஆடுதா நெஞ்சில. சரிம்மா, ஆடட்டும் ஆடட்டும், சந்தோஷமா பாட்டு கேளுங்க. நன்றிம்மா இணைப்புல வந்ததுக்கு.
5: எல்லாரும் சந்தோஷமா
4: இருக்கணும். நன்றிம்மா, நன்றி.
6: நெஞ்சி நிலை

0: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில குயில் பாட்டு. அன்பு நேயர்களை, நீங்க எழுதி அனுப்பின கவிதைகள் காற்றலையில் வலம் வர காத்திருக்கு. நேயர்களின் கவிதை தொகுப்பு குயில் பாட்டு இன்னைக்கு பிற்பகல் 3:00 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில.
1: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
2: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
3: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
4: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
5: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
7: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 வயல் வி மாயா அவர்கள். அமுத சுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். மண் பரிசோதனையின் முக்கியத்துவம். திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான நினைவூட்டல். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பாலை குழந்தை பிறந்தவுடன் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். இன்னைக்கு 3-2

0: அன்பு நேயர்களே, இன்னைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில பங்கேற்று இனிய திரைப்பட பாடல்களை வலம் பெற செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியினை ஆன்லைன் வழியாகவும் நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலி வழியாகவும் வானொலியிலும் குமரி பண்பலை நூற்றொண்டோடு இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஒய் கிருபா கணேஷ். 10:02 படிப்பும் பணியும், படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. இனி வருவது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 500 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 47 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 68 கனஅடியாக சற்று அதிகரித்துள்ளது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து 2வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஏராளமானோர் வழிபாடு நடத்தினர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றின் கரையில் பெண்கள் ஏராளமானோர் புனித நீராடினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் 3 நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரியை வணங்கி வழிபட்டனர். மதுரை மேலூர் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திண்டுக்கல்லில் மரகுடோன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் கருகி நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,06,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையிலான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை.

0: முத்தமிழின் முதல் தொடக்கமும் முக்கடலின் அலை முழக்கமும் கொண்ட குமரி மண்ணின் கலைராக தேவதை குமரி பண்பலை 101. நேரம் 10:02:30. இப்பொழுது கேட்கலாம்.
1: படிப்பும் பணியும். வணக்கம் நேயர்களே, காலம் அப்படிங்கறது எல்லாருக்கும் சமமானது. காலத்தை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுலதான் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால நம்மளோட நேரத்தை நாம சரியா பயன்படுத்துவோம். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பு மணி நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வேலை வாய்ப்பிற்கான பகுதியில் இன்று
2: பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள ராணுவ பள்ளியில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். பிஜிடி பிசிக்ஸ் பணிக்கு ஒரு காலியிடமும், பிஜிடி கெமிஸ்ட்ரி பணிக்கு ஒரு காலியிடமும், பிஜிடி பயாலஜி பணிக்கு ஒரு காலியிடமும், பிஜிடி இங்கிலீஷ் பணிக்கு ஒரு காலி பணியிடமும் உள்ளன. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, இங்கிலீஷ் இந்த பாடப்பிரிவுகளில் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியில் 50% மதிப்பெண்களுடன் முதுகலை பட்டம் தேர்ச்சியுடன் பிஎட் தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டும். ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் கற்பிக்கும் திறன் பெற்றவராக இருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 21 வயதிலிருந்து 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். டிஜிடி இங்கிலீஷ் பணிக்கு ஒரு காலியிடமும், டிஜிடி ஹிந்தி பணிக்கு ஒரு காலியிடமும், டிஜிடி சயின்ஸ் பணிக்கு ஒரு காலியிடமும், டிஜிடி மேக்ஸ் பணிக்கு ஒரு காலி பணியிடமும் உள்ளன. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் இங்கிலீஷ், ஹிந்தி, சயின்ஸ், மேக்ஸ் இதில் ஏதாவது ஒரு பிரிவில் இளநிலை பட்ட படிப்பு தேர்ச்சியுடன் 50% மதிப்பெண்களுடன் பிஎட் தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டும். மேலும் மத்திய அரசால் நடத்தப்படும் சிடிஇடி தேர்வில் தேர்ச்சியும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் கற்பிக்கும் திறனும் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 21 வயதிலிருந்து 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆர்ட் மாஸ்டர் பணிக்கு ஒரு காலியிடம் உள்ளது. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஃபைன் ஆர்ட்ஸ், பெயிண்டிங், ஸ்கெட்சிங் இதில் ஏதாவது ஒரு பிரிவில் முதுநிலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 21 வயதிலிருந்து 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். லோவர் டிவிஷன் கிளர்க் பணிக்கு ஒரு காலியிடம் உள்ளது. வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18 வயதிலிருந்து 50 வயதிற்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஆங்கிலத்தில் நிமிடத்திற்கு 40 வார்த்தைகள் தட்டச்சு செய்யவும் சுருக்கெழுத்தில் அறிவுத்திறனும் பெற்றிருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் கணினியில் தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18 வயதிலிருந்து 50 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஸ்கூல் மெடிக்கல் ஆபீசர் பணிக்கு ஒரு காலியிடம் உள்ளது. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் MBBS தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 21 வயதிலிருந்து 50 வயதிற்குள் இருக்க வேண்டும். பிசிக்கல் ட்ரெய்னிங் இன்ஸ்ட்ரக்டர் கம் மேட்ரான் பணிக்கு ஒரு காலி பணியிடம் உள்ளது. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிபிஎட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 21 வயதிலிருந்து 50 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க www.ssbalachadi.org என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அதை பூர்த்தி செய்து சமீபத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒட்டி அதனுடன் பயோடேட்டா மற்றும் தேவையான அனைத்து சான்றிதழ்களின் நகல்களையும் சுய அட்டஸ்ட் செய்து டிடி இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி த பிரின்சிபல் சாயினிக் ஸ்கூல் பாலாச்சாடி ஜாம்நகர் 361-230 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். மீண்டும் ஒருமுறை அனுப்ப வேண்டிய முகவரி த பிரின்சிபால் சாயினிக் ஸ்கூல் பாலாச்சாடி ஜாம்நகர் 361-230.

இந்த விண்ணப்பம் சென்று அடைய வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி. இந்திய ராணுவத்தில் லியூட்டனன்ட் பணிக்கு காலியாக உள்ள இடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் பிரிவில் லியூட்டனன்ட் பணிக்கு 350 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெலிகம்யூனிகேஷன், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ரூரல் சிவில் என்ஜினியரிங், என்விரான்மெண்டல் என்ஜினியரிங், நியானோ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் என்ஜினியரிங், மெஷின் லேர்னிங், ஆட்டோமேஷன், ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், சாஃப்ட்வேர் என்ஜினியரிங். இதில் ஏதாவது ஒன்றில் முதல் வகுப்பில் BE அல்லது BTech தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/4/2027 20 வயது முதல் 27 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் முகவரி www.joinindianarmy.nic.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் முகவரி www.joinindianarmy.nic.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி. பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பு மையத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். சயின்டிஸ்ட் பணிக்கு 5 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிசிக்ஸ் அல்லது அப்ளைடு பிசிக்ஸ் பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் முதுநிலை பட்டம் தேர்ச்சியுடன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் அறிவுத்திறன் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 26 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஜூனியர் என்ஜினியர் பணிக்கு 2 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் முகவரி www.iuac.res.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.iuac.res.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி. இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள அறிவியல் பகுப்பாய்வு மையத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். JRF பணிக்கு மேத்தமேட்டிக்ஸ் பிரிவில் 3 காலி இடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் மேத்தமேட்டிக்ஸ் பாடப்பிரிவில் முதல் வகுப்பில் முதுநிலை பட்டம் தேர்ச்சியுடன் நெட் தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதில் 4 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் CSE, IT, CS இதில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் BE அல்லது BTech முதல் வகுப்பில் தேர்ச்சியுடன் நெட் அல்லது கேட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங் பிரிவில் 3 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ட்ரிபிளி அல்லது ECE பாடப்பிரிவில் முதல் வகுப்பில் BE அல்லது BTech தேர்ச்சியுடன் நெட் அல்லது கேட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிசிக்ஸ் பிரிவில் 1 காலி இடம் உள்ளது. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிசிக்ஸ் பாடப்பிரிவில் முதல் வகுப்பில் முதுநிலை பட்டம் தேர்ச்சியுடன் நெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பை பொறுத்தமட்டில் 28 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க டபிள்யூ

www.drdo.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அதை பூர்த்தி செய்து தேவையான அனைத்து சான்றிதழ்களின் நகல்களுடன் பயோடேட்டா இணைத்து 5/8/2026 sagr.sag@gov.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பவும். மீண்டும் ஒரு முறை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி sagr.sag@gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் 5 பொதுத்துறையை சேர்ந்த யூனியன் வங்கியில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேனேஜர் பணிக்கு 163 காலியிடங்களும், சீனியர் மேனேஜர் பணிக்கு 153 காலியிடங்களும், தலைமை மேனேஜர் பணிக்கு 52 காலியிடங்களும், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் பணிக்கு 20 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 395 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ, எம்எஸ்சி, எம்பிஏ அல்லது ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 10/8/2026 22 வயதில் இருந்து 50 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.unionbankofindia.bank.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.unionbankofindia.bank.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் 10. இந்திய ராணுவத்தில் லியூட்டனன்ட் பணிக்கான காலியிடங்களுக்கு திருமணமாகாத பெண்கள் விண்ணப்பிக்கலாம். லியூட்டனன்ட் பணிக்கு சிவில் பிரிவில் 7 காலியிடங்களும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் 4 காலியிடங்களும், எலக்ட்ரிக்கல் பிரிவில் 3 காலியிடங்களும், எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் 6 காலியிடங்களும், மெக்கானிக்கல் பிரிவில் 9 காலியிடங்களும், நான் என்ஜினியரிங் பிரிவில் 2 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 31 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெலிகம்யூனிகேஷன், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேசஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ரூரல் சிவில் என்ஜினியரிங், என்விரான்மெண்டல் என்ஜினியரிங், நானோ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் என்ஜினியரிங், மெஷின் லேர்னிங், ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், சாப்ட்வேர் என்ஜினியரிங் அல்லது அதற்கு இணையான பாடப்பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் முதல் வகுப்பில் பிஇ அல்லது பிடெக் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/4/2027 20 வயது முதல் 27 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.joinindianarmy.nic.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.joinindianarmy.nic.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் 6. மத்திய அரசின் இன்டர் யூனிவர்சிட்டி ஆக்சிலேட்டர் சென்டரில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். சயின்டிஸ்ட் பணிக்கு 5 காலியிடங்களும், ஜூனியர் என்ஜினியர் பணிக்கு 2 காலியிடங்களும், நூலக உதவியாளர் பணிக்கு 1 காலி பணியிடம் உட்பட மொத்தம் 8 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் எம்எஸ்சி அல்லது பிஎல்ஐபி முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 4/8/2026 18 வயதிலிருந்து 34 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம்.

இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.iuac.res.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.luac.res.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி. பொதுத்துறையை சேர்ந்த நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் காலியாக உள்ள இடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் பணிகளுக்கு மொத்தம் 500 காலி பணி இடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/7/2026 21 வயதில் இருந்து 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.nationalinsurance.nic.co.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.nationalinsurance.nic.co.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி.

0: தேர்வர்களுக்கான பகுதியில் இன்று
1: துங்கபத்ரா அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? துங்கபத்ரா அணை கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ளது. தமிழக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் டிஜிபியாக நியமிக்கப்பட்டவர் யார்? தமிழக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் டிஜிபியாக நியமிக்கப்பட்டவர் வெங்கடராமன் ஆவார். இந்தியாவின் யுபிஐ சேவையை ஏற்றுக்கொண்ட 10வது நாடு எது? இந்தியாவின் யுபிஐ சேவையை ஏற்றுக்கொண்ட 10வது நாடு கிரீஸ் நாடு ஆகும். மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ரவி அகர்வால் ஆவார். ப்ராஜெக்ட் பிரக்மான்க் எந்த அமைப்பின் திட்டமாகும்? ப்ராஜெக்ட் பிரக்மான்க் எல்லை சாலைகள் அமைப்பின் திட்டமாகும். போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கை அடைய உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் தளம் எது? போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கை அடைய உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் தளம் மனாஸ் ஆகும். 2026 ஆண்டிற்கான ஐநா SDG குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 2026 ஆண்டிற்கான ஐநா SDG குறியீட்டில் இந்தியா 94வது இடத்தை பெற்றுள்ளது. இந்தியா ஜப்பான் 16வது வருடாந்திர இருதரப்பு உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்தியா ஜப்பான் 16வது வருடாந்திர இருதரப்பு உச்சி மாநாடு புதுடெல்லியில்

0: நடைபெற்றது. துர்கா வாகினி பெண்களுக்கான புதிய சிறப்பு இருசக்கர வாகன ரோந்து படையை எந்த மாநில அரசு தொடங்கியது? துர்கா வாகினி பெண்களுக்கான புதிய சிறப்பு இருசக்கர வாகன ரோந்து படையை மேற்கு வங்காளம் மாநில அரசு தொடங்கியுள்ளது. இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடுகள் கொண்ட மாநிலம் எது? இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடுகள் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலமாகும். HPV தடுப்பூசி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? HPV தடுப்பூசி திட்டத்தின் முக்கிய நோக்கம் வளரிளம் சிறுமிகளை கருப்பை வாய் புற்றுநோயில் இருந்து பாதுகாப்பது. தாயுமானவர் திட்டம் யாருக்காக செயல்படுத்தப்பட்டது? தாயுமானவர் திட்டம் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக செயல்படுத்தப்பட்டது. தேசிய நீர் விருதுகள் எந்த உன்னத தொலைநோக்கு பார்வையை அடைவதற்காக வழங்கப்படுகின்றன? தேசிய நீர் விருதுகள் ஜல் சம்ரித் பாரத் உன்னத தொலைநோக்கு பார்வையை அடைவதற்காக வழங்கப்படுகின்றன. உலக வங்கியின் அறிவிப்பின்படி மேல் நடுத்தர வருவாய் நாடுகள் எவை? உலக வங்கியின் அறிவிப்பின்படி மேல் நடுத்தர வருவாய் நாடுகள் இலங்கை, வியட்நாம், பிலிப்பைன்ஸ் ஆகும். உலக அளவில் கைபேசி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? உலக அளவில் கைபேசி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது. இந்திய அரிய மணல் ஆலை முதன்மையாக கையாளும் மற்றும் செயலாக்கும் கனிமம் எது? இந்திய அரிய மணல் ஆலை முதன்மையாக கையாளும் மற்றும் செயலாக்கும் கனிமம் மோனசைட் ஆகும். அசாம் சட்டப்பேரவையின் அலுவல் மொழிகள் எவை? அசாம் சட்டப்பேரவையின் அலுவல் மொழிகள் அசாமி, ஆங்கிலம் மற்றும் போடோ ஆகும். 7வது உலக திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெற்றது? 7வது உலக திருக்குறள் மாநாடு பெங்களூருவில் நடைபெற்றது. சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சராக பணியாற்றியவர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சராக பணியாற்றியவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆவார். 2028 ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? 2028 ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் அமெரிக்கா நாட்டில் நடைபெற உள்ளது.
1: படிப்பிற்கான பகுதியில் இன்று
0: BE-இன் ரூரல் சிவில் என்ஜினியரிங் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு 4 வருட இளநிலை பட்டப்படிப்பு. இந்த பட்டப்படிப்பை படிப்பதற்கு பிளஸ் டூவில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இந்த பாடங்கள் அடங்கிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து குறைந்தது 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பட்டப்படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஜூனியர் என்ஜினியர், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சல்டன்ட், சைட் சூப்பர்வைசர், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஒர்க்கர் போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம்.
1: நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கடிதம் வழியாக எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், படிப்பும் பணியும் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 629004.
0: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள்
1: GM தர்ஷினி,
0: ஸ்ரீ அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு S நவரத்னா.
2: சொன்னாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
3: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
4: சுந்தர் ரேடியோஸ்.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பிலே நூற்று ஒண்ணு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் 10:31. ஆரம்பமாகிறது மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள் நிகழ்ச்சி. பொதுமக்களின் பொதுவான பிரச்சினைகளை அரசு அலுவலர்கள் அறிய தருகின்ற நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சிக்காக கடிதம் எழுதி அனுப்பியுள்ள நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 வழியாக வரும் கடித வழி கோரிக்கைகளை நிறைவேற்றி வரும் அலுவலர்களுக்கும் அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்கென வந்திருக்கக்கூடிய கடிதத்தில் முதல் கடிதம் யாருடையது?

அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போமா. மேல ஆசாரி பள்ளத்திலிருந்து வி ஜே ஷீபா அப்படிங்கிறவங்க எழுதி அனுப்பியிருக்காங்க. கோட்டாரில் இருந்து ரயில் நிலையம் செல்லும் சாலை மிகவும் மோசமாக பழுதடைந்து உள்ளது. இதில் வாகனம் ஓட்டுவதற்கு சிரமமாக இருக்கிறது. இந்த சாலையை செப்பனிட்டு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இந்த நேயர் நிச்சயமா சீக்கிரமாகவே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். நிகழ்ச்சியில முதலாவதா நமக்கு பாடல் வரப்போகுது. திருட்டு பயலை படத்திலிருந்து சாதனா சர்க்கம் ரேஷ்மி அமல்ராஜ் பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளுக்கு இசை பரத்வாஜ். பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நாகர்கோவில்
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
4: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
6: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜி மார்ட் ஃபர்னிச்சரின் மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ், எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், இஎம்ஐ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
7: நேரம் 10:39 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள் நிகழ்ச்சி இது. அடுத்து வந்திருக்கக்கூடிய கோரிக்கை கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, கோணம் குருகுலம் சாலை பொதிகை நகர்லேருந்து கே முத்துகிருஷ்ணன் இந்த நேயர் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நாகர்கோவில் மாநகர 20வது வார்டு மக்களினுடைய மன கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அனந்த நகர் குருகுலம் சாலை வழியாக பேருந்து வசதி இல்லை. எங்கள் பகுதியில் நிறைய காலனிகள் உள்ளன. மேலும் போக்குவரத்து பேருந்து வசதி இல்லாததால் நாங்கள் மிகவும் அவதிப்படுகிறோம். மருத்துவ சேவை தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் கார், ஆட்டோ போன்றவைகளையே நாட வேண்டியுள்ளது. பேருந்து வசதி செய்து தர வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி முன்னால 2 பேருந்துகள் வந்து போயினன்னு குறிப்பிட்டிருக்கிறார். தற்சமயம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். நிச்சயமாக இந்த வசதி கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வரப்போகுது. எந்த படத்துல இருந்தா, பார்த்திபன் கனவு. இந்த படத்துல இருந்துதான் ஹரிணி ஸ்ரீகாந்த் பாடியிருக்காங்க. பாடல் வரிகள் கபிலன், இசை வித்யாசாகர். பாடலை கேட்டுட்டு வந்துடலாமா?

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
9: நாகர்கோவில் ஹோலி கிராஸ் கல்லூரியின் சிறப்பு மிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 August 8th காலை 9:30 முதல் மதியம் 12:30 வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.

0: urgently super specialty hospital parvathipuram nagarkoil emergency services 24 hours anaitha sigichai muraigal ore idathil
1: ungal idayathai maaridipilirundu paadhigaathida angiogram angioplasty open heart surgery pacemaker pondra seechigalukku urgently super specialty hospital
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி
2: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட் ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள் நிகழ்ச்சி இது. குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 10:48 இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய அடுத்த கடிதம் யார் எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, கணபதி நகர்லேருந்து எஸ் ராமசுவாமி பிள்ளை இந்த நேயர் எழுதி அனுப்பியிருக்காங்க. நாகர்கோவில் நகர 35வது வார்டு கணபதி நகர் முதல் தெரு. குடிநீர் குழாய் உடைப்பு சரி செய்ய தோண்டிய பள்ளங்கள் கடந்த 2024 பணி நடைபெற்றது. மேலும் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு மிகவும் பெரிய பிரச்சனையாக இந்த பள்ளங்கள் சரியாக மூடப்படாமல் இருக்கிறதுனால இருக்கிறது. இந்த பள்ளங்களை உடனடியாக சரி செய்ய வேண்டுகிறேன். நடவடிக்கை எடுத்து ஆவண செய்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கணபதி நகர் எஸ் ராமசுவாமி பிள்ளை இந்த நேயர். நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வரப்போகுது. என்ன படத்துல இருந்து அப்படின்னா, ஒரு நாள் கூத்து. இந்த படத்துல இருந்து ஹரிச்சரண் பாடியிருக்கக்கூடிய பாடல். கோபாலகிருஷ்ண பாரதி வரிகளுக்கு இசை ஜஸ்டின் பிரபாகரன். கேட்போமா?

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
4: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
6: நேரம் இப்பொழுது 10:57, 22 நொடிகள் ஆயாச்சு. மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள் நிகழ்ச்சியில உங்களுடைய கடிதம் இடம்பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க பகுதியில் நிலவக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் குறித்து தெளிவா எழுதி உங்களுடைய பெயரையும் ஊர் பெயரையும் குறிப்பிட்டு கடிதத்தை நிலை இயக்குநர், மக்கள் மன்றம் பகுதி, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101, கோணம், நாகர்கோவில் 4 இந்த முகவரிக்கு அனுப்பி வைங்க. இந்த நிகழ்ச்சிக்காக கடிதம் எழுதியுள்ள அனைவருக்கும் ஆவண

0: யும் அரசு அலுவலர் தமக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி கூறுகிறோம்.
1: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான நினைவூட்டல். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பாலை குழந்தை பிறந்தவுடன் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் AR ஜமீலா பொன்மலர் அவர்கள். மறக்காம கேளுங்க. பதினொன்று 2 எக்ஸூர தொடர்ந்து பாடுபோர் பாடலாம் நேர்லை நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேர்லை நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆசை எப்படி அமைய வேண்டும் அப்படின்னு தோழியர் பங்கேற்று பேசலாம். நிறைவு பெறுகிறது இன்றைய மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள் நிகழ்ச்சி. இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஆடிப்பெருக்கு விழா நமது கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து 2வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி மயிலாடுதுறையில் காவிரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றங்கரையில் பெண்கள் ஏராளமானோர் புனித நீராடினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் 3 நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரியை வணங்கி வழிபட்டனர். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திண்டுக்கல்லில் மர குடவுன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,06,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையிலான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:02. இனி கேட்கலாம் ஏக்சூர்.

எக்ஸோர் கேட்டீர்கள். வழிகாட்டி போல என்றுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 11:08. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்த நிகழ்ச்சியில நேர்களே, உங்களுக்காக சில பாடல்களை தேர்ந்தெடுத்து அதோட மியூசிக்க நாங்க பிளே பண்ணுவோம். அந்த மியூசிக் இடம் பிடித்த பாடலை சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை நம்ம நிகழ்ச்சியில பாடுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். என்ன நேர்களே, நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ரெடி ஆயிட்டீங்கன்னா உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 260-2240 மற்றும் ஒரு 9-0-7-2-2. இதற்கான இணைப்பு 0-4-6-5-2. மேலும் ஒரு அலைபேசி 890-325-70-39.

0: ஏன் நேர்களே இசை கேட்டீங்களா? கேட்டீங்க அப்படின்னா உடனே இணைப்புல வாங்க. இணைப்புல ஒரு நேர் வராங்க, யாருங்க பாத்திரலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்கம்மா?
1: வடசில இருந்து பிரியங்கா.
0: வடசேர்ல இருந்து பிரியங்காவா?
1: ஆமா.
0: பிரியங்கா, இசை கேட்டீங்களா?
1: ஆமா, இது நம்ம மொழி பாடத்துல இருந்து சிறப்பான நம்பர் இல்லை சக்தி. அந்த பாட்டா?
0: அந்த பாட்டா சந்தேகமே இல்ல, அந்த பாட்டு தான். சூப்பர்மா, சூப்பர். நிகழ்ச்சியில முதல் நேரா பங்கேற்று சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி, நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க?
1: பாடவா?
0: பாடுங்க.
1: மனம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை, மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை.
0: சூப்பர் சூப்பர். அந்த அந்த லாஸ்ட் மியூசிக் வந்து நான் போடலாம் அப்படின்னு சொல்லி ரெடியா இருந்தேன், நீங்களே போட்டு முடிச்சிட்டீங்க. சூப்பர்மா, நிகழ்ச்சியில அருமையா பங்கிட்டீங்கம்மா. நன்றி
1: நன்றி.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
2: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
1: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
0: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th வகுப்பு மற்றும் 12th வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தீரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: நேரம் 11:17. குமரி பண்பலை 101 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. நேர்களுக்காக அடுத்த பாடல் என்ன இசை? இடுப்பில் வரும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் கவர்குளம் தெரு விளைக்கா நகராட்சி பேசுறேன்.
4: ஐயா கேட்டீங்களா?
5: கேட்டேன். ரோஜா

0: அந்த பாடல் மேடம்.
1: அந்த பாடல் சரி இல்லைங்களே. நல்ல ஒரு முயற்சியா நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, சரியானது தெரிஞ்சுக்கலாம். நன்றி.
0: நன்றி.
1: பாடலாம் நேரலையில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.

0: நேயருக்காக ஒரு பாடலின் இசை பிளே பண்ணியிருந்தோம். ஒரு நேயர் வந்து ஒரு முயற்சி செய்தாங்க, சரி அடுத்த நேயர் அதை கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை கூட நேயர்களுக்காக அந்த இசை. இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மணக்குடியில இருந்து. பேர் சொல்லுங்கம்மா.
1: வினிஷ்.
0: மினியா?
1: வினிஷ்.
0: வினிஷ், ஆ சொல்லுங்க. இசை கேட்டிங்களா?
1: ஆமா.
0: கண்டுபிடிச்சாஷா?
1: ஆ.
0: என்ன பாடல்?
1: சினிமா சினிமா.
0: நல்ல ஒரு முயற்சியமா நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். என்ன சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடிக்கு கலீல் ரஹ்மான்மா.
0: ஐயா இசை கேட்டீங்களா?
2: ஆமா கேட்டமா. கண்களால் கைதிசை. அதுல இருந்து ஆஹா தமிழ் அம்மான்னு தோன்ற பாடல்மா.
0: சரி, வேற நேயர்கள் வந்து ஒரு முயற்சி செய்தாங்க இல்லையா, உங்களுக்கு அந்த பாடல் தான் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரலையா?
2: எனக்கு வரலம்மா. கரெக்ட்
0: வரலையா? சரிங்க ஐயா, நான் முதல் நேயர் சொன்ன அந்த பாட்டு வந்து கொஞ்சம் இதோட ஒட்டி தானே வருது அந்த மியூசிக்கோட இல்லையா? ஆமா. சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில இருந்தாலும் அருமையா கண்டுபிடிச்சீங்க. சரி, நீங்க என்ன பாடல் பாட போறீங்க?
2: ரெண்டு வரி மட்டும் பாடுறமா.
0: சரிங்க.
2: என்னை போவன்னும் என் உள்ளம் தன்னை அள்ளு தந்தேன்லா ரோஜா முத்தார பொங்குங்கள் கண்டேன். அதற்கு நன்றியம்மா.
0: வாழ்த்து. சிறப்பா பங்கிட்டீங்க, நன்றி.
2: நன்றியம்மா. நன்றி.
0: கண்களால் கைது செய் அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்றதுதான் அந்த பாடல். ஆஹா தமிழம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் நேயர்களுக்காக இது.

0: மதுரையில் ஆரம்பம்.
1: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்
2: கே சின்னதுரை என்கோ ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
8: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
7: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
9: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: நேற்றிலே நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் சரியாக 11:26. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. நேர்களுக்காக அடுத்த பாடல் என்ன இசை? இணைப்பில் வரும் நேயர் வணக்கம். வணக்கம், வணக்கம். குமரி பண்பலை
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்கம்மா?
1: பார்வதிபுரத்துல இருந்து மினி பேசுறேன்.
0: பார்வதிபுரத்துல இருந்து மினி, இசை கேட்டீங்களா?
1: கேட்டுட்டேன்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சேன்.
0: சொல்லுங்க.
1: சொல் பேச்சு கேட்காத சுந்தரி.
0: அந்த சாங் சூப்பர் சூப்பர்மா சூப்பர். சரி மினி, நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? சரி.
1: காலை தினமும் கண் விழித்தால் கை தொடர்ந்தே வரே அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா, இமை போல் இரவும் பகலும் இனி பார்த்த உலகண்டு பார்த்த பின்பான பூமியாவும்
0: சிறியதான். அவ்வளவுதானா? ரொம்ப இனிமையா இருந்துச்சு நீங்க பாடினது கேக்குறதுக்கு. பிராக்டிஸ் பண்ணீங்களா நல்லா?
1: இல்ல,
0: வீட்டுல சும்மாவே பாடி பாடிதான் எல்லா வேலைகளுமா?
1: ஆமா.
0: சூப்பர்மா சூப்பர், ரொம்ப அருமையா இருந்துச்சு கேக்குறதுக்கு. நிகழ்ச்சியில பங்கிட்டதற்கு நன்றி, பாராட்டுக்கள். அந்த நேயர் கண்டுபிடித்த அந்த பாடல் வந்து சொல் பேச்சு கேட்கவா அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய ஒரு பாடல். எந்த திரைப்படம் அப்படின்னா தில்லாலங்கடி திரைப்படம். அந்த படத்துல இருந்து அந்த பாடல் நேயர்களுக்காக.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: Consciously super speciality hospital parvathipuram nagarkoil emergency services 24 hours anithu sigichai muraigal ore idathil
2: ungal idayathai maaridipilirundu paadhigaathida angiogram angioplasty open heart surgery pacemaker pondra sigichaigalukku consciously super speciality hospital
4: akashvani kumari panbalai 101 il indiravu 7:30 manikku ulavar ulagam nigalchil உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 வயல் வி மாயா அவர்கள். அமுத சுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். மண் பரிசோதனையின் முக்கியத்துவம். திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேர்களே.

குமரி பண்பலை நூற்றாண்டில் வலம் வந்து கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. நேர்களுக்காக அடுத்த பாடலின் இசை.

0: வரும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
1: சாந்தி பிரபானந்து கீழப்பெருவளை
0: மேடம். இசை கேட்டீங்களாமா?
1: ஆமா மேடம்.
0: கண்டுபிடிச்சாச்சு.
1: ஆமா.
0: சரி சொல்லுங்க.
1: தூத்துக்குடி படத்துல இருந்து
0: சாந்திமா, இணைப்பு கொஞ்சம் தெளிவில்லாம
1: இருக்கேக்குதுமா?
0: இணைப்பு வந்து கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. சரி, கொஞ்சம் தள்ளி வந்து பாடுனீங்கன்னா நீங்க பாடுறது எல்லாருக்கும் இனிமையா கேக்கும். சரிம்மா பாருங்க. சாந்திமா, அடுத்த நல்ல ஒரு முயற்சிமா. அடுத்த முறை இணைப்பு கிடைக்கும் போது கொஞ்சம் இணைப்பை சரி பண்ணிட்டு பேசுங்க, சரிங்களா? நிகழ்ச்சி அருமையா பங்கிட்டீங்கம்மா. நன்றி, பாராட்டுக்கள். நேர்களுக்காக மேட்டுக்குடி திரைப்படத்துல இருந்து அந்த வெல்வெட்டா அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய அந்த பாடல்

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520 12356.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

சரியாக 11:42. நேர்களின் பங்களிப்போடு வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. நேர்களுக்காக அடுத்த பாடலை நேசை.

0: இணைப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாரைங்க பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கேன் மேம்.
0: சரி, நிச்சயமா இசை கேட்டிருக்க மாட்டீங்க இல்லையா, ஆப்ல வந்திருக்கனால
1: ஈஸியான பாட்டா கொடுத்துருப்பீங்க நான் நம்புறேன்.
0: சரி, உங்களுக்காக அந்த இசை மீண்டும் ஒரு முறை

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: எனக்கு சரியா வரலையே மேம், இன்னொரு வாட்டி போடுறீங்களா?
0: இன்னொரு வாட்டி மற்ற நேர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா?
1: பழைய பாட்டு தானே மேம் இது நீங்க போட்டது?
0: பழைய பாட்டுன்னு சொல்ல முடியாது. சரி, பழைய பாட்டுன்னு வச்சுக்கோமே.
1: இதா மேம், வாழ நினைத்தால் வாழலாம்.
0: ஐயோ, இல்லையே. இருந்தாலும் நல்ல ஒரு முயற்சியை மற்ற நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அருமையா பங்கேற்றீங்க, நன்றி.
1: தேங்க்யூ சோ மச் மேம், பை.
0: இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், அமைதியான ஒரு வணக்கம். யாரிடம் இருந்து தெரிஞ்சுக்கலாமா? எங்க இருந்துமா? திட்டுவிளை ஃபாத்திமா இல்லையா? சரி, நல்லா பிரிஸ்கா பேசலாமே. சரிம்மா, இசை கேட்டீங்களா? சொல்லிடலாமா? அந்த படத்துல இருந்து என்ன பாடல் பாட போறீங்க? பாத்திமா, முடிஞ்சுதா? சரிமா, நிகழ்ச்சியில அருமையா பங்கேற்றீங்க. நீங்களும் அடுத்த முறை முயற்சி செய்யும் போது இணைப்பு கொஞ்சம் சரி பார்த்துட்டு டயல் பண்ணுங்க, சரியா? நீங்க நல்ல டவர் உள்ள இடத்துல இருந்து பேசுனீங்க அப்படின்னா நீங்க பாடுறதும் பேசுறதும் எங்களுக்கும் ரொம்ப கிளியரா கேட்கும், சரிங்களா? நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றிமா, நன்றி. தொட்டால் பூமலரும் திரைப்படத்திலிருந்து நேர்களுக்காக அந்த பாடல்.

0: மாடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: குமரி பெண்மலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலையில். நேர்களுக்கான அடுத்த பாடலின் இசை.

0: டேபிள் வரும் நேயர் வணக்கம்.
1: மேடம், நான் பிரசாந்த் முத்துலேருந்து பேசுறேன்
0: மேடம். ஐயா, இசை கேட்டீங்களா?
1: ஆமா மேடம், இது வந்து சின்ன சின்ன கண்ணம்மா அப்படின்னு வரவிடிய பாட்டு.
0: ஐயோ, எப்படி கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா? சூப்பர் ஐயா, சூப்பர், அழகா கண்டுபிடிச்சீங்க. சரி, நீங்க என்ன பாடல் பாட போறீங்க?
1: மேடம் உழவன் படத்துல ஒரு சாங் பாடுறேன். பெண்ணல்ல பெண்ணல்ல ஓதாப்பு, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பு, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பு, சிரிப்பு மல்லிகைப்பு, சிறு கைகளை கஞ்சிடும் கொய்யாப்பு, அவள் கை வீரல் ஒவ்வொன்றும் பன்னிப்பு, மைவிழி ஜாடைகள் முல்லைப்பு, மணக்கும் சந்தனப்பு, சித்திரமே தாழப்பு, சேலையணிஞ்சாடிப்பு, சித்திடை மீது ஆழப்பு, ஜொலிக்கும் சந்தனப்பு, பெண்ணல்ல பெண்ணல்ல ஓடாப்பு, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பு, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பு, சிரிப்பு மல்லிகைப்பு. நன்றி மேடம்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பரா பாடுங்க. நிகழ்ச்சி யாருமே பங்கிட்டீங்க, நன்றி,
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில நேர்களுக்காக அடுத்த பாடலின் இசை.

0: டேபிள் வரும் நேயர். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஆசாரி
0: பள்ளம்.
1: விக்னேஷ்.
0: விக்னேஷ், விக்னேஷ் இசை கேட்டீங்களா?
1: ஆமா.
0: அனுப்பிடுச்சாச்சா?
1: ஆமா.
0: ம், சொல்லுங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விக்னேஷ், நல்ல ஒரு முயற்சி செய்தீங்கம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, சரியான பதில தெரிஞ்சுக்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம் வணக்கம் வணக்கம். குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம்.

நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

0: வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா? எங்கிருந்து பேசுறீங்கம்மா? இணைப்பு தெளிவா இல்லையே, பெயர் ஒரு முறை கூட சொல்லுங்க. கோட்டார்ல இருந்து பேசுறீங்க, சரிம்மா சொல்லுங்க. பாடல் கேட்டீங்களா, இசை கேட்டீங்களா? இணைப்பில் வரும் அர்த்தனையர் வணக்கம். வணக்கம் வணக்கம். குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. வணக்கம்.
1: வணக்கம்.

0: நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நேயர்கள் வந்து நம்ம நிலையத்துக்கு தொடர்பு கொள்ள முன்னாடி அவங்க இருக்கிற இடத்துல நல்ல டவர் இருக்கா அப்படிங்கறத ஒரு முறை செக் பண்ணிட்டு தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா அவங்க பேசுறது எல்லாருக்குமே கரெக்டா கேட்கும் இல்லையா? சரி, இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: நெட்டாங்கோடு
1: மணிகண்டன்.
0: ஐயா சொல்லுங்க, இசை கேட்டீங்களா? கண்டுபிடிச்சா?
1: கண்டுபிடிச்சாச்சு.
0: சொல்லுங்க.
1: ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல பார்த்தது.
0: ஜில்லுன்ற
1: ஒரு காதல் படத்துல பார்த்தது.
0: என்ன பாடல்?
1: ஜில்லுன்னு ஒரு அந்த மாதிரி வரும்.
0: எப்படி வரும் ஐயா, ஒரு கூட சொல்லுங்க.
1: ஜில்லுன்னு ஒரு காதல் அந்த மாதிரி வரும்.
0: நீங்க சொன்ன அந்த ஜில் என்று ஒரு அப்படின்னு அப்படின்னு சொல்ற அந்த ரெண்டு வார்த்தைகள் சரி, ஆனா நீங்க சொன்ன படமும் சரியில்லை பாடலும் சரியில்லை. இருந்தாலும் நல்ல ஒரு முயற்சி, நேயர்களுக்கு வந்து ஒரு க்ளூ கிடைச்சாச்சு இல்லையா? ஜில் என்று ஒரு அப்படின்னு சொல்லிதான் அந்த பாடல் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்த நேயர் கண்டுபிடிக்கலாம் பாக்கலாம். நிகழ்ச்சியில வந்ததற்கு நன்றி. இழப்பில் வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். பேர் சொல்லுங்க, எங்க பேசுறீங்க? ஐயா இசை கேட்டிங்களா?
2: ஆமா ஆமா ஆமா.
0: ஒரு க்ளூவும் கிடைச்சாச்சு இல்லையா?
2: ஆமா.
0: கண்டுபிடிச்சாச்சா?
2: யூத் படத்தோட.
0: யூத் படம் அப்படிங்கறதும் சரியில்லை. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. நன்றி. நிகழ்ச்சியில நேயர்கள் தொடர்ந்து முயற்சி செய்துட்டே இருக்காங்க. இருந்தாலும் நேயர்களுக்காக நம்ம வந்து ஒரு க்ளூ கூட கொடுத்துட்டோம். ஜில் என்று ஒரு அப்படின்னு சொல்லிதான் அந்த பாடலின் வரிகள் தொடங்கும். ஆனா அது வந்து யூத் திரைப்பட பாடலும் கிடையாது, ஜில் என்று ஒரு காதல் திரைப்பட பாடலும் கிடையாது. சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம நிகழ்ச்சியில அந்த பாடல் வந்து எந்த பாடல் அப்படிங்கறத நேயர்கள் கண்டுபிடிக்கலாங்களா அப்படின்னு பாக்கலாம். இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வணக்கம்.

0: சரி, நேர்களுக்காக நம்ம வந்து ஒரு குறிப்பு கூட கொடுத்தாச்சு இல்லையா? அது வந்து அந்த பாடல் ஜில் என்று ஒரு அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடலோட தொடக்க வரிகள் இருக்குது. சரி, அந்த பாடல் வரிகள் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலி அவர்களுடைய வரிகளில் இடம்பெற்ற அந்த பாடல் தான் அது. சதீஷ் சக்கரவர்த்தி இசையில் வெளிவந்த பாடல். 2000 அப்புறமா உள்ள ஒரு படம் தான். 2000 அப்புறமா, 2010 சரி 2005 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரியா, 2010 அப்புறமா 2015 உள்ள வந்த ஒரு திரைப்படம் தான் அந்த படம். சரி, இணைப்பில் வரும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஒரு
0: கலவரம் தொடங்கக்கூடிய பாடல். சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க ஐயா, நன்றி. சரி, நீங்க என்ன பாடல் பாட போறீங்க?
1: வா வா அன்பிய காதல் சொந்தம் இதயம்
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கு. நன்றி ஐயா, நன்றி. இரண்டாயிரத்தி 2012 வெளிவந்த லீலை அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் தான் நேயர்களுக்காக இதோ.

0: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சி செய்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆதினி ராஜேஷ்.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
4: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
5: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
6: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
7: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
8: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
9: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
10: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
9: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
11: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
0: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பாலை குழந்தை பிறந்தவுடன் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏஆர் ஜமீலா பொன்மலர் அவர்கள். 12:55 திரை இசை, 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் தோழியருக்கான தலைப்பு ஆசை எப்படி அமைய வேண்டும், நேரலை நிகழ்ச்சி. 12:55 2:15 திரை இசை, 2:30 இசை தென்றல் நிகழ்ச்சியில் திருக்கோவிலூர் அலமேலு அர்ஜுனன் மற்றும் புஷ்பா ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரத்தில் குயில் பாட்டு. இது நேயர்களின் கவிதை தொகுப்பு. இன்று மாலை 4:02 பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 5:02 முல்லை சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இரவு 7:00 இன்னிசை நேரம், 7:10

0: தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். ஈரறுபத்தைந்துக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 வயல் வி மாயா அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுத சுரபியில் அட்டல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். 8 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 8:30 திரை இசை. 9:15 செய்தி சுடர். 9:30 திரை இசை. 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேரம். 11:00 மனசு மயங்கும் திரை இசை. இன்று நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். A Delhi court today acquitted former Wrestling Federation of India WFI chief Brij Bhushan Charan Singh and co-accused Vinod Tomar in a sexual harassment case filed by women wrestlers. Additional Chief Judicial Magistrate Ashwini Pawar acquitted ex-BJP MP Singh and Tomar, former WFI Assistant Secretary, in the case. The court had, on July the 2nd, reserved the order for today after completion of the final arguments in the case. Lodged by 6 women wrestlers, in May 2024, a court had ordered the framing of a charge of criminal intimidation against Singh. It had, however, discharged him in a complaint filed by one of the 6 women wrestlers. The Delhi police had filed a charge sheet against Brij Bhushan Singh on June the 15th. The counting of votes for the by-elections in 3 assembly constituencies is underway. In Bihar's Bankipur Assembly constituency, Jan Swaraj Party candidate Prashant Kishore is leading by 11,609 votes. In Gujarat's Manjulpur Assembly constituency, BJP candidate Satyendra Bhai Patel is leading by 25,618 votes. In Madhya Pradesh's Datia Assembly constituency, Congress Party candidate Ghanshyam Singh is leading by 17,290 votes. Polling for the Bakipur Assembly constituency in Bihar, the Manjulpur Assembly constituency in Gujarat and Datia Assembly constituency in Madhya Pradesh was held on the 30th of last month. The Rajya Sabha has been adjourned till 2 PM amid opposition ruckus over several issues, including alleged police action during students' protest over the NEET issue. When the upper house assembled at 11 AM, the ministers laid papers on the table of the house. Chairman C.P. Radhakrishnan congratulated Team India for its outstanding performance at the Commonwealth Games held at Glasgow. Mr. Radhakrishnan then took up 0 hour in the upper house. Opposition members started sloganeering over their issues. Amid uproar, several members raised issues of urgent importance. As the ruckus continued, the chairman adjourned the house till 2 PM. The Lok Sabha has been adjourned till 12 noon following opposition uproar over several issues, including alleged police action during students' protests over the NEET issue. President Draupadi Murmu will begin a 3-day visit to Odisha today. During her visit, the President will participate in a series of educational, cultural and official engagements in Cuttack, Bhubaneswar, Brahmapur and Taptapani in Ganjam district. The President is scheduled to inaugurate Jagatguru Kripalu University at Cuttack today. Tomorrow she will travel to southern Odisha to offer prayers at the Mahakandhuni Devi temple near Taptapani before attending other official programs. U.S. President Donald Trump has said negotiations with Iran, expected to take place through intermediaries, are scheduled to take place today. Speaking to reporters on board Air Force One, Trump confirmed that discussion channels were active. He revealed that diplomatic engagements involving Saudi Arabia, the United Arab Emirates, Qatar and Iran led him to halt what was originally planned as a massive attack. The situation in Pakistan-occupied Jammu and Kashmir

0: JK remained tense after reports of violent clashes between protesters and security forces, with rights groups alleging a significant rise in casualties. According to data updated by the Human Rights Council of Pakistan-occupied Jammu and Kashmir as of yesterday, a total of 80 fatalities have been documented. Prime Minister Narendra Modi has congratulated the Indian contingent on its impressive performance at the Glasgow Commonwealth Games. In a social media post, Mr. Modi expressed pride in the contingent's performance and expressed happiness that India has won 39 medals, including 13 gold medals. He congratulated all the medal winners on their remarkable achievements. The Prime Minister said throughout the Games, India's talented athletes displayed exceptional skill, determination and dedication. Benchmark domestic equity indices were trading around 0.8 higher in the forenoon session today. The Sensex jumped 654 points to 78,748, while Nifty gained 211 points to 24,595 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. ஆரம்பமாகின்றது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மனதில் என்றும் நீங்க இடம் பிடித்த பழைய திரைப்பட பாடல்களில் சில இப்போதிலிருந்து 12:40 வரை நமது குமரி பண்பலை 101 கேட்டு மகிழலாம். இன்னைக்கு மனம் நனையும் மதுரமலையில முதல் பாடல் பார் மகளே பார் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய பாடல். இந்த பாடலின் வரிகள் கண்ணதாசன். குழந்தையை தூங்க வைக்கும் தாய்மை அழகு என்றால் தம்பதிகளாய் இவர்களது தாலாட்டும் ஒரு அழகு. தாயும் தந்தையும் ஒரு சேர ஒரு தாலாட்டு, அது மழலைகளின் ஆனந்த தாலாட்டு.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
0: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
3: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
2: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
3: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
4: நேரம் 12:16, 30 நொடி. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. பறக்க பழகிவிட்ட பறவைக்கு வானம் எல்லை இல்லாதது. மறக்க பழகிவிட்ட மனதிற்கு வாழ்க்கை அழகானது. சிறகடித்து பறக்கும் பறவை உணர்த்தும் பாடம் ஏராளம். கேட்கவிருப்பது கே வி மகாதேவன் இசையில், டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா மற்றும் எஸ் ஜானகி பாடிய குங்குமம் திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

கொஞ்சம் அழகு நிறைய காதல், கொஞ்சம் கோபம் நிறைய பொறுமை, கொஞ்சம் அழுகை நிறைய புன்னகை, இவையெல்லாம் வாழ்வில் கலந்து வசந்தம் வீச உன்னுடன் நான். கேட்கவிருப்பது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய பாலும் பழமும் திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் கண்ணதாசன்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 வயல் வி மாயா அவர்கள். அமுத சுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். மண் பரிசோதனையின் முக்கியத்துவம். திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

சரியாக 12:29 காதுகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன், ட்ரே கே ராமமூர்த்தி இசையில், பி சுஷீலா மற்றும் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய காத்திருந்த கண்கள் திரைப்பட பாடல். கண்ணுக்கு தெரியாமல் கலந்திருக்கும் உறவு, அதில் தென்றல் காற்றாய் நீவர பூக்கள் மலர்ந்து வாசம் வீசியது.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.
2: இன்னைக்கு மதியத்துக்கு மேல நம்ம குமரி பண்பலை 101 என்னென்ன நேர்லை நிகழ்ச்சிகள் வளம் வர இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு பகல்

மணி 1:10 ஹாய் சிநேகிதியே, தோழியரே, இது முழுக்க முழுக்க உங்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில தோழியருக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, ஆசை எப்படி அமைய வேண்டும். ஆசை அப்படிங்கிறது பல விதம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த மாதிரி நிறைய ஆசைகள். ஆனா ஆசை அப்படிங்கிறது இப்படிதான் அமையணும் அப்படின்னு சொல்லி உங்களை பக்கத்துல இருந்து ஒரு கருத்து இருக்கும் இல்லையா? அந்த கருத்தை இன்னைக்கு பகல் மணி 1:10 நம்ம நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்கலாம். இது மட்டுமல்லாம சிறுவர்களுக்கான ஒரு நேர்லை நிகழ்ச்சியும் காத்துட்டு இருக்கு. 8:05 பட்டாம் பூச்சிகள், இது சிறுவர்கள் பங்கேற்கும் நேர்லை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க நேர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 1 2907 7222. இதற்கான இணைப்பு எண் 0465 8. மேலும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 890-325-70-39. வாழ்வின் வழிகாட்டி போல என்றென்றும் உடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 12:35. குமரிப்பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திற்காக வேதா இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடியது. சலசலப்பில்லா நதிவெள்ளம் போல இருக்கும் மனமோ இன்று ஆட்டம் பாட்டத்துடன் துள்ளி குதிக்கிறது, அது யாருடைய வருகையால்?

பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரணிசை. நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்று பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பாலை குழந்தை பிறந்தவுடன் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: மேலும் சில நொடிகள் வரவிருப்பது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பெயராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களை பாராட்டினார். இப்போட்டியில் இந்தியா 39 பதக்கங்கள் வென்று 4வது இடத்தை பிடித்துள்ளது பெருமைக்குரியது என்று தெரிவித்தார். நாட்டின் பாரா விளையாட்டு வீரர்கள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 3 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்கள் நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்களாக உள்ளனர் என்று பாராட்டினார். பின்னர் எதிர்க்கட்சியினர் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அடுத்த காமன்வெல்த் போட்டிகள் வரும் 2030 ஆண்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் போராட்டத்தில் காவல்துறையினர் மாணவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விளையாட்டு வீரர்கள் 13 தங்கப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதில் வீராங்கனைகள் 8 பேர் தங்கம் வென்றது பெருமை அளிப்பதாக உள்ளது என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா 13 தங்கம் உட்பட 39 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். நமது விளையாட்டு வீரர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பை அவர் பாராட்டினார். விளையாட்டு வீரர்களின் சாதனை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த காமன்வெல்த் போட்டியில் 30 பதக்கங்களை வென்ற இந்தியா தற்போது 39 பதக்கங்கள் வென்றதை சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். வரும் 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் போட்டிகள் நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக அவர் கூறினார். பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் கடந்த மாதம் 30 தேதி நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மஞ்சள்பூரில் பிஜேபியின் திரு சத்யேந்திர பாய் பட்டேல் முன்னிலை வகிக்கிறார். தாட்டியா தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் கான்ஷியாம் சிங்கும் பங்கிப்பூரில் ஜன் சுராஜ் கட்சியின் பிரசாந்த் கிஷோரும் முன்னிலையில் உள்ளனர். சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது

0: விடுதலை போராட்ட வரலாற்றில் வீரமும் தியாகமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கிய மாவீரர் தீரன் சின்னமலை என்று கூறியுள்ளார். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது இன்னுயிரை அர்ப்பணித்தார் என்று அவர் தெரிவித்தார். தீரன் சின்னமலையின் வீரமும் தியாகமும் வருங்கால தலைமுறைகளுக்கு தேசப்பற்றையும் துணிவையும் ஊட்டும் என்று டாக்டர் எல் முருகன் கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அனைத்து விண்ணப்பங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 13ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறினார். வரும் 13ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை இது தொடர்பாக புகார்கள் அளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை புகார்கள் மீதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். பஞ்சாபில் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அனிந்திதா மித்ரா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் ஜுக் ஜியோ இயக்கத்தை தொடக்கி வைத்தார். இந்த இயக்கம் மூலம் உறுப்பு தானம் செய்வோரையும் அவரது குடும்பத்தினரையும் ஆதரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் உறுப்பு தானத்திற்கான இ பிரத்யார்போன் இணையதளத்தை அவர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் உறுப்பு தானம் தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைக்க இந்த இணையதளம் வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா, இடுக்கி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பத்தனம்திட்டா மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பம்பை மற்றும் மணிமலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ராணியில் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அரண்முலா, கொழஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் அச்சங்கோவில் ஆறு நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் தமிழகத்தை இணைக்கும் நேரியமங்கலம் அடிமாலி சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கோவா மாநிலத்திற்கு மத்திய அரசு வரிப்பகிர்வாக 398 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த இந்த நிதி பயன்படும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த மாதத்தில் கோவாவின் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 622 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் ஜூலை மாதம் 584 கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 7% வளர்ச்சியடைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வருகின்றன. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உபரி நீர் அங்கிருந்தும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் மழை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர தமிழகத்தின் சில மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் இயக்கம் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இளைஞர்கள் போதைப் பொருட்களை ஒழிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மாவட்ட அலுவலர் திரு சிவ சண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இளைஞர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா படிப்பு பிளஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்காட்டி அவங்களுக்கு போதை பழக்கத்துக்கு போற மாதிரி வந்துட்டு நேரம் இருக்கிறது இல்ல. அதனாலதான் மை பாரத் மூலியமா என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். பொதுவா வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு சின்ன பசங்களை வந்துட்டு கரெக்டான திசையில வழி நடத்தி இந்தியாவை வந்துட்டு வல்லரசு நாடாக்கணும் அப்படிங்கறதுதான் வந்துட்டு இதோட குறிக்கோள். நம்மளுடைய பிரதமர் மோடி அவங்க 2047 வந்துட்டு இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்றிருக்கிறாரு. அதற்கு பாத்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் இல்லாம எந்த நாடுமே வந்துட்டு முன்னேறாது. அதனால இளைஞர்களை வந்துட்டு கரெக்டான பாதையில வழி நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு

0: வந்து போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது.
1: ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இது தொடர்பாக ஜப்பான் நிதியமைச்சர் கட்டாயாமா சசுகி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு எண்ணின் மதிப்பு சரிந்துள்ளதாக கூறினார். இதனை சரி செய்ய அமெரிக்காவும் ஜப்பானும் கூடுதல் எண் வாங்கி அதன் மதிப்பை கூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக பும்ராவிற்கு பதிலாக ஜம்மு காஷ்மீர் வேகப்பந்து வீச்சாளர் அகிப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கல்லையில் வரும் 15ஆம் தேதியும் இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதியும் தொடங்க உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: புன்னகையாய்
3: இதழோர புன்னகையாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
3: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
3: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை 101
3: குமரி பண்பலை 101
4: 12:50 நாம் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101. நலனுடன் நாம் வாழ குமரி பண்பலை 101 வலம் வரும் நிகழ்ச்சி கேட்போமா?
5: நலமாய் வாழ்வோம்.
6: தாய்ப்பாலை குழந்தை பிறந்தவுடன் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் A.R. ஜமீலா பொன்மலர் அவர்கள்.
7: தாய்ப்பாலை குழந்தை பிறந்தவுடன் எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க வேண்டும். அதாவது நார்மல் டெலிவரி ஆனாங்கன்னா குழந்தை பிறந்த முதல் 1.5 மணி நேரம் முதல் 1 மணி நேரத்துக்குள் கொடுப்பது நல்லது. சிசேரியன் டெலிவரி ஆயிடுச்சுன்னா 1 மணி நேரத்திற்குள் கொடுக்க வேண்டும். உலக சுகாதார மையம் தாய்ப்பாலை மட்டுமே முதல் 6 மாதங்கள் அதாவது எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது. தண்ணீர் பிற உணவுகளை முதல் 6 மாதங்கள் கொடுக்க கூடாது. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வரவங்க எல்லாம் தண்ணி குடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியெல்லாம் கொடுக்க வேண்டாம். முதல் 6 மாதங்கள் எல்லா தாய்மார்களையும் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்க வேண்டும் என்ன நாம் பரிந்துரைக்க வேண்டும். உலக சுகாதார மையம் 2 வயது வரை தாய்ப்பால் கொடுக்கலாம் என்று இப்ப சொல்றாங்க. 6 மாதத்திற்கு பிறகு தாய்ப்பாலுடன் மசித்த காய்கறிகள் பழங்கள் போன்ற திட உணவுகளை தொடங்கலாம். 2 வயது வரை தாய்ப்பாலுடன் திட உணவுகளுடன் சேர்த்து கொடுக்கலாம். சோ குழந்தை பிறந்தவுடன் நிறைய தாய்மார்களுக்கு சக்கரை தண்ணி கொடுக்கலாமா வேற தண்ணி கொடுக்கலாமான்னு டவுட்ஸ் நிறைய இருக்குது. ஆனா அது மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அதாவது தாய்ப்பால் மாத்திரமே கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு, வேற எதுவுமே கொடுக்க கூடாது. பிறந்த குழந்தைக்கு 1 நாள்ல 8 முதல் 12 தடவை பால் கொடுக்க வேண்டும். அதாவது 2 மணி நேரம் இடைவெளியில் கொடுக்க வேண்டும். 1 மார்பகத்தில் 15 முதல் 20 நிமிடங்கள் கொடுக்க வேண்டும். பின்னர் அடுத்த மார்பிலும் அதே டைம் 15 முதல் 20 நிமிடங்கள் கொடுக்கணும்.
6: தாய்ப்பாலை குழந்தை பிறந்தவுடன் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று விளக்கியவர் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் A.R. ஜமீலா பொன்மலர் அவர்கள்.
8: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
10: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
11: Pontius Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில். உங்கள் இதயத்தில்

0: மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட. ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். இனிய திரைப்பட பாடல் ஒன்று, இதய தாமரை. இந்த படத்திற்காக

நேயர்களே, இது உங்களுக்கான நினைவூட்டல். இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் ஆசை எப்படி அமைய வேண்டும்? தோழியரே, ஆசை எப்படி அமைந்தால் என்றைக்கும் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்பது குறித்து நீங்கள் இந்த நேரலையில் பங்கேற்று பேச வரலாம்.

நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: நேரம் பகலும் 1 மணி. குமரி பண்பலை 101 இது சேதி தெரியுமா பகுதிக்கான நேரம். சேதி அறியும் முன்,
2: ஆடி நாளே நம்ம சுந்த ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
3: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
2: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
4: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
5: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
6: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது. ஆடிப்பெருக்கு நன்னாள் இன்று. தமிழ் மாதமான ஆடி மாதத்தின் 18ஆம் நாள் நீர்நிலைகளையும் இயற்கையையும் போற்றி நன்றி செலுத்தும் ஒரு சிறப்பு நாளாகும். இந்த நாளில் காவிரி போன்ற ஆறுகளில் பொங்கும் புது வெள்ளத்தை மக்கள் கொண்டாடுறாங்க. புதுமண தம்பதியர் மஞ்சள் கயிறு மாற்றி வழிபடுகிற நாளும் ஆடிப்பெருக்கு நாளை. பெண்களின் மாங்கல்ய பலன் பெருகவும் குடும்ப நல்வாழ்வுக்காகவும் புதிய சரடை மாத்திக்கிறாங்க. நதிகளுக்கு நன்றி கூறும் விதமா ஆற்றங்கரைகளில் கூடி மலர்கள், விளக்குகள் மற்றும் நிவேதனங்கள்லாம் படைத்து வழிபடுவது வழக்கம். சித்திராங்கங்கள், அதாவது தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், அப்புறம் சர்க்கரை பொங்கல், இப்படி எல்லாவற்றையுமே படைத்து நதிகளில் உள்ள உயிர்களுக்கு வழங்குவதோடு குடும்பம் குடும்பமாக கூடியிருந்து உண்டு மகிழ்வதும் உண்டு. நிலத்திற்கு வளம் சேர்ப்பது நீர்தானே. அப்படி ஓடி வரும் ஆற்றின் புது வெள்ளத்தை வரவேற்பதும் நன்றி கூறி விவசாய பணிகளை தொடங்கும் நாளாகவும் ஆடிப்பெருக்கு அறியப்படுதுங்க. இன்றும் ஆடிப்பெருக்கு நாளில் கிராமங்களில் பெண்கள் முளைப்பாரியிட்டு வளர்த்து கும்மியடித்து வழிபட்டு அம்மன் கோவில்களிலிருந்து புறப்பட்டு நதிகளில் அவற்றை விடக்கூடிய வைபவம் சிறப்பாக நடைபெறுது. 18ஆம் பெருக்கு என்றும் ஆடி நோம்பி அப்படின்னும் அழைக்கப்படும் விழா நாளான இன்றைக்கு விவசாயம் பெருக, வீடுகளில் மகிழ்ச்சி நிறைய, அனைவரும் கூடி பாடி மகிழும் நாள். ஆறுகளில், வாய்க்கால்களில் வருகின்ற புத்தம் புது வெள்ளத்தில் மீன்களுக்கு உணவிடுவது மட்டுமில்லாமல் இது எந்தவிதமான குப்பைகளும் இனிமே நாம சேர விடமாட்டோம் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கிட்டாக்க இந்த நாள் மட்டும் இல்லைங்க, எல்லா நாளுமே மகிழ்ச்சியின் நாளாக அமையும். அப்படிதானே, இந்த ஆடிப்பெருக்கு ஆற்றின் பெருக்கினை தூய்மையின் நாளாக கொண்டாடி மகிழ்வோம் வாருங்கள்.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 வயல் வி மாயா அவர்கள். அமுத சுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். மண் பரிசோதனையின் முக்கியத்துவம். திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

0: நேயர்களே, இது உங்களுக்கான நினைவூட்டல். இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் இடம்பெறவிருப்பது குயில் பாட்டு, நேயர்களின் கவிதை தொகுப்பு.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.

0: தனிமை தவிர்க்கும் இனிமை தோழி குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் 1:10. வணக்கம் அன்பு நேயர்களே, அன்பு சகோதரிகள் அள்ளித்தரும் கருத்துகளால் வளரும் ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி இது. இன்றைய தலைப்பு என்ன அப்படி? ஆசை எப்படி அமைய வேண்டும், அவ்வளவுதாங்க. உலகில் பிறந்த அனைவருக்குமே ஏதோ ஒண்ணு இல்ல இல்ல பல ஆசைகள் இருக்கலாம் இல்லையா? அப்படி நம்ம மனதுக்குள் எழும் ஆசை எப்படி அமைந்தால் வாழ்வில் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பெருகும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு தோழியர் பேச போறீங்க. நிகழ்ச்சியில வர்றதுக்கு நம்முடைய நிலைய தொலைபேசி எண்கள் இதோ 260-240 ஒரு எண், மற்றும் ஒரு எண் 290-722. முன்னிணைப்பு எண்ண 0-4-5-2 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890-325-70-39. தோழியர் வந்துட்டே இருக்காங்க, பேசலாம். வணக்கம், வருக. வணக்கம் வணக்கம். ஆசை எப்படி அமைய வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம், பேசலாமா? வணக்கம்மா, எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க, யார் பேசுறீங்க சகோதரி, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா.
1: ஆசை அளவுக்கு மேல,
0: சரி,
1: ஓவர் ஆசைப்படக்கூடாது மேடம். ரொம்ப அழிவுக்கு காரணம்.
0: ஓ,
1: அளவோட ஆசைப்பட்டா நல்லா இருக்கும்.
0: அந்த அளவை தானே கேக்குறோம் இல்லையா?
1: மீறி ஆசைப்படுவாங்க. இப்போ பேராசை.
0: அப்படியா? பேராசை பெருநஷ்டம் அல்லி ஆயிடும் இல்லையா?
1: பெருநஷ்டம் இல்ல
0: மேடம். சரிம்மா.
1: ஓவர் ஆசை மேடம், அதுக்கு நாட்டுல பறந்தாலே ஓவர் ஆசை.
0: அப்படியா?
1: ஆசை இருக்க கூடாது.
0: சரி, அந்தந்த பருவத்திற்கு தகுந்த மாதிரி அளவான ஆசை வேணும்னு அன்பு சகோதரி சொல்லிருக்கீங்க. சரிங்கம்மா, நன்றிம்மா, நன்றி.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
7: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
6: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
5: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
0: அடுத்த சகோதரி என்ன சொல்ல போறாங்க, வாங்க. வணக்கம் வணக்கம், பேசலாமா? வணக்கம். சாப்பிட்டீங்களாமா? சத்தமா பேசுவீங்களா? யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
8: காந்தி பிரபானந்த், கீழப்பெருவளை
0: மேடம். சரிம்மா, சொல்லுங்கம்மா.
8: ஆசை வந்துட்டாலே எங்க பொறாமையும் வந்துடும் மேடம். தயவு செய்து கடன் வாங்கி எந்த பொருளும் வாங்கணும் ஆசைப்படாதீங்க, அது உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாம ஆக்கிரும். அதே மாதிரி ஒரு துணி எடுக்க போறாங்க, அவங்களுக்கு ஆசைப்பட்டு ஒரு துணி எடுக்கணும். மத்தவங்க பார்க்கற துணியை பாத்துக்கிட்டு அதுதான் நமக்கு

0: வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது.
1: நம்ம கண்களே வந்து மற்றவங்களை தானே பாக்குது இல்லையா, நம்மளை பார்க்க
0: ஆமா மேடம்,
1: மாட்டேங்குதே, அதுதானே பிரச்சனையே
0: ஆமா
1: இல்லையா.
0: மேடம், ஆமா மேடம். அதே அதிர்ஷ்டத்தையும் ராசியை நம்பி எதுலையுமே இறங்காதீங்க. உழைப்பு,
1: நிறைய
0: கஷ்டப்பட்டு உழைக்கிற
1: சொல்லியிருக்கீங்க.
0: பைசா வேஸ்ட் ஆகக்கூடாது,
1: சரிம்மா,
0: அது அதுக்கு தகுந்தாப்புல ஆசைப்படுங்க.
1: நல்ல அழகான கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கீங்க அன்பு சகோதரி, மிக்க நன்றிம்மா.
0: நன்றி மேடம்.
1: வணக்கம், பேசலாம். வணக்கம், இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? இப்ராஹிமா, நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏர்வாடி இப்ராஹிமா சொல்லுங்க.
2: ஒரு பொருள் நமக்கு தேவை, தேவை என்றால் மட்டும் அதை ஆசைப்பட்டு வரும். நம்ம ஆசைக்காக வாங்கி எந்த பொருளையும் குடிக்க கூடாது. நமக்கு தேவை ஆசை, ஆசை இருப்பது சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, எல்லாத்துக்கும் நமக்கு ஆசையா தான் இருக்கும். புத்தாளத்துக்கு போறோம், பணம் செலவழிச்சிட்டு போவோம், நம்ம குடிக்காம வர முடியுமா? எந்த கூட்டத்துல நிறுத்தி நம்ம குளிச்சு ஆசைப்பட்டு குளிச்சுட்டு தான் வருவோம்.
1: சரி, ஆனா பாதுகாப்போட குளிக்கணும்ன்றீங்க.
2: எப்படியும் போயிட்டு செலவு குளிக்காம வருவாங்க, ஆனா ரூபா செலவழிச்சிட்டு போனா நம்ம அதை பாக்கதான் போனோம், அனுபவிக்க போறோம். அப்ப அது நமக்கு தேவை, அதனால நம்ம அதை வந்து கண்டிப்பா குளிச்சுட்டு தான் வர்றோம். அது ஒவ்வொரு இடத்துல ஒரு கோயிலுக்கு போறாங்க, சுட்டு செலவழிச்சு போறோம், எப்படியாவது சாமியை கும்பிடணும் ஆசை. அந்த ஆசைக்கு ஒரு அளவு ஒன்று இருக்கீங்கன்னா அது வெறியான ஆசையா இருக்கும். எப்படியும் சாமி தரிசனம் பண்ணிட்டு தான் வெளியே வரணும்னு நினைச்சு போவாங்க.
1: நிச்சயமா, அப்ப அப்ப வந்து பொறுமையும் நமக்கு வேணும் இல்லையா? கண்டிப்பா
2: நமக்கு கட்டாயம் வந்து நிறைவேற்ற, என்ன போராளியாவது அந்த ஆசை நிறைவேறணும்.
1: சரி,
2: அதுக்காக பெரிய பெரிய அடுத்தவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அடுத்தவங்க எப்படி, அந்த பத்தி நம்ம ஆசைப்படாது. அடுத்தவங்க அந்த அவங்களை பத்தி அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அந்த ஆசை நமக்கு
1: வேண்டாம்.
2: அது பேராசை கூடாது, பொறாமையான ஆசை.
1: சரிங்க,
2: அது நமக்கு வந்து தேவையில்லை.
1: அழகா சொல்லிருக்கீங்க,
2: ஆசையா இருக்கணும்.
1: சரிங்கம்மா,
2: ஆசை இருக்காது.
1: நன்றிம்மா, மிக்க நன்றி. சின்ன சின்ன ஆசையாக தான்ப்பா பண்ணும், பெரிய ஆசையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க இப்ராஹிமா.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது. நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: ஆசை எப்படி அமைய வேண்டும், எப்படி அமைஞ்சா நம்முடைய வாழ்க்கையில் வந்து எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தோழியர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம். நிறைய பதில் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த அன்பு தோழி என்ன சொல்கிறாங்க கேட்போமா? வணக்கம், பேசலாம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், நீங்கள் இருந்து யார் பேசுகிறீங்க தோழி?
4: நான் மல்லிகா முளமுற்று.
1: ம், சொல்லுங்கம்மா.
4: காசியே அழிவுக்கு காரணம்.
1: ம்,
4: இருப்பதை மன நிறைவு கொள்வது இயற்கையின் வரப்பிரசாதம்.
1: சரி,
4: இருப்பதுல மன நிறைவுன்னா நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சிருந்தோம், அதை வச்சுட்டு இன்னும் மத்தவங்களை பாத்துட்டு இருந்தோம் சொல்லியாச்சுன்னா நம்ம ஆசை அளவிடாம போயிட்டே இருக்கோம். ஒரு நாளும் மன நிறைவு வரவே வராது.
1: அதுதான் பிரச்சனையே இல்லையா? மன நிறைவு வந்தாச்சுன்னா ஆசைக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடைச்சிருமே இல்ல?
4: நம்ம மனநிறைவோட இருந்தோம்னா நம்மகிட்ட என்ன இருக்கோ இருக்கிறத வச்சு மன நிறைவு கொண்டோம் சொல்லி ஆசையில் தனி பொருளா திருப்தியா வாழ்ந்துட்டு போயிடலாம். நடக்க முடியாதவங்க வந்து உப்பு தேனுக்கு ஆசைப்படலாமான்னு கேப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா ஆசைப்படலன்னு சொல்லுவேன், முயற்சி பண்ணலாம்னு சொல்லுவேன். ஏன்னா மலைவாழ் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆறு எடுத்து மலை எடுக்கிற உயரமான மலை எடுக்கலில் இருக்கக்கூடிய தேனை எடுக்கிறதுக்கு அம்புகள் எண்டுல வந்து ஒரு கயிறை கட்டுவாங்க.
1: சரி,
4: வெச்சு பெரிய தேன் கொட்டில அடிப்பாங்க, அடிச்சுட்டு அந்த கயிறு எண்டுல வந்து காற்றத்தை வைப்பாங்க.
1: அது வழியா மெதுவா வழிஞ்சு வரும்.
4: அப்போ நடக்க முடியாதவங்க எல்லாம் கொம்பு தேனுக்கு ஆசைப்படல, ஆனா அதை வந்து நம்பிச்சேன்.
1: உழைப்பு முயற்சியும் இருந்தா வெற்றியும் கிடைக்கும், ஆனா அளவோட அந்த ஆசை இருக்கணும் அப்படிங்கறத
4: சொல்லிருக்கீங்க. இதை வச்சிருக்காங்க, நடக்க முடியாதவனுக்கு கால்கள் இருக்கணும், கால்களுக்கு சைக்கிள்ல போறணும், இப்படி அந்த ஆசை வந்து கீழே உட்கார்ந்துருக்கு, தரையில இருந்து வானம் வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். அந்த ஆசை அளவிடாம போயிட்டு இருக்கு. நம்மகிட்ட என்ன இருக்கு இதை வச்சு அப்படின்னு
1: அழகா சொல்லிட்டீங்க. ஆசையே அலை போலே, நாம எல்லாம் அதன் மேலே
0: விட்டோம்னு சொல்லியாச்சுன்னா ஒரு நாளும் திருப்தி வராது.
1: சரிம்மா, நல்லா சொல்லிருக்கீங்க சகோதரி, புரியும்படியுமா சொல்லி கொடுத்துருக்கீங்க.

0: நன்றி.
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ஆசை எப்படி அமைய வேண்டும் அப்படின்னு தான் இன்றைக்கி தோழியர்கிட்ட நம்ம கேள்வியாக கேட்டிருக்கோம். தோழியர் நமக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு தோழியை சந்திச்சுட்டு ஒரு பாடல் கேட்கலாம். சரியா அன்பு தோழி, யார் வரீங்க? வணக்கம், வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: ம், பேசுங்கம்மா. யார் பேசுகிறீங்க சொல்லுங்கம்மா.
3: பெரியவளிலிருந்து விஜயா பேசுகிறேன் மேடம்.
2: சொல்லுங்கம்மா.
3: ஆசை வந்து நிறைவான ஒரு ஆசையா இருக்கணும் நமக்கு. எதை பார்த்தாலும் திருப்தி அடையக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கிடணும். அதாவது எல்லாரும் போறாங்கன்னு நாமளும் போனா ஆசைய அதிகத்தினால ஆழமான பாதாளத்துக்கு கொண்டு விட்டுறோம். இன்னைக்கு நடு ரோட்ல நிக்கிற நிறைய குடும்பங்கள் வந்து ஆசையினால கண்டதெல்லாம் வாங்கிதான் நடு ரோட்ல நிக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்ல போனா நமக்கு அம்பு விட்டுருவாங்க. அதனால நம்ம அனுபவத்தை சொல்றோம். ஏன்னா எனக்கு இருக்கு, சரி 10 லட்ச ரூபா கடை எடுத்தனால என் பிள்ளைய நான் படிக்க வச்சா கடை அடைப்பேன்னு ஒரு தன்னம்பிக்கை இருந்தா நான் விடலாம். அக்காவுக்கு இருக்கு, தங்கச்சிக்கு இருக்கும்னு நினைச்சுனா கனவு கண்டம்னா அந்த ஆசை நிராசையில
2: கண்டிப்பா அப்படி நம்ம செய்யக்கூடாது.
3: ஒரு நாளும் முயற்சி பண்ணலாம். ஏதாவது வேற வழி இருக்கோன்னு முயற்சி பண்ணலாம். என்ன ஒருத்தங்களுக்கு இருக்கனால நானும் போவேன்னு நினைக்கவே கூடாது. உள்ளதை வச்சு நல்லதா சிறப்பா வாழ்ந்துகிட்டு திருப்தி அடைஞ்சுக்கிடணும். சரி, ஒரு ரூமா நமக்கு இருக்கு, அதுக்குள்ளே நாலா மரத்தை நம்ம வாழ்ந்துகிடுவோம். இது போதானே திருப்தியோடு வாழணும். கடனப்பட்டு வாழ்க்கையில நிம்மதி இல்லாம வாழ்க்கை பூராவே செஞ்சலப்புறம் அடியும் புடியும் வச்சு வேண்டாம் அந்த வாழ்க்கையை தொலைக்கணும். இருக்கிற காலம் கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிருவோம்.
2: அழகா சொல்லிருக்கீங்க. ஒரு அறை இருந்தா கூட நல்லா பிரிச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துடலாம் அப்படின்னு. நன்றிம்மா. நன்றி.
3: நன்றி மேடம்.

0: குட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 1:27 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே நேரலை. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு கேள்வியாக தாங்க கேட்டிருக்கோம், ஆசை எப்படி அமைய வேண்டும் அப்படி அள்ளி தந்துக்கிட்டே இருக்காங்க கருத்துக்களை நம்முடைய தோழியர். அடுத்து வரும் அன்பு தோழி என்ன சொல்றாங்க கேட்டுருவோமா? வணக்கம், வருக. வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா சொல்லுங்க. இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழணும் இல்லையா? சரிம்மா, உங்களுடைய ஆசை சிறகடிக்கிறது அப்படிங்கிறது தெரியுதும்மா. நன்றிம்மா, நன்றி. அடுத்த தோழி வருக, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
4: வணக்கம். சொல்லுங்கம்மா.
5: என்னுடைய ஆசை நான் மட்டும் ஆசைப்பட்டு என்னுடைய வீட்டுல நடக்கிறது போல பக்கத்து வீட்டுல இருக்கப்பட்டவர்களும் அப்படி சந்தோஷமா இருக்க
4: வேண்டும்,
5: அது என்னுடைய ஆசைன்னு ஆடி கேட்டு நான் வீட்டுல பல வகை இந்த சாப்பாடு வச்சிருக்கேன், அதே போல பக்கத்துல வச்சிருக்கணும், என்ன சுற்றி உள்ளவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டும், நோய் நொடி
4: இல்லாமல். அப்படிதான் ஆசை அமையணும் இருக்கீங்க, அழகா சொல்லிட்டீங்க. ஆகா, சரி.
5: நோய் நொடி மனுஷனுக்கு நோய் இருக்கா? நோய் நொடி இருக்கக்கூடாது. நோய் இருந்தாலே அந்த மனுஷனுக்கு ஆசை எல்லாம்
4: போயிட்டு
5: கிடையாது. அந்த எனக்கு வீட்டுல விளக்கு பத்து பாருங்க, அடுத்த வீட்டுல விளக்கு வெளிச்சம் இல்லாம இருந்தா எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த வீட்லயும் விளக்கு
4: வெளிச்சமே.
5: அதுக்கப்புறம் நான் எந்த இந்த கோயிலுக்கு போனாலும் ரெண்டு நாளா நான் கோயிலுக்கு போயிட்டு

0: கோயிலுக்கு வந்திருக்கேன். அந்த கோயில எல்லாம் நான் கேட்டது எல்லா மக்களும், என்ன சார்ந்த மக்கள், நண்பர்கள், பகைவர்கள் யாரா இருந்தாலும் எல்லாருமே சந்தோஷமாட்டு நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்க வேண்டும் என்று எல்லாமே அம்மா கோயிலுக்கு போயிருக்கோம்.
1: நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்மா, நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்மா, நன்றிம்மா, நன்றி. இவ்வளோ அழகாக சொன்னாங்களே, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும் அப்படின்னாங்க. ஆசை எப்படி அமையணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு ஆசையாக அமையணுங்கிறத அவ்வளோ அழகாக சகோதரி சொல்லியிருக்காங்க.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
1: வணக்கம், வருக, வணக்கம். யார் பேசுறீங்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம்மா, கேக்குது, பேசுங்கம்மா.
4: எனக்காக பாட்டு போட முடியுமா?
1: இது பாடல் கேட்கிற நிகழ்ச்சி இல்லைங்கம்மா, சரிங்களா? நம்ம நேர்லை நிகழ்ச்சியில இருக்கோம். ஹாய் ஸ்நேகதியே, நேர்லை நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம தோழியருக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு, ஆசை எப்படி அமைய வேண்டும் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கோம். வணக்கம், பேசலாம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்கம்மா, சொல்லுங்க.
5: சாமிதோப்புல இருந்து மேகலா பேசுறேன்.
1: மேகலாம்மா, சொல்லுங்கம்மா.
5: மேடம், எனக்கு வந்து அடுத்தவங்களை படத்தை ஆசைப்படாமல் நமக்கு எது இருக்கோ அதை வச்சு நிறுவப்படுற மாதிரி ஆசைப்படணும். அடுத்தவங்க அந்த பொருள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி
1: சரிங்கம்மா, நீங்க பேசுறத விட்டு விட்டு கேட்டாலும் ரொம்ப அருமையான கருத்து சொல்லிருக்கீங்கம்மா, நன்றிம்மா. சரிங்கம்மா, மிக்க நன்றி. மேகலாம்மா சொன்னது மாதிரி பொறுமையா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் எப்படிங்களா, எவ்வளோ அந்த நல்ல குணங்களை வளர்த்து கொள்வதற்கான ஆசை இருக்கணும், அப்படிதான் ஆசை அமையணும்னு அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்து வரும் அன்பு தோழி என்ன சொல்றாங்க கேப்போமா. வணக்கம், வருக.
6: வணக்கம்,
1: யார் பேசுறீங்கம்மா, சொல்லுங்கம்மா.
6: நமக்கு துன்பத்திற்கு காரணமே ஆசை தானே மேடம். ஆமா, அதாவது நம்ம எதுக்குமே பெரிய ரொம்ப ஆசை எல்லாம் படக்கூடாது. சின்ன சின்ன ஆசைகள் ஆயிட்டு இருந்தா சின்னாக்கா நமக்கு அது நடக்கும். நம்ம பெரிய பெரிய ஆசை எல்லாம் வச்சா சின்னாக்கா நமக்கு அது வந்து நம்ம வருமானத்துக்கு ஏற்றபடி நம்ம வந்து ஆசைய வளர்க்கலாம்.
1: சரி,
6: ஆமா. அது அப்புறமானாக்கா நமக்கு வந்து நம்மளால எது முடியுமோ அதுக்கு வந்து ஆசைப்படணும். ஆசைப்பட்டா கிடைக்கணும், கிடைக்காம இருந்தா சின்னாக்கா நமக்கு வந்து ரொம்ப மன வருத்தம் வரும். அதனால ஆசைக்கு தகுந்தபடி நம்ம வாழ வந்து கத்துக்கொள்ளணும்.
1: ஆஸ்தி எவ்வளவு இருக்கோ அதுக்கு தக்கன ஆசையும் வச்சுக்கோங்க அப்படின்ட்டீங்க, நன்றிம்மா, நன்றி.
6: நம்ம பேச எடுக்கிறதுக்கு அதுல ரொம்ப ஆசை, அவங்களை சிரிக்க இதுக்கு எடுக்கிறதுக்கு கத்தப்படக்கூடிய நேரங்கள்ல
1: உதவி செய்யறதுக்கு ஆசை இல்லையா? சரிங்க சகோதரி, நன்றி, நன்றி. நிச்சயமா, மற்றவங்க சங்கடப்படும் போது அவங்களுடைய துயர் தீக்கிற மாதிரி நம்ம வந்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்வதற்கு ஆசைப்படணும், உதவி செய்யறதுக்கு ஆசைப்படணும்னு சகோதரிகள் சொல்லியிருக்காங்க.
7: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
9: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
10: நாகர்கோவில் ஹோலி கிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 August 8 அன்று காலை 9:30 முதல் மதியம் 12:30 வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
1: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா, 1:34 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றுல ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில நேர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆசை எப்படி அமைய வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம், தோழியர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில அடுத்து வரும் அன்பு தோழி என்ன சொல்றாங்க கேப்போம்.

0: வணக்கம், பேசலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து
1: லீக்லி
0: பேசுறீங்க?
1: கர்ணதா சுரப்பள்ளம்.
0: சொல்லுங்க.
1: ஆசை ஆசைங்கிறது கிடைச்சவங்களுக்கு அலுப்பு, கிடைக்காதவங்களுக்கு ஏக்கம்.
0: ஓ,
1: அது சின்ன சின்ன ஆசைகளை இணைத்துதான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குறோம். வாழ்க்கைங்கிற பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது சின்ன சின்ன ஆசைகள் தான்.
0: சரி,
1: ஆசைகள் இல்லாட்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கே போக முடியாது,
0: எதுவுமே
1: பண்ண முடியாது, எந்த விஷயத்தையுமே நம்ம பண்ண மாட்டோம். இப்ப சமையல் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல சிறந்த ஆடு எடுக்கணும்னாலே, நம்ம எதுக்காக இருந்தாலும், என்ன பண்ணணும்னாலும், நம்ம வாழ்க்கை தேவைக்கு படிப்பா இருந்தாலும், ஆசை அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு ஒருத்தங்க சொல்லிட்டு போயிட்டாரு. அத்தனைக்கும் ஆசைப்படாட்டியும் நமக்கு முடிஞ்சராது, நம்ம தகுதிக்கு உட்பட்ட அளவுக்கு நம்ம ஆசைப்படலாம். தகுதிக்கு மீறி ஆசைப்படலாம், தப்பு இல்ல. ஆனா அதுக்காக அதை அடையறதுக்கு நம்ம தகுதியை வளர்த்துக்கிறது அதை விட ரொம்ப நல்லது. நம்ம தகுதியும் வளர்த்துக்கணும், தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது, தகுதியும் வளர்த்துன்றது ரொம்ப நல்லது. அத அந்த ஆசை அடையறதுக்கு உண்டான வழியா இருக்கும்.
0: சரி,
1: ஆசை வந்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கும் நம்மளோட வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆசைங்கிறது. நன்றி மேம்.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ஆசை அப்படிங்கிறது நம்மளை வந்து இந்த வாழ்க்கையில இந்த கட்டத்தில இருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளை உயரத்திற்கு தூக்கி கொண்டு போக வேண்டியதாக இருக்கணும். அப்ப அதை நோக்கி நம்முடைய முயற்சி இருக்கணும், உழைப்பு இருக்கணும், தகுதியை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க. நிச்சயமா நமக்கு பெரிதினம் பெரிது கேள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப நம்முடைய எண்ணம் உயர்வாக மாறும்போது அதை நோக்கி நம்முடைய உழைப்பும் நம்ம முயற்சியும் தொடர்ச்சியா இருந்ததுன்னா நிச்சயமா நமக்கு வெற்றி தாங்க, ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும். அடுத்து வரும் அன்பு சகோதரி என்ன சொல்றாங்க, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேம். தவறே மாதிரி நடக்க வேணும்.
0: சொல்லுங்கம்மா.
2: நான் விரல்ல கேட்டு வீக்கம் சொல்ற மாதிரி நம்ம வருமான தக்கன் ஃபர்ஸ்ட் ஆசை பண்ணும் மேம். ஆசைப்பட தப்பு கிடையாதா, அது எப்படி அடையணும் அப்படிங்கிறதா. ஒரு பொருள் ஆசைப்பட்ட உடனே வாங்கிட்டு விட காசு இல்லைன்னா நம்ம ஒரு முயற்சி பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம், காசு சேமிக்கலாம், இல்ல அடுத்து ஒரு மாசம் கழிச்சு வாங்கிடலாம். நம்ம ஒரு பொறுமையா இருந்தா கூட நம்ம நிதானமா இருக்கலாம், சந்தோஷமாவும் இருக்கலாம் மேம்.
0: நிச்சயமாமா.
2: இல்லன்னு சொன்னா கடன் வாங்கி வச்சுக்கிட்டு ஐயோ பொருள் வீட்டுக்கு இருக்க நமக்கு நிம்மதி இருக்காது. அதனால அப்படி இருக்க கூடாது மேம், பொறுமையா இருந்து அந்த பொருளை நம்ம வாங்கிக்கலாம் மேம்.
0: மகிழ்ச்சிமா, மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
2: நன்றி.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்டகராமன் புது
4: செல்
6: 7305365016.
7: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டிஜிமார்ட்னா சொல்ல வேணும். டிஜிமார்ட்டில் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர், எல்இடி ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70% வரை தள்ளுபடி, மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு தள்ளுபடி, இசிஎம்ஐ மற்றும் அட்டகாசமான பரிசுகள். உங்கள் மனம் கவர்ந்த வீட்டு உபயோக பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்க நம்ம டிஜிமார்ட்டுக்கு வாங்க. இடம் ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட்டக்கலை.
0: அடுத்து வரும் அன்பு தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். ஆசை ஆசை எப்படி அமைய வேண்டும், அது வந்து பொருளை நோக்கியதாக இருக்கணுமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல குணங்களை நம்ம ஏற்படுத்திக்கிறதா இருக்கணுமா, இப்படி எல்லாத்தையுமே விவரமாக நமக்கு தோழியர் சொல்லி தந்துகிட்டே இருக்காங்க. வணக்கம், வருக. வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
8: சுவாமி கோபுலேருந்து திலகவதி.
0: திலகவதிம்மா சொல்லுங்கம்மா.
8: ஆசை இருக்க வேண்டியதான், ஆனா அதுக்கும் ஒரு லிமிட். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமோ நஞ்சு.
0: சரி,
8: நம்ம ஆசைக்காக அடுத்த வீட்டுக்காரங்க அழக்கூடாது.
0: இது அருமையான பாயிண்ட்.
8: வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நம்ம
0: அமையக்கூடாது இல்லையா. சரி,
8: நம்ம ஆசை நம்மளோட இருக்கணும்.
0: சரி சகோதரி,
8: உபகாரம் செய்யணும், ஓட்டுறோம் இல்லாம இருக்கணும்.
0: நிச்சயமாம்மா, அழகா சொன்னீங்க, நன்றி. நமக்கு வரக்கூடிய ஆசையினால மற்றவங்களுக்கு எந்த விதமான கேடும் விளையக்கூடாது அப்படிங்கறத சகோதரி சொல்லிட்டு போயிருக்காங்க.
9: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு, நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
10: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
9: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
10: நேயர் கடிதங்களின் தொகுப்பு,
9: சனிக்கிழமை தோறும் காலை

0: மணி 10:30
1: உங்கள் குமரி பண்பலை 101
0: கடிதம் வரையலாம்,
1: கருத்துக்களை வடிவம் மாறாது
0: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
1: அலைபேசி எண்
0: 944-243-0243.
1: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
0: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
1: காத்திருக்கிறோம்.
0: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர

ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் என்பர் பெரியோர். எனினும் இந்த உலக வாழ்வில் எட்டி பிடிக்க வேண்டிய இலக்காக குறிப்பிட்ட வகையில் அனைவருக்குமான நல்ல விளைவுகள் ஆசையாக அமைவது நம்மை வளப்படுத்தும். எண்ணம் உயர்வு செய்தல் நல்ல வண்ணம் ஆசைகள் அமைத்து தரும். நல்ல விதமான எண்ணப்பயிர்கள் வளர்ந்தால் வாழ்க்கை என்னும் வயலில் விளைச்சல் நல்ல வண்ணமே வரும். அப்படித்தானே, வயலில் களை போல வரும் தவறான ஆசைகள் நம்மை ஆட்கொண்டு விடாமல் இறை சிந்தனைகளால் அவைகளை களையெடுத்து விட்டால் ஏற்றமே வரும். நிகழ்ச்சியில் இணைந்த அத்துணை சகோதரிகளுக்கும் நன்றி. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நன்றி. நிறைவு பெறுகிறது. ஹாய் ஸ்நேகிதியே. வருவது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் பிரச்சனையை எழுப்பி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை மீண்டும் கூடிய போது மத்திய புள்ளியியல் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் இந்திய புள்ளியியல் மசோதா 2026 இன்று அவையில் தாக்கல் செய்தார். புள்ளியியல் அறிவியல் மற்றும் அது சார்ந்த பிரிவுகளில் உலகளாவிய மையமாக இந்திய புள்ளியியல் கல்வி நிறுவனம் உருவெடுப்பதற்கான விரிவான நெறிமுறைகளுக்கு இந்த மசோதா வகை செய்கிறது. இதேபோல் வங்கியாளர் கணக்கு புத்தகங்கள் சாட்சிய மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவையில் தாக்கல் செய்தார். நீட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மக்களவையில் காமன்வெல்த் போட்டிகளில் வெற்றி வாகை சூடியவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா 2030 காமன்வெல்த் போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் என்று அறிவித்தார். மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்து நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்த வீரர்களை பாராட்டினார். பின்னர் பூஜ்ய நேரத்தை அவர் எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. மாநிலங்களவையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் மாம்பாக்கம் சிப்காட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று நேரில் ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவர் பார்வையிடுகிறார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில் அன்னாரது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு குமார், திரு ராஜேஷ்குமார் மற்றும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டை அடிவாரத்தில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உடல் உறுப்புதான உறுதிமொழி இணையதளம் தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 500,000 மேற்பட்ட உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 16வது இந்திய உடல் உறுப்புதான நிகழ்ச்சி

0: பேசுகையில் இன்று உரையாற்றிய அமைச்சர் கடந்த 12 ஆண்டுகளில் உடல் உறுப்பு தானம் நம் நாட்டில் அதிகரித்திருப்பதாக எடுத்துரைத்தார். உலகளவில் 3வது உடல் உறுப்பு தான நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய அவர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உடல் உறுப்பு தானத்திற்காக நிதி உதவி வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தொடர்ந்து நீடிக்கும் தமிழகத்திற்கான விருதை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பெற்றுக்கொண்டார். குஜராத், மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறும் நிலையில் குஜராத் மஞ்சள்பூரில் பிஜேபியும் மத்திய பிரதேசம் டாட்டியா தொகுதியில் காங்கிரசும் முன்னிலையில் உள்ளன. பீகார் பங்கிபூர் தொகுதியில் ஜன் சுராஜ் கட்சி தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆடி மாதம் 18வது தினமான இன்று காவிரி பாயும் மாவட்டங்களில் நீர்வரத்து குறைவாக இருந்த போதிலும் மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை பக்தி சிரத்தையுடன் கொண்டாடி வருகின்றனர். தர்மபுரி ஒகேனக்கல் காவிரியில் தொடங்கி அது பாயும் ஈரோடு, சேலம், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் குறைவாகவே காணப்பட்ட நிலையில் பாரம்பரிய கலாச்சார சிறப்புடன் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. தர்மபுரியில் புதுமண தம்பதிகள் காவிரி அம்மனை வழிபட்டு இவ்விழாவை கொண்டாடுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஆடி பெருக்கு விழா தர்மபுரி மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் புதுமண தம்பதியினர் புனித நீராடி புத்தாடை அணிந்து அங்குள்ள காவிரி அம்மனை வழிபடுகின்றனர். தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் மக்கள் புனித நீராடி சூரிய பகவானை வழிபட்டனர். சேலம் மாவட்ட காவிரிக்கரையில் கிராமங்களை உயிர்ப்பிக்கும் குலதெய்வ வழிபாடு களை கட்டியது. இதில் பங்கேற்ற பொதுமக்கள் பேசுகையில்,
2: பூலாம்பட்டி ஆடி 18 வெள்ளகனூர் எல்லா ஊர்ல இருந்தும் சாமி வந்து கோயில இருந்து சிலையை எடுத்துட்டு வந்து இங்க வந்து சாமி சுத்தம் பண்ணி பூசை பண்ணி எடுத்துட்டு போய் அவங்க இங்க கோயில சாமி கும்பிடுவாங்க.
0: நாமக்கல் மோகனூர் காவிரி ஆற்றில் ஏராளமானோர் புனித நீராடி பல்வேறு பூஜை பொருட்களை ஆற்றில் தூய்மை செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பொதுமக்களும் புதுமண தம்பதியினரின் வருகையும் குறைவாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: மங்கள நாளான இன்று புதுமண தம்பதிகள் நீர்நிலைகளில் புனித நீராடி தாலிப்பெருக்கு எனப்படும் தாலி மாற்றிக் கொள்வது வழக்கம். ஆடி 18 நாளான இன்று புதுமண தம்பதியினர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டும் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழாய்களில் புனித நீராடியும் பொங்கி வரும் காவிரி போன்று தங்கள் வாழ்வு பெருகவும் மகிழ்ச்சி நிலைக்கவும் மாங்கல்யம் பெருகவும் வாழை இலையிட்டு பூ, குங்குமம், வெற்றிலை பழம், மங்கள பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து பெற்றோர்களிடத்தில் ஆசி பெற்று தாலிமாற்றிக்கொண்டனர்.
0: தஞ்சை கும்பகோணம் மகாமகம் திருமஞ்சன படித்துறைகளில் வீடுகளிலிருந்து குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து காவிரி தாய்க்கு அபிஷேகம் செய்து மக்கள் வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: காவிரியினுடைய பெரிய ஆறு இருக்கிறது, ஆனால் நீர் இல்லை என்கின்ற ஒரு வருத்தமான நிலையிலே இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுமண தம்பதிகள் பெண்கள் எல்லோரும் வீட்டிலிருந்து வந்து படித்துறையிலே தற்போது பூஜை செய்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதுமண தம்பதிகள் சம்பிரதாயப்படி வழக்கமாக தாலி கயிறுகள் குறித்து தங்களுடைய எதிர்காலம் குறித்து இந்த பூஜையிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
0: மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் பாரம்பரிய முறைப்படி காப்பரிசி, காதோலை, கருகமணி வைத்து மஞ்சள் கயிறுகள் கட்டி பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். காவேரி கரை காவிரியம்மன் ஆலயத்தில் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
5: காவிரி அன்னையை கன்னிப்பெண்ணாக நினைத்து காப்பரிசி, காதால கருகமணி, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டனர். பெண்கள் மஞ்சள் கயிறு அணிந்தும் புதுமண தம்பதியினர் தாலி பிரித்து மீண்டும் கட்டும் பாரம்பரிய சடங்கையும் மேற்கொண்டனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நாகை மாவட்டத்தில் காவிரி நீர்நிலைகள் நீரின்றி வறண்டு காணப்படுவதால் ஆடிப்பெருக்கு களையிழந்த நிலையில் விவசாயிகள் கடைமடை பகுதிகளில் காவிரி நீர் முறையாக சென்றடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் மக்கள் தத்தம் வீடுகளில்

ஆடிப்பெருக்கு விழாவை இனிதே கொண்டாடி வருகின்றனர். தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ உளவியல் பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப பிரிவுகளை சேர்ப்பது குறித்து ஆராய துறை சார்ந்த வல்லுநர்கள் குழு அமைக்கப்படும் என்றார். தாவீகா தலைமையிலான அரசின் கீழ் விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக அரசை கண்டித்து தஞ்சையில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரி பிரச்சினை, மேகதாது அணை விவகாரத்தில் மூத்த சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து தீர்வு காண தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று

0: சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து தீர்வு காண தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, கடலூர், விழுப்புர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை நூற்றொன்றோடு.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: அலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: நேரம் இப்பொழுது 2:15. மதிய வேளையில் இதயம் வயலை நனைக்கும் இன்பச்சாரலாய் திரை இசை குமரி பண்பலை 101 கேட்கும் முன்
3: மற்றும்
4: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
7: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
8: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
2: சிந்து பைரவி இது படம். பாடலை பாடியிருக்கிறார் கே எஸ் சித்ரா. இசை இளையராஜா.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: இசையில் அடுத்து பாரதி இந்த படத்திற்காக இளையராஜா, பாம்பே ஜெயஸ்ரீ ஆகியோர் பாடியது இசை இளையராஜா, பாடல் வரிகள் மகாகவி பாரதி.

0: கேட்டு மகிழ்ந்தது திரை இசை.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 வயல் வி மாயா அவர்கள். அமுத சுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். மண் பரிசோதனையின் முக்கியத்துவம். திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.
1: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் 11:55 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் 2:30. இசை தென்றல்

இன்றைய நிகழ்ச்சியில் திருக்கோவிலூர் எஸ் அலமேலு அர்ஜுன், புஷ்பா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். செதுலார என தொடங்கும் பைரவிராகம் ஆதிதாளத்தில் அமைந்த சத்குரு ஸ்ரீ தியாகராஜ கீர்த்தனை.

இன்றைய இசைத்தென்றல் நிகழ்ச்சியில் இதுவரை திருக்கோவிலூர் எஸ் அலமேலு அர்ஜுன், புஷ்பா ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள். நிறைவு பெறுகிறது இன்றைய இசைத்தென்றல். மூன்று இரண்டிற்கு தேநீர் நேரத்தில் குயில் பாட்டு நேயர்களின் கவிதை தொகுப்பு காத்திருக்கிறது. எப்பொழுதும் கருத்தோடு கானமும் தரும் குமரி பண்பலை 101 உங்கள் காதோரம் ஒலிக்கட்டுமே. இனி வருவது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து இணைந்தே இருங்கள். இது

0: உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தென்காசி மாவட்டம் குண்டார் அணை 10 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கிய் 7 சென்டிமீட்டர், ஊத்து 6 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியாறு, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெனுகொண்டாபுரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர், கோயம்புத்தூர் உபாசி, ஸ்ரீமுஷ்ணம், தேக்கடி, கடலூர், மேமாத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர்.

0: தென்காசி மாவட்டம் குண்டார் அணை 10 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு 7 சென்டிமீட்டர், ஊத்து 6 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியாறு, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெனுகொண்டாபுரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர், கோயம்புத்தூர் உபாசி, ஸ்ரீமுஷ்ணம், தேக்கடி, கடலூர், மேமாத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு, குறிஞ்சிப்பாடி, விண்ட்வர்த், ஆவடி, மாஞ்சோலை, ஜம்புகுட்டப்பட்டி, ஹரூர், செங்கோட்டை, அயப்பாக்கம், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, சோலையாறு, சென்கோனா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மகாபலிபுரம், மேல்பவானி, கருமாந்துறை, வால்பாறை, செம்மேடு, தென்காசி, முள்ளங்கினாவிளை, பார்வுட், ஹரூர், ஆர்கேபிட், கெடார், மாதவரம், பெரம்பூர், ஊத்தங்கரை, பாம்பாரணை, கொரட்டூர், மயிலாடுதுறை, பள்ளிக்கரணை, வடபழனி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கீழச்செருவாய், கொரட்டூர், சைதாப்பேட்டை, அவலாஞ்சி, சூரப்பட்டு, ஊத்துக்கோட்டை, ஹாரிசான், அடையாறு, கீழ்பண்ணத்தூர், ராணிப்பேட்டை, உட்பிரையர், லால்பேட், லப்பைக்குடிக்காடு, மணல்மேடு, அண்ணாநகர் மேற்கு, மின்னல், ஆனந்தாபுரம், வளசரவாக்கம், முகையூர், வெள்ளிவாக்கம், மணம்பூண்டி, ஆய்க்குடி, தேவாலா, அகரம்சீகூர், மேடவாக்கம், ஒக்கியம், துறைப்பாக்கம், அடவிநாயனார் கோவில் அணை, கழியல், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், கன்னிமார், கொளத்தூர், திருப்பரப்பு, திருக்கழுக்குன்றம், அமைந்தகரை, முண்டியம்பாக்கம், கண்ணகி நகர், நடுவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், காட்டுமன்னார் கோவில், குழித்துறை, அம்பத்தூர், காரைக்கால், பேசின்பாலம், முகலிவாக்கம், கோழிப்போர்விளை, ஆனைமடுவு அணை, எறையூர், கருப்பாநதி அணை, கீழணை, மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, ராஜா அண்ணாபுலைபுரம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கடலூர், வேலூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர், கரூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, நீலகிரி, தருமபுரி, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். நாளை திருவண்ணாமலை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், சென்னை, மதுரை, செங்கல்பட்டு, தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 5ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், சென்னை, மதுரை, செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில்
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று புது

புதுதில்லியில் நடைபெற்றது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி வலியுறுத்தி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. அதன் பின்னர் அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. காவல்துறையினரின் நீண்டநாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. விக்டோரியன் ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 101 குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101, நேரம் 3:03.

ஆரம்பமாகிறது தேநீர் நேரம். இன்று இடம்பெறுவது குயில் பாட்டு. நேயர்கள் தம் கற்பனையையும் கருத்தையும் கொண்டு கடிதம் வழி தந்த கவிதைகள் காற்றலையில் வலம் வரும் நேரம் இது. இன்றைய குயில் பாட்டை அலங்கரிக்க வரும் முதல் கவிதைகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல் கவிதை எழுதி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, நிறையவே கவிதைகள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. யார்கிட்ட இது அப்படின்னா சுவாமியார் மேடம் எஸ் குமார். இந்த நேயரின் கவிதைகளை தான் முதல்ல வாசிக்க போகிறோம். சேமிப்பு அப்படின்னு தலைப்பிட்ட கவிதை. சேமிப்பின் அவசியத்தை இளம் வயதிலேயே அறிந்திடுவோம். முதல் செலவே சேமிப்பாகும். மனதில் கொள்வோம் இதனை, நெருக்கடியோ ஆபத்தோ விரும்பியதை வாங்கிடவோ அடுத்தவருக்கு உதவிடவோ சிறப்பாய் சேமிப்போம், சிக்கனத்தை சிறப்பாய் கடைபிடித்தபடியே அப்படின்னும். அடுத்தது மரங்களின் மனக்குறை அப்படின்னு கவிதை. அடுத்த கவிதை, மனிதா என் சுவாச காற்றை உனக்கு அளிக்கிறேன், பூக்களையும் காய்களையும் உனக்கு தருகிறேன், நிழலாய் விறகாய் உரமாய் உதவுகிறேன், கனியாகி உனக்கு சுவைக்கும் இன்பம் தருகிறேன், நீ வெட்டி வீழ்த்தினாலும் விறகாய் எரிகிறேன், கதவாய் கட்டிட தூண்களாய் காவல் காக்கிறேன், காற்றையும் வீசி உன்னை குளிர வைக்கிறேன், வெட்டி வீதியில் எரிந்தாலும் பலருக்கும் பயன்படும் என் உடல், நீ இருந்தால் இறந்தால் என்ன ஆகும், உனக்கு இருப்பிடம் இல்லையே மனிதா, உன்னை உணர்ந்துகொள், இயற்கை உயிர்

உயிர்களை வாழவை, இது மரங்களின் மனக்குறை என்று எழுதியிருக்கிறார் குமார். அடுத்த கவிதை, நீ இன்றியும் அமையாது உலகு, மெல்ல மெல்ல மோதி தேகத்தை உணர வைத்து, உணர்வினால் இரத்தத்திலும் கலந்து ஒரு நொடியில் உள்ளத்தையும் உன்வசப்படுத்துகிறாய். என்னவன் தொடாத தேகத்தை என் அனுமதியின்றி தொட்டுச் செல்கிறாய் காற்றே. இருப்பினும் இந்த மோதல் சில்லென்ற ஒரு காதலே. நீரின்றி மட்டும் அமையாது உலகு, பூவின் வாசம் தொட்டு சுவாச காற்றையும் சுமக்கும் நீ, அதாவது காற்றின்றியும் அமையாது உலகு என்று எழுதியிருக்கிறார். கவிதைக்கு வாழ்த்துக்கள். இப்போ பாடல் வருது. பிரியமான தோழி படத்திற்காக சித்ரா பாடியது. பா விஜய் வரிகளுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார். இந்த குயிலுக்கு காற்று பூங்காற்று வாசம் சேர்க்க வருகிறது. கேட்போமா?

0: நகரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டுருப்பாங்க.
2: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
1: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் குயில் பாட்டு நேயர்களின் கவிதை தொகுப்பு குமரி பண்பலை 101 நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 3:12 தொடப்போகுது. குயில் பாட்டில் அடுத்ததாக யாருடைய கவிதைகளை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை இந்த நேயர் எழுதி அனுப்பியிருக்கக்கூடிய கவிதைகள் தான் அடுத்ததாக இடம்பெறப்போகுது. உறவுகள் அப்படின்னு தலைப்பிட்டிருக்கிறாங்க. உறவுகள் பல இருந்தாலும் நாம் வாழ்ந்தாலும் மகிழ்வதும் வீழ்ந்தால் அழுவதும் சில உறவுகள் மட்டுமே. நம்மை உறவினர்கள் கைவிட்டு சென்றாலும் நமக்காக நம்மோடு பயணிக்கும் உறவு நம் மனைவி மட்டுமோ அப்படின்னு போட்டு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. உறவுகள்ங்கிற தலைப்பில் அடுத்த கவிதை, இயற்கையின் தென்றல் காற்று. சுட்டெரிக்கும் வெயிலிலும் சுகம் தருவது தென்றல் மட்டுமே. கவலைகளை மறக்கடிக்கும் இயற்கையின் அமுதம் அது. வழுக்கிச் செல்லும் பூங்காற்றின் தீண்டலில் மலரும் பூக்களும் தலையசைத்து நடனமிடும். மனிதன் மாறலாம், ஆனால் மாறாதது என்றும் குளுமை தரும் இந்த தெண்டல் காற்றே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கவிதைகளுக்கு நன்றி. இவங்களுக்காகவே ஒரு பாடல் வரப்போகுது. தென்றல் வந்து தீண்டும் போது அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு அவதாரம் படத்திற்காக இளையராஜா S. ஜானகி பாடியிருக்காங்க. வாலிவரிகளுக்கு இசை இளையராஜா. கேட்போமா?

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: நேயர்தம் கற்பனை வண்ணம் கருத்து கோர்வை காற்றலை வழியே கவிதை சரங்களாய் குயில் பாட்டாக ஒலிக்க குமரி பண்பலை நூற்றொன்றில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரம் 3:19 ஆயாச்சு. அடுத்து வரும் கவிதை யாருடையது? ஆ தவசி. இந்த நேயர் நல்லூர்லேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. சிறப்பு அப்படின்னு தலைப்பிட்டு, நாவின் அடக்கம் நன்மையின் விளக்கம் சிறப்பு, அன்பின் தொடக்கம் ஆதரவின் இணக்கம் சிறப்பு, இனிய சொல்லழைப்பு இன்பத்தின் இணைப்பு அது சிறப்பு, உண்மைக்கு மதிப்பு உழைப்புக்கு பிழைப்பு, உறவுக்கு சேர்ப்பு அறிவுக்கு படிப்பு, அனுபவத்துக்கு உயர்வு அன்புக்கு பரிவு, அகிலம் போற்றும் நல்வாழ்வு சிறப்பு, அன்பே அழகே அதுவே வீடு அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. சிறப்பான கவிதைக்கு நன்றி. அந்த நேயருடைய கவிதையை தொடர்ந்து நம்ம பாடல் வருது, கேட்க போகிறோம். பசங்க படத்திலிருந்து கேட்டு வந்துடலாமா?

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: என்னடி எங்க வரணும்
2: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
1: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
2: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
3: வா வா, சீக்கிரம் போகலாம்.
0: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை. குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ், எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், இஎம்ஐ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
4: காற்றலை வழியே கவிதைச் சரங்களின் தொகுப்பு. நேயர்கள் எழுதி அனுப்பிய கவிதைகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். குயில் பாட்டாக குமரி பண்பலை 101 நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 3:27:40 ஆயாச்சு. அடுத்து வரும் கவிதை யார் எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, திங்கள் நகர்லேருந்து வி ஞான பிரகாசம் இந்த நேயர் எழுதி அனுப்பியிருக்காங்க. முடிவு யாரிடம் உள்ளது அப்படின்னு கவிதை. விடியும் என விண்ணை நம்பும் நீ, முடியும் என உன்னை நம்பு. முடியும் எனில் முயற்சி செய், முடியாதெனில் பயிற்சி செய். வலியின்றி வாழ்க்கை இல்லை, சோகமின்றி சுகம் இல்லை. ஆகா, அருமையான கவிதை. முடிவு நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறார் இந்த நேயர். இதோ இவருக்கான பாட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். நிச்சயமாக அந்த படம் என்ன படம் அப்படின்னா, அழகிய தமிழ் மகன். இந்த படத்திலிருந்து பாடல் வருது. குரலும் இசையும் ஏ.ஆர். ரஹ்மான், பாடல் வரிகள் வாலி. பாடல் கேட்போமா?

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்.
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
5: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 வயல் வி மாயா அவர்கள். அமுத சுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். மண் பரிசோதனையின் முக்கியத்துவம். திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேர்களே.

இதயத்தை இன்ப கவிதைகளால் துவைத்துக் கொண்டிருப்பது குயில் பாட்டு குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து. இது நேயர்களின் கவிதை தொகுப்பு காற்றலையில் வலம் பெறும் நேரம். நேரம் 3:36.

மங்கள ஓசை மனையெங்கும் கவிபாட, மத்தியிலே மங்கள மேடை மலர்வனம் போல ஆட, பெற்றோர்கள் இருமருங்கிலும் மணமக்களையே கண்காண, வாழ்த்துவோர்களின் வலதுகரம் அட்சதை மலர்கள் தூவி நிற்க, புரோகிதர் தம் மந்திர வலிமை மாங்கல்யத்திற்கு மகிமை ஊட்ட, ஆலயமணி ஓசையெல்லாம் மணமக்களுக்கு வாழ்த்தனுப்ப, இருமனம் ஒருமனமான நன்னாளில் வாழ்த்து மட்டுமே சன்மானம் என்று கவிதை வடித்து அனுப்பியிருக்கிறார் மந்திரமூர்த்தி நாகர்கோவிலிருந்து. அன்பு கவிதைக்கு நன்றி கூறி அடுத்ததை நம்ம பாடல் கொடுக்க போறோம். என்ன பாடல், எந்த படத்துல இருந்து அப்படின்னா, ஆனந்தம் படத்திலிருந்து உன்னிமேனன், எஸ்பிபி சரண், சுஜாதா ஆகியோர் பாடியிருக்காங்க. பாவிஜய் வரிகளுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார். பாடல் கேட்போமா?

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நாகர்கோவில் போலிகிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 August 8 அன்று காலை 9:30 முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
5: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
4: பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
5: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
4: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: தினமும் மாலை 5:02 முல்லைச்சரம்.
4: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
5: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
4: முல்லைச்சரம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது. நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 3:44:30 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 இருந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். குயில் பாட்டு, நேயர்களின் கவிதை தொகுப்பு. அடுத்த கவிதையை யார் எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, செட்டியார் மடத்திலிருந்து சி மணிகண்டன் இந்த நேயர் எழுதி அனுப்பியிருக்காங்க. நட்பு அப்படின்னு தலைப்பிட்டு, என்றும் நிலைக்கும் உறவு இதுவே, நேரம் கடந்து நாட்கள் செல்லலாம், ஆனால் நட்பு மட்டும் நிழலாய் தொடரும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த குட்டி கவிதைக்காக ஒரு குட்டி பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னா, சட்டம் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் பாடியிருக்காங்க. வாலி வரிகளுக்கு இசை கங்கை அமரன். பாடல் கேட்போமா?

0: தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி.
1: முட்டி வலி இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
5: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: நேரம் 3:50. குமரி பண்பலை நூற்றொன்றில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குயில் பாட்டு நேயர்களின் கவிதை தொகுப்பு. அடுத்து வரும் கவிதை சரம் யாருடையது அப்படின்னா

இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை இந்த நேயர் தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. உழைப்பே உயர்வு இந்த கவிதை. உழைப்பதே உண்மையான செல்வம், வெற்றிக்கான திறவுகோல் அது. வியர்வை துளிகள் சிந்தி உழைப்பவனையே வெற்றியின் சிகரம் வந்து அழைக்கும். ஏழ்மை நோய் அகல உழைப்பே மருந்து அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. அடுத்த கவிதை, மகிழ்ச்சியற்ற வார்த்தையின் முகவரி நட்பு. ஆயிரம் உறவுகள் கைவிட்டாலும் இறுதி வரை கூட வருவது நட்பு. தேடி பார்ப்பது நட்பல்ல, தேவை என்று ஓடி வருவதுதான் நட்பு. கோடி செல்வம் சேர்ந்தாலும் நண்பனின் நட்புக்கு ஈடாகுமா? ஒரு துளி கண்ணீரை துடைப்பது நட்பு அல்ல, மறு துளி வராமல் தடுப்பதுதானே நட்பு. தாங்கி பிடிப்பவனும் தடம் மாறும்போது தட்டி கேட்பவனுமே உண்மையான நண்பன் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. அடுத்த கவிதை, தென்றல் காற்று. பொதிகை மலையில் பிறந்தவளே, பூவின் மனம் சுமப்பவளே, அதிகாலை பனிதழுவி அழகான கவிதை தருபவளே, கோடை வெயிலில் இதமளிப்பவளே, வாடிய பயிர்களில் தளிர்த்திட வான்மீகம் அழைப்பவளே, மரக்கிளைகள் ஊஞ்சலாட மகிழ்ச்சியாய் ஆடுபவளே, எல்லையில்லா உலகில் எங்கும் நிறைந்தவளே, வடிவமில்லா ஓவியமே, வார்த்தையில்லா கவிதையே, மலர்களின் வாசனையை தூவும் தென்றலே வாழ்க அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. நிச்சயமா ரொம்பவே அழகான அந்த கவிதைக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிடலாம். தென்றலே என்னை தொடு படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் வருது. இசை இளையராஜா, கேட்கலாமா?

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மூன்று மணி 57 நிமிடங்கள் ஆயாச்சு. சுவாமியார் மடம் எஸ் குமார் இவருடைய கவிதைகளில் தான் தொடங்கினோம். அவருடைய கவிதைகள்லேயே இப்போ நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். கைபேசி கலை வண்ணம் அப்படின்னு தலைப்பிட்டிருக்காங்க. கேள்விக்கு பதில் தேடி புத்தகங்களை புரட்ட வேண்டாம், சிந்தனை சிறகை விரிக்க வேண்டாம், கைபேசி தேடலில் கனப்பொழுதில் பதில், விந்தை உலகமடா, விஞ்ஞான முன்னேற்றம் சரியாக உபயோகிக்காவிட்டால் வாழ்வே பின்னேற்றம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த கவிதை நெற்பிறவி, அதாவது விவசாயி கண்ணீர் விட விழுந்திட்ட மேகம், வந்த மழை மடை வழியே வாழ்வு பெற்ற நாற்று, நெற்பயிருடன் சேர்ந்தே செழித்திட்ட கதிர்கள், பழுத்திட்ட தானியத்தை பங்கு போட்ட பறவைகள், முதிர்ந்து தலை சாய்ந்த வயக்காடும் வரப்பும் போரடித்து நெல் உதிர்த்து குவித்திட்ட கும்பல், அண்டாவில் குண்டாவில் வேக வைத்த காலம், கோரைப்பாய் மேல் கிடந்து காய்ந்திட்ட கோலம், அரிசியாய் சோறாகி மறைந்திட்ட பிறவி, நெற்பிறவி அப்படின்னு அழகா எழுதியிருக்காங்க. அடுத்த கவிதை உன்னை சுற்றும் உலகம், மாணவ தோழனி நீ கல்வியை கண்களாக்கு, காலம் உன்னை காவல் காக்கும், அறிவை அகலப்படுத்து ஆற்றல் உன்னை அடை காக்கும், முயற்சியை மூலதனமாக்கு முன்னேற்றம் உனக்கு விருது வழங்கும், உண்மையை உதடுகளாக்கு உயிர்கள் உனக்கு வாழ்த்து சொல்லும், ஊக்கத்தை உடலாய் உருமாற்று விடியல் உனக்கு விருந்து வைக்கும், ஒழுக்கத்தை உயிராய் போற்று உலகம் உன்னை சுற்றி உலா வரும் அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. ரொம்பவே அழகான அந்த கவிதைகளுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில நிறைவா தோழா படத்திலிருந்து பாடல் வருது, கேட்கலாம்.

0: நிச்சயமா, நம்முடைய வாழ்க்கையில எல்லா நாளும் திருவிழாவாக வரணும் அப்படிங்கிறது தான் குமரி பண்பலை நூற்றுண்டினுடைய நோக்கம். கவிதை எழுதி அனுப்பிய அத்துணை அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் கவிதைகளை வழங்கி விடைபெறுவது ஒய் கிருபா கணேஷ். நிறைவு பெறுகிறது குயில் பாட்டு தேநீர் நேரம். அடுத்து வருவது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் வலுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினரின் நீண்டநாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக

0: அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. விக்டோரியன் ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.

0: வணக்கம், நமஸ்காரம், ஸ்வாகதம், வந்தனம் சொல்றது குமரி பண்பலை ஆர்ஜே எம்ஐ நித்யதர்ஷினி கண்ணந்தாங்க. பண்பலையில் சொல்லும் நேரம் 4:49. கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கவிருப்பது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்வோம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் குறித்து. நம் பாரத நாட்டில் வேளாண் தொழில் பெரும்பாலும் பருவமழையை நம்பியே உள்ளது. சிறு பகுதியாக நீர்ப்பாசனத்தை சார்ந்துள்ளது. மழை பொய்க்கவில்லை என்றாலும் பூச்சி தாக்குதல், இயற்கை பேரிடர் ஆகியவற்றிலிருந்து பயிர்களை காத்து லாபம் ஈட்டுதல் ஒரு பெரும் போராட்டமாக உள்ளது. இத்திட்டம் 2016 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. கரும்பு, வாழை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களுக்கு 5%, சம்பா அல்லது மானாவாரி சாகுபடி பருவத்தில் பயிரிடப்படும் உணவுப் பயிர்கள், எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட பயிர்களுக்கு 2%, குறுவை பருவத்தில் பயிரிடப்படும் பயிர்களுக்கு 1.5% காப்புப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் குறிக்கோள்களை அறிந்து கொள்ளலாம். புயல், வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை சீற்ற பாதிப்பு ஏற்படும் போதும் பூச்சி மற்றும் நோயினால் பயிருக்கு சேதம் ஏற்படும் விவசாயிகளுக்கு காப்பீடு மற்றும் நிதியுதவி அளித்தல், விவசாயத்தில் முற்போக்கான நவீன தொழில்நுட்பங்கள், வேளாண் வழிமுறைகள் மற்றும் அதிக விலையுள்ள இடுபொருட்கள் உபயோகப்படுத்த ஊக்கமளித்தல், பண்ணை வருமானத்தை நிலைப்படுத்துதல், உணவு மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியை பெருக்குதல் மற்றும் ஊக்கமளித்தல், நெல், கம்பு, சோளம், மக்காச்சோளம், ராகி, உளுந்து, பச்சை பயிறு, துவரை, நிலக்கடலை, எள், கரும்பு, பருத்தி, உருளைக்கிழங்கு, மிளகாய், வெங்காயம், இஞ்சி, மஞ்சள், மரவள்ளிக்கிழங்கு, வாழை ஆகிய பயிர்கள் காப்பீடு செய்யப்படுகின்றன. காப்பீடு செய்யப்படும் பயிர்களை சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகளும் குத்தகைக்கு பயிரிடுவோர் உட்பட இத்திட்டத்தில் சேரலாம். பயிர்க்கடன் பெற்றவர்கள், பெறாதவர்கள் ஆகிய இரு சாராரும் விருப்பத்தின் அடிப்படையில் சேரலாம். விவசாயிகளுக்கு காப்பீட்டு கட்டண தொகையில் வழங்கப்படும் அரசு மானியம் அவ்வப்போது அறிவிக்கப்படும். பரவலான பாதிப்புகளுக்கு இத்திட்டம் பகுதி வாரி ஏரியா அப்ரோச் அடிப்படையில் செயல்படுகிறது. ஒவ்வொரு பயிருக்கும் வரையறுக்கப்பட்ட பகுதியில் இத்திட்டம் செயல்படும். வரையறுக்கப்பட்ட பகுதியானது கிராம பஞ்சாயத்து அல்லது பிர்கா அல்லது தாலுகா அல்லது கோட்டம் என்று மாநில அரசால் தீர்மானிக்கப்படும். இத்திட்டத்தினால் ஏற்படும் பயன்கள் யாதெனில், பயிர் இழப்பு ஏற்படும் போது விவசாயிகளுக்கு நிதி உதவி அளித்து அதன் மூலம் பயிர் உற்பத்தியை அதிகப்படுத்துதல், முற்போக்கான சாகுபடி முறைகள், மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பங்களை உபயோகப்படுத்த ஊக்குவித்தல், விவசாய கடன் வழங்கும் முறையினை தடையின்றி வைத்திருக்க உதவுதல், காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் சமுதாயம் முழுவதற்கும் பயன் ஏற்படும்படி செய்தல், இத்திட்டத்தின் மூலம் விவசாய உற்பத்தி அதிகரித்தல், வேலை வாய்ப்பு பெருகுதல், அங்காடி வரி மற்றும் இதர வரிகளின் மூலம் அரசுக்கு வருமானம் முதலியவை ஏற்பட்டு பொருளாதார வளர்ச்சிக்கான உதவுதல் ஆகும்.

0: இவை ஆகும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் குறித்து.
1: திட்டிக்கும் வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலையோடு. குமரி பண்பலை 101 இப்போது வானிலை அறிக்கை கேட்கலாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சிறு புன்னகை போதுமே சந்தோஷம் என்னுள் போக்குமே, இந்த நொடி போதுமே கவலைகள் பறந்து போகட்டுமே, களிப்புகள் என்னை தேடி வரட்டும், என் இதயம் சந்தோஷத்தில் துடிக்கட்டும். குமரி பண்பலையில் கேட்க போறீங்க திரை இசை. போக்கும் மலரின் மென்மையான வாசனையில் இளம் காற்றின் இதமான ஸ்பரிசத்தில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்குது. கேட்கலாம் மாலதி லக்ஷ்மண் கிருஷ்ணர் ஐயர் பாடிய கந்தசாமி படத்தின் பாடல். வரிகளுக்கு சொந்தக்காரர் விவேகா, இசை தேவிஸ்ரீ பிரசாத்.

0: மரபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

தள்ளுபடி மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

நன்றி உணர்வோடு நேர்மறை எண்ணங்களோடு வாழ்க்கையை அணுகினால் சந்தோஷம் தானாகவே வந்துடும். கேட்கலாம் ஹலோ திரைப்படத்திற்காக நாம் முத்துக்குமார் வரிகளில் சுக்விந்தர் சிங் பாடிய பாடல், இசை தேவா.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: வேளாண் பெருமக்களே, இது உங்களின் அனைவருக்கு. இன்று இரவு 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 வயல் வி மாயா அவர்கள். அமுதசுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேரம் 4:20. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. பேரின்பம் வேண்டாம், சிறு சிறு சந்தோஷங்கள் போதும், நம் வாழ்வை அனுபவித்து வாழ. அப்படித்தானே? அரண்மனை 2 திரைப்படத்திற்காக விவேகா வரிகளில் கைலாஷ்கர் பத்மலதா பாடிய பாடல் இசை ஹிப்ஹாப் தமிழா.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக அனுபவித்து வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குவோமா? பண்பலை 101 கேட்கலாம். மாசில்லாமணி திரைப்படத்திற்காக ஷான் பாடிய பாடல் பா. விஜய் வரிகளில், டி. இமான் இசையில்.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்தது தீர இசை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சியினை இப்போது கேட்கலாம்.

நேர்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நிரலை. இந்த நிகழ்ச்சியில உங்க வீட்டு செல்ல குழந்தைகள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 260-240-290-722 கால் பண்ணுங்க. இணைப்பு எண் 04652, மொபைல் நம்பர் 890-325-703-9. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மக்களவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினரின் நீண்டநாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார்.

0: 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
2: புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: கதிரவன் வீடு திரும்பும் நேரம் இது. இந்த கணத்தில் உங்கள் இதயத்திற்கு இதமாய் செய்வழி உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:02. இனிய மாலை உங்கள் மனதில் மகிழ்ச்சியை தரட்டும். களைப்பை மறந்து மனம் மகிழ்ச்சி அடையும் விதமாய் குமரி பண்பலையில் கேட்கலாம் முல்லை சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். கண்காணா சக்தியாய், இயற்கையின் அழகாய், உயிரின் ஒளியாய் இறைவன் நம்முள் இருக்கிறார். கேட்கலாம் சரஸ்வதி சபதம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இசை கே வி மகாதேவன்.

0: உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000005.

காதல் நெஞ்சில் மலராகும், பல காதல் நெஞ்சில் வனமாகும். முல்லைச்சரத்தில் கேட்கலாம் பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், வரிகளுக்கு சொந்தக்காரர் கண்ணதாசன்.

கெட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள நாக்கு சிவந்த புள்ள கண்ணம்மா இனி நான் தாண்டி ஒம்பூருத பொன்னம்மா என்னடி முனி அம்மா உன் கண்ணிலே மையே யாரு வச்ச மையே இது நான் வச்ச மையே நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே மாடு ரெண்டு மதுரை வெள்ள மணிகள் ரெண்டும் தஞ்சாவூரு மாடு ரெண்டு மதுரை வெள்ள மணிகள் ரெண்டும் தஞ்சாவூரு குப்பி ரெண்டும் கும்பகோணம்

0: ராமேஸ்வரத்தில் கேட்ட பாடல் வாங்க மாப்பிள்ளை வாங்க திரைப்படத்திற்காக சிவசங்கரன் வரிகளில் டி கே எஸ் நடராஜன் பாடிய பாடல் இசை சங்க கணேஷ்.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
4: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
5: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
6: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர் வடசேரி நாகர்கோவில்.
0: தித்திக்கும் வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101. குமரிப்பண்பலை 101 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க முல்லை சரம், அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். நீயே கேட்டாலும் விட்டு கொடுப்பதாக இல்லை உன்மீதான என் காதலை. வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய அந்த பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 வயல் வி மாயா அவர்கள். அமுத சுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். மண் பரிசோதனையின் முக்கியத்துவம். திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

சொல்லும் நேரம் 5:20. மின்னல்கள் தாக்கினாலும் மீண்டிடுவேன் போலும், உன் விழிகள் தாக்கியதிலிருந்து மீளவில்லை நானும். கதாநாயகன் என்னதான் சொல்கிறார் கேட்டு பார்ப்போமா? கட்டபொம்மன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், கே.எஸ். சித்ரா பாடிய பாடல், வரிகளுக்கு சொந்தக்காரர் காளிதாசன், இசை தேவா.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: நான் உன்னை என் மனத்திரையில் படம் பிடிக்கிறேன். உன் கண்களால் என்னை படம் பிடிக்கிறாய் நீ. முல்லைச்சரத்தில் கேட்போமா நாட்டாமை திரைப்படத்தில் இருந்த ஒரு பாடல். மனோ சுஜாதா மோகன் பாடியது. வைரமுத்து வரிகளில், சிற்பி இசையில்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம்

0: அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. சிவக்கிதமாய் மனதுக்கு சுகமாய் தென்றல் வெளி உலா வந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. கேட்டு இருக்கீங்க முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். என் பெயரும் அழகாகத்தான் இருக்கிறது என்று உணர்ந்தேன் என்னவன் என் பெயரை சொல்லி அழைத்த போது. ஆல்பம் திரைப்படத்திற்காக வாலி வரிகளில் ஹரிஹரன் ஜெயா கோஷல் பாடிய பாடல் இசை கார்த்திக் ராஜா.

கலைவரை பண்பலை 101 கேட்டுட்டு இருக்கீங்க முல்லை சரம். பெற்றவர்களும் உற்றவர்களும் சூழ வானவில்லின் வண்ணங்களோடு பூக்களும் புன்னகைகளும் வாழ்வில் மலர காதல் பயணத்தை தொடங்கினால் நன்று என்று அறிவுரை சொல்லும் கதாநாயகன் முல்லை சரத்தில். எல்லார் ஈஸ்வரி தேனி குஞ்சராம்மா திப்பு பாடிய பாடல் அருள் திரைப்படத்திற்காக ஹரிச்சயராஜ் இசையில். வரிகளுக்கு சொந்தக்காரர் நாம் முத்துக்குமார்.

அந்தி மாலை நேரம் உங்கள் இதயம் மகிழ்ச்சியுடன் துடிக்கட்டும். மெல்லிய காற்றலை வழிவரும் இனிய பாடல்கள் உங்கள் துயரங்களை அகற்றட்டும். நீ என்னை தவிர்ப்பதும் நான் உனக்காக தவிப்பதுமே நம் காதலாகிவிட்டது. அந்நியன் திரைப்படத்திற்காக ஹரிணி சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகளுக்கு சொந்தக்காரர் வைரமுத்து.

நேரம் 5:51. 8:00. முலீசரத்தில் வரும் பாடல் துப்பாக்கி திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், மதன் கார்கி வரிகளில், கிரிஷ் விஜயபிரகாஷ் பாடிய பாடல் உன்னோடு கதைக்கும் நொடிதனில் காற்றாய் பறக்கிறது எந்தன் மனம்.

கவிதை ஒன்று எழுத நினைத்தேன் அவளை வர்ணிக்க. பின்னர் தான் உணர்ந்தேன் கவிதையே அவள் பெயரில் உருவம் கொண்டதென்று. ரெமோ திரைப்படத்திற்காக விக்னேஷ் சிவன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து நகாஸ் அசீஸ் மற்றும் அனிருத் பாடிய பாடல் முல்லை சரத்தில்.

0: இதுவரை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்தது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம்.
1: நீ போகாதடி தள்ளி தள்ளி வாய் இஸ் வலிச்சிங் சொல்லி சொல்லி.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: செவிக்கிதமாய் மனதுக்கு சுகமாய் தென்றல் வழி உலா வந்து கொண்டிருப்பது உங்களின் மனம் கவர்ந்த ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்போமா? கேட்பதற்கு முன்
1: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
2: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
3: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
4: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
5: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
6: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல், திருநெல்வேலி. கால் 7

0: 1250 12356.
1: நிகழ்ச்சி நிரல் மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை. இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் முருகேசன். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, பல பயிர் சாகுபடி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 வயல் வி மாயா அவர்கள். அமுதசுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம், 8:30 திரையிசை, 9:15 செய்தி சுடர், 9:30 திரையிசை, 10:05 நிலாமுற்றம் நேர்விருப்ப நேரலை, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய பராமரிப்பு பணி காரணம் ஒலிபரப்பு இராது. இனி நாளைய நிகழ்ச்சிகள் சில. காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், படைப்போ திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 குரளமுதன் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7 மணிக்கு வட்டார செய்திகள் முற்றத்தில் இன்று, 7:10 அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனிலையில் திரை இசை, பொது அறிவு வினாவிட தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம் திரையிசை. 8:30 சருமரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை. 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. 10:30 என்றும் இழமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். பிலாக்கோடு என் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். 10:45 திரையிசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி என்றல்
2: This is Akashvani, the news read by Anuja Kumar. The Lok Sabha today passed the Supreme Court Number of Judges Amendment Bill. The bill aims to increase the number of judges of the Apex Court from the present 33 to 37, excluding the Chief Justice of India. In May this year, President Draupadi Murmu had promulgated an ordinance in this regard. Union Minister of Law and Justice Arjun Ram Meghwal moved the Supreme Court Number of Judges Amendment Bill. He said under the visionary leadership of Prime Minister Narendra Modi, the mantra of reform, perform and transform is being effectively implemented. The minister said that the bill is an important step in that ongoing reform process within the judicial sector. Earlier, the Lok Sabha was adjourned several times today amid protests by opposition parties over several issues. When the Lok Sabha began its proceedings at 11 a.m, Speaker Om Birla congratulated athletes for their outstanding performance at the 23rd Commonwealth Games at Glasgow. After that, Mr. Birla tried to take up the question hour, but the opposition members raised the issue of alleged police action during the students' protest. Mr. Birla expressed concern over the deliberate disruptions by some opposition members. Minister of Statistics and Programme Implementation Rao Inderjeet Singh introduced the Indian Statistical Institute Bill 2026. Finance Minister Nirmala Sitharaman introduced the Bankers' Books Evidence Bill 2026. The Rajya Sabha today passed the Micro, Small and Medium Enterprises Development Amendment Bill amid ruckus. The bill aims to further amend the Micro, Small and Medium Enterprises Development Act 2006. In the assembly by-polls, BJP has retained the Manjalpur seat in Gujarat's Vadodara district. Party candidate Satyendra Bhai Patel defeated Congress Bikabhai Rabari by over 30,000 votes. The by-poll was necessitated after the seat fell vacant following the death of senior BJP MLA

0: and former Gujarat Minister Yogesh Patel. Congress has retained the Datia Assembly seat in Madhya Pradesh. Its candidate, Ghanshyam Singh, defeated BJP's Ashutosh Tiwari by over 6,000 votes. The seat fell vacant following the disqualification of former Congress leader Rajendra Bharti. Meanwhile, counting of votes is underway for Bihar's Bankipur Assembly constituency. Jan Suraj Party candidate Prashant Kishore is leading to BJP's Neeraj Kumar Sinha by over 16,800 votes after 31 rounds of counting. The by-election was necessitated after BJP leader Nitin Naveen vacated the assembly seat following his election to the Rajya Sabha. Voting for the by-polls to the three constituencies was held on the 30th of last month. The Supreme Court today clarified that the Delhi government and various state governments are free to close or withdraw FIRs registered against protesters involved in the recent student protests at Delhi's Jantar Mantar and elsewhere in the country. A three-judge bench led by Chief Justice Suryakant explained that its 28th of July order permitting the prosecution of protesters with criminal antecedents was intended to apply only to those accused of grave and heinous offences. The top court was hearing pleas alleging excessive police action against students who participated in protests at Jantar Mantar on the 20th of July. Indian Railways recorded growth of 9% in freight loading in July this year as compared to the corresponding month last year. It loaded 141.3 million tons of freight during July 2026, compared to 129.7 million tons in July last year. The performance reflects sustained demand across core sectors of the economy and continued efforts to improve freight logistics and operational efficiency. Defence Minister Rajnath Singh has stressed the need for greater integration between the military and civilian wings of the Ministry of Defence to strengthen the country's defence ecosystem. Addressing the 85th Armed Forces Headquarters Civilian Services Day celebrations in New Delhi today, Mr. Singh emphasised that this will effectively address evolving security and technological challenges. Benchmark domestic equity indices ended in positive zone for the fourth straight session today. The Sensex rose 544 points or 0.7% to close at 78,639. Nifty surged 391 points to settle at 24,774. And that is the end of this news bulletin.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய் பகலுக்கு ஏற்ற கொடுமையாய் இரவு பொழுதின் இனிமையாய் என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
3: நேர்கள் அணிந்திருப்பது 8 திகிலும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் பற்றிய அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், 65 வயது முதல் 70 வயதிற்கு உட்பட்ட மூத்த குடிமக்கள், 18 வயதிற்கு உட்பட்ட குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கொண்டவராயிருப்பின் அவர்களது குடும்ப அட்டைக்கு அவர்களின் இல்லத்திற்கே நேரில் வந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் நியாய விலை கடை விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி லிமிடெட் நாகர்கோவில் மண்டலத்தில் பட்டம், பட்டயம் மற்றும் கலை மற்றும் அறிவியல் பட்டம் பெற்றவர்கள் 2026-2027 ஆண்டிற்கான தொழில் பழகுனர் பயிற்சி பெற தகுதியான மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் பிரிவுகளில் பொறியியல் பட்டம், பட்டயம் மற்றும் கலை மற்றும் அறிவியல் 2022-2023-2024-2025 மே 2026 ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் https://nats.education.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 28ஆம் தேதிக்குள் தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என திருநெல்வேலி கோட்ட நாகர்கோவில் மண்டல பொது மேலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்

தமிழ்நாடு பழங்குடியின நல வாரியம், நரிக்குறவர் நல வாரியம் மற்றும் புதிரை வண்ணார் நல வாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்கள் பதிவு செய்திடவும், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத மேற்கண்ட வாரிய உறுப்பினர்களுக்கு கட்டணமின்றி இணையவழி வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறுவதற்கு சிறப்பு முகாம்கள் வரும் 8ஆம் தேதி அன்று காலை 10 மணி முதல் 4 மணி வரை வேலிப்பிலாம் மோதிரமலை நூலையத்திலும், வரும் 16ஆம் தேதி அன்று காலை 10 மணி முதல் 4 மணி வரை வாழையத்துவையல் அரசு ஆதித்ராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியிலும் நடைபெறும். எனவே சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வசித்து வரும் வாரிய உறுப்பினர்கள் முகாமில் உரிய ஆவணங்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகை பெறுதலுக்கான வழிமுறைகள் பற்றிய அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர் மற்றும் அதற்கு மேலும் உள்ள தகுதியை பதிவு செய்து 5 ஆண்டுகள் முடிவடைந்து தொடர்ந்து புதுப்பித்தல் செய்து வரும் பதிவுதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது ஜூலை 1ஆம் தேதி 2026 முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரையிலான காலத்திற்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 30/6/2026 தேதியில் 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருத்தல் வேண்டும். 30/9/2026 அன்று உச்சவயது ஆதித்திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 45 வயதுக்குள்ளும் மற்ற அனைத்து பிரிவினர்களுக்கு 40 வயதுக்குள்ளும் முடிவடையாமல் இருக்க வேண்டும். உதவித்தொகை பெறுவதற்கு குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்கு மிகப்படையாமல் இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை பதிவு செய்து 2026 ஜூன் 30ஆம் தேதியில் ஒரு வருடம் முடிவிற்றிருந்தால் போதுமானது. மேலும் மாற்றுத்திறனாளி பதிவுதாரர்களுக்கு வயது வரம்பு மற்றும் வருமான உச்சவரம்பு ஏதுமில்லை. பொதுப்பிரிவு பதிவுதாரர்களை பொறுத்தவரை பள்ளியிறுதி வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மாதம் 1க்கு 200 ரூபாயும், பள்ளியிறுதி வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 300 ரூபாயும், +2 தேர்ச்சிக்கு 400 ரூபாயும், பட்டதாரிகளுக்கு 600 ரூபாயும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை பள்ளியிறுதி வகுப்பிற்கு கீழ் மற்றும் பள்ளியிறுதி வகுப்பு தேர்ச்சிக்கு மாதம் 1க்கு 600 ரூபாயும், +2 தேர்ச்சிக்கு 750 ரூபாயும், பட்டதாரிகளுக்கு 1000 ரூபாயும் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. இந்த உதவித்தொகையினை பெற மனுதாரர் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை தமிழகத்திலேயே முடித்து இங்கேயே 15 ஆண்டுகள் வசிப்பவராக இருக்க வேண்டும். அரசிடமிருந்து வேறு எந்த வகையிலும் எந்தவிதமான உதவித்தொகையும் பெறுபவராக இருத்தல் கூடாது. பொறியியல், மருத்துவம், காலணி மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற தொழில்பட்ட படிப்புகள் படித்த பதிவுதாரர்களுக்கும் வேலைவாய்ப்பற்றோர் நிவாரணம் பெற இயலாது. வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை வாங்கினால் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இருந்து தங்களது பரிந்துரை வாய்ப்பு பறிபோகுமோ என பதிவுதாரர்கள் அச்சப்பட தேவையில்லை. உதவித்தொகை வழங்கப்படும் காலத்திலும் பதிவுதாரர்களது கல்வித் தகுதி, வயது மற்றும் பதிவு மூப்புக்குட்பட்டு அறிவிக்கப்படும். காலியிடங்களுக்கு தொடர்ந்து அரசின் விதிமுறைப்படி பரிந்துரைக்கு பரிசீலிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 6:15. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.

0: தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம். கேட்பதற்கு முன்
1: Pontius Lee Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
4: செல்
6: 7305365016.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
9: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
10: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
9: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
10: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
11: நாகர்கோவில் ஹோலி கிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 August 8 அன்று காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
12: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
13: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
14: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
13: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
15: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
16: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
17: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிடலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
13: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
18: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டிஜிமார்ட்னா சொல்ல வேணும். டிஜிமார்ட்டில் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர், LED ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70% வரை தள்ளுபடி. மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு தள்ளுபடி. இசிஎம்ஐ மற்றும் அட்டகாசமான பரிசுகள். உங்கள் மனம் கவர்ந்த வீட்டு உபயோக பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்க நம்ம டிஜிமார்ட்டுக்கு வாங்க. இடம் ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட்டக்கலை.
19: என்னடி எங்க வரணும் அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா. ஆமா, செய்கூலி எவ்வளவு? ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
0: வா வா, சீக்கிரம் போகலாம்.
6: கமலா ஜுவல்லர் திங்கள் சந்தை.
5: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
15: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
7: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.

0: இசையில் முதலாவதாக
1: விழியாலே என தொடங்கும் காதல் மதி பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன். பாடலை பாடியோர் சுஜாதா மோகன், ஆர். கிருஷ்ணராஜ் ஆகியோர்.

0: அடுத்ததாக
1: காலமகள் என தொடங்கும் பாடலை பாடுபவர் சுஜாதா மோகன். பாடலை இயற்றியவர் கல்லை துரை. இசை டி கே ஜெயராமன்.

0: கேட்டீர்கள். இனி மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதத்தில் 29,88,000 கோடி ரூபாய் அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீதித்துறையின் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் நீதி கிடைக்கும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச உடல் உறுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இந்த விருதினை வழங்கினார். தமிழகத்தின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இந்த விருதினை பெற்றுக் கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வெள்ளை அறிக்கை வெளியிடுறதை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல வந்து கடந்த ஆட்சி நடைபெற்ற ஊழல்கள்

0: என்னென்னலாம் வந்து கோயில் சொத்துக்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருக்குது, கோயில் சொத்துக்கள் எப்படி எல்லாம் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை எல்லாத்தையும் நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில யாரெல்லாம் அதுல வந்து ஈடுபட்டிருக்காங்கன்றதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்றது வந்து முற்றிலும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துலதான் நாங்க அதை வச்சிருக்கிறோம். நிச்சயமாக அந்த ஊழலை ஒழிப்போம். இது வரைக்கும் இருந்த ஊழல்களை எல்லாம் நாங்க ஒழித்துட்டு, அதே போல கோயில் சொத்துக்களை வந்து முறைகேடாக யார் யாரெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க, முறைகேடாக என்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான தனித்தனி குழுக்கள் வந்து கூடிய சீக்கிரம் அமைப்புக்கு போறோம். ஒவ்வொரு கோயில்களுடைய சொத்துக்களை வந்து பாதுகாப்பதற்காகவும் அதில் நடந்த முறைகேடுகளை கண்டுபிடிக்கவும் குழுக்கள் அமைக்க போறோம். சோ தொடர்ந்து ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறோம். நிச்சயமாக அதோட அவுட்புட்ல நீங்க பார்க்கும்போது கோயில் சொத்துக்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும். இந்த ஊழல்கள் ஒழித்திருக்கும்.
1: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு இதுவரை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்று வினவியுள்ளார். கர்நாடகாவில் இது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுவை நிவாரண சிறப்பு தொகுப்பை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குறை கூறினார். தாவேக நிர்வாகிகளே பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் குறித்து அவதூறாக மிரட்டும் வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கியுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு ஜி கே இளந்தரையன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். எதிர்காலத்தில் இதுபோல் பேசப்போவதில்லை என்று தூத்துக்குடி நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் இந்த உத்தரவில் இடம்பெற்றுள்ளன. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை விடுவிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தலின்படி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து காரணமாக மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தும்பைப்பட்டி 4 வழிச்சாலை மேம்பாலம் பகுதியில் இன்று காலை சென்னையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்த மேம்பாலம் பகுதியில் முன்னே சென்ற இருசக்கர வாகனம் மீது எதிர்பாராத விதமாக கார் மோதியதில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் மறுபுறம் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த காரின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் ஒரு பெண் குழந்தை உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் இருவர் மீட்கப்பட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மேலூர் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டதுடன் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சியரும் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். அதிகாலை நடந்த விபத்தில் பெண் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார்.
3: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம் மற்றும் மேற்குத்தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி பத்மஜா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி விவகாரத்தில் மேலும் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
6: நடுக்கடலில் கப்பல் தான் விழும் என நினைத்துக் கொண்டிருந்தேன். உன்னை பார்த்த பிறகு நானும் கவிழ்ந்தேன். கடலில் அல்ல, காதலில். வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ் இசையில் ஜெமினி படத்தின் பாடல், பாடியது சாதனா சர்க்கம். பாடல் கேட்பதற்கு முன்,
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற உணர்வுக்கு பேரு தாங்க தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையோட வந்த பாடல்கள் எல்லாம் நீங்க கேட்டு மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது தீரை இசை.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1.

கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. இன்னிசை நேரம். இன்றைய இன்னிசை நேரத்தில் விஷ்ணுபிரியா பாடிய பாடல்களை கேட்கலாம்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்
2: கே சின்னதுரை என்கோ ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: நேர்கள் இதுவரை இனிசை நேரம் கேட்டீர்கள். இனி கேட்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சல்.
4: நிமிடம் ஆகாஷ்வாணி கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் முருகேசன் அவர்கள்.
5: கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்புத்துறை, தாட்கோ மாவட்ட தொழில் மையம், மகளிர் திட்டம் உள்ளிட்ட துறையின் சார்பில் முடிவற்ற வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் உள்ளிட்டவர்களை குறித்து துறை வாரியாக விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது. வங்கியின் மூலம் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் பெறப்படும் கடன் உதவிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனுக்குடன் பரிசீலனை செய்து அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடன் உதவிகளை விரைந்து வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பட்டா இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சின்னசலம் வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் பங்காரங் கிராமத்தில் வேளாண்மை துறையின் சார்பில் தேசிய எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் மதிப்பு சங்கிலி தொகுப்பு திட்டத்தின் கீழ் ஏக்கருக்கு ரூபாய் 7500 மானியத்தில் 60 கிலோ நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ள வயலினை நேரில் பார்வையிட்டு மின்னணு பயிர் கணக்கீடு பணியின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். மேலும் நமச்சியாயபுரம் கிராமத்தில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பயிரிடப்பட்டுள்ள மஞ்சள் வயல் மற்றும் கருவேப்பிலை வயலினை நேரில் பார்வையிட்டு மஞ்சள், கருவேப்பிலை போன்ற பயிர்களின் சாகுபடிகள் முறையில் மானிய விவரங்கள், சந்தைப்படுத்துதல் உள்ளிட்டவைகளை குறித்து கேட்டறிந்தார். மேலும் பயிர்களை உரிய முறையில் பராமரிக்கவும், முறையாக தண்ணீர் பாய்ச்சுவதை கண்காணிக்கவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நமச்சியாயபுரம் கிராமத்தில் விக்சித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டு பதிவேடுகள் குறித்து சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பிடாகம் ஊராட்சியில் விக்சித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் உத்தரவாத இயக்கம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 6.30 லட்சம் மதிப்பீட்டில்

0: அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் வட்டார நாற்று பண்ணையினையும் ரூபாய் 2.16 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் உளுந்தூர்பேட்டையில் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் மானிய நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் உளுந்தூர்பேட்டை புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டுமான பணிகளையும் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் ரூபாய் 16.85 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து குடிநீர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ரூபாய் 30.25 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் குடிநீர் குழாய் அமைத்தல் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல் பணிகளையும் ரூபாய் 6.95 கோடி மதிப்பீட்டில் பாதாள சக்கரை இணைப்பு அமைக்கும் பணியினையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் அடித்தள பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதையும் பாதாள சக்கரை இணைப்புகளையும் அதிகப்படுத்தவும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகளை விரைந்து முடித்திடவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. எனவே பணிகளை விரைவாகவும் தரவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா இவ்வாறு தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2027 ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக வீடுகள் பட்டியல் தயாரித்தல் மற்றும் வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் ஆகஸ்ட் 1 முதல் தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணி வரும் ஆகஸ்ட் 31 வரை மாவட்டம் முழுவதும் நடைபெற உள்ளது. பணிக்கான கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2119 ஆசிரியர்கள் கணக்கெடுப்பாளர்களாகவும் 356 ஆசிரியர்கள் மேற்பார்வையாளராகவும் நியமிக்கப்பட்டு களப்பணியில் ஈடுபட்டனர். கணக்கெடுப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று வீடுகள் குறித்து தயாரிக்கப்பட்டுள்ள 33 கேள்விகளை கேட்டு டிஜிட்டல் முறையில் தகவலை பதிவு செய்வார்கள். எனவே கணக்கெடுப்பிற்கு வரும் அலுவலர்களிடமிருந்து பொதுமக்கள் தங்கள் வீடுகள் பற்றிய சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்கி இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணிக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் முருகேசன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. டாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சேதோ பக்தியார் ஒலி வீச் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுக்களின்போது இந்தியாவின் பயிற்சி திட்டங்களின் மூலம் 3000-க்கும் மேற்பட்ட உஸ்பெகிஸ்தான் அதிகாரிகள் பயனடைந்திருப்பதாக தெரிவித்தார். 16000-க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் உஸ்பெகிஸ்தானில் உயர்கல்வி பயின்று வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இருசக்கர மின் வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் மட்டும் 330,000 இருசக்கர மின் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 66% அதிகமாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜீதன் ராம் மான்ஜி, சிறு குறு தொழில்துறையினருக்கான கடனுதவி வெகுவாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இதன் காரணமாக இந்த தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2014 சிறு குறு தொழில்துறையினருக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்பட்டதாகவும் தற்போது இது 38 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். சிறு குறு தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் திரு ஜீதன் ராம் மான்ஜி எடுத்துரைத்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தில்

0: நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதேபோல் மாநிலங்களவையில் சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்திலும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காததை சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வெள்ளத் தடுப்பு திட்டங்களுக்காக 2,536 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாக கூறினார். திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளுக்கு இருப்பதாகவும் தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவியை மட்டும்தான் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் மாஞ்சல்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு சத்யேந்திரபாய் பட்டேல் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் பீகாபாய் ரபாரியை விட 30,630 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். பீகார் மாநிலம் பான்கிபூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் பிஜேபி வேட்பாளர் திரு நிர்மல்குமார் சின்ஹாவை விட 19,000 கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மத்திய பிரதேசத்தின் தத்தியா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கியான் ஷியாம் சிங் தமக்கு அடுத்தபடியாக வந்த பிஜேபி வேட்பாளர் திரு அசுதோஷ் திவாரியை விட 6,016 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இன்று பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நரேந்திர சுவாமி, சிவராஜ் தங்தாகி உட்பட 19 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ரயில்வே கடந்த மாதம் 14 கோடியே 10 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில்வே மூலம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகம் கடந்த மாதம் 20% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள சாலைகளில் பாதசாரிகளுக்கான பகுதி வரையறுக்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அலோக் ஆராதே அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வருடந்தோறும் 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம் வரும் 7ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி சவிதா அறிவித்துள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக ஜவுளித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். தேசிய கைத்தறி தினமான வரும் 7ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், தகுதியுள்ளவர்கள் நாளை மறுநாள் மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பஞ்சாபில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை 15 நாட்களுக்குள் விடுவிக்க வேண்டும் என்று அம்மாநில அரசுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த பொறுப்பு தலைமை நீதிபதி அஸ்வினி குமார் மிஸ்ரா, நீதிபதி ரோஹித் கபூர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. நிதிச்சுமையை காரணம் காட்டி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை வழங்காமல் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் தலைமையில் இன்று உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதற்கட்டமாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக அந்த கூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை அதிகரிக்க வகை செய்யும் வழிகாட்டு

நெறிமுறைகளை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை 5 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுக்களும் நடைபெறவில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. ஈரானுடன் மத்தியஸ்தர்கள் வாயிலாக பேச்சுக்கள் நடைபெறுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ஈரான் இதனை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ரோல்பா மாவட்டத்தில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் 4.4 பதிவானது. இதன் காரணமாக பியூட்டான் மாவட்டத்தின் சில பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் டி பாலாஜி சேராலே தங்கப்பதக்கத்தையும் ருத்ரகுமார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் காதா கட்டாக்கே வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற சத்தீஸ்கரை சேர்ந்த ஞானேஸ்வரி யாதவிற்கு அம்மாநில அரசு 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்ததோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பதவி உயர்வையும் வழங்கியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் வெற்றி பெற்றார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான 20 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சத்யேந்திர மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டிகள் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: கண்களுக்கு ஓய்வளித்து செவிகளுக்கு விருந்து கொடுத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
6: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வானிலை சார்ந்த வேளாண் அறிவிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸாகவும் லேசான மேகமூட்டுடன் காணப்படும். வேளாண் அறிவுரை. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தோட்டக்கலை பயிர் மரங்கள், தென்னை, ஜாதிக்காய், மிளகு மற்றும் லவங்கப்பட்டை ஆகிய மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். கிராம்பு மற்றும் இலவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. ரப்பர் மரத்தின் பால்வெட்டும் பருவத்தில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால்வெட்டலாம். தேங்காய் தொண்டுகளை குளிந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்டப்பாத்திகளிலோ அல்லது இரு தென்னை வரிசைகளுக்கு இடையிலோ புதைத்து மழை நீரை சேமிக்கலாம். தோட்டக்கலை பயிர்களான இளம் ரப்பர், பழமரங்கள் மற்றும் வாழை

மரங்களுக்கு கம்புகளால் முட்டுக் கொடுப்பதோடு நீர் தேங்காமல் நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். மழை இருக்கும் பட்சத்தில் வேர்விட்ட மிளகு குச்சிகளை நடவு செய்யலாம். மழை வரும் வாய்ப்புள்ளதால் நெல்லில் தண்டு துளைப்பான் தாக்கக்கூடும். இதை தவிர்க்க குளோரோபைரிஃபாஸ் 20% மருந்தை ஹெக்டருக்கு 1.25 லிட்டர் வீதம் தெளிக்கவும். இந்த தகவலை பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வைத்து இம்மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று முற்பகல் 10:30 மணிக்கு மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை அருகில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு என்ற தலைப்பில் இம்மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று ஒரு நாள் கட்டண பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. கட்டண தொகையாக 590 ரூபாய் செலுத்தி பயிற்சியில் பங்கு பெறலாம். இப்பயிற்சியில் அறிவியல் ரீதியான நாட்டுக்கோழி வளர்ப்பில் பராமரிப்பு முறைகளான இனங்களை தேர்வு செய்தல், பண்ணை அமைப்பு, தீவன பராமரிப்பு, கோழி இனங்களை தாக்கும் நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், விற்பனை உத்திகள் ஆகிய தலைப்புகள் குறித்து பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் நாகர்கோவில் பறக்கை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய தொலைபேசி எண் 0462 286 843 மூலம் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பதிவு செய்து கொண்டவர்கள் நேரடியாக 21ஆம் தேதி காலை 10:30 மணிக்குள் வந்து பயிற்சியில் பங்கு கொள்ளுமாறு மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி

0: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி வள்ளல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி வள்ளல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பல பயிர் சாகுபடி நேர்முகம். பங்கேற்பவர் 100 வயல் வி மாயா அவர்கள். அமுது சுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். மண் பரிசோதனையின் முக்கியத்துவம். திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும்.
1: நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நாம் செய்யும் தொழிலில் 1000 தடைக்கற்கள் வந்துவிடும். நம்மை சாதிக்க விடாமல் இருக்க தடைக்கற்களை வாழ்க்கையின் படிக்கற்களாக மாற்ற முயல்வோம். உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இனி பல பயிர் சாகுபடி நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்பவர் 100 வயல் வி மாயா அவர்கள்.
3: வணக்கம்மா.
4: வணக்கம்.
3: சொல்லுங்கம்மா, முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: என் பேர் வந்து மாயா.
3: நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க?
4: 100 வயல்.
3: இந்த இடம் பார்க்க ஃபுல்லாவுமே சுத்தி சுத்தி ஃபுல்லா பசுமையா இருக்கு. நீங்க இதுல எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க?
4: இந்த கைவசம் ஒரு 3 நகத்து உண்டு.
3: இதுல நீங்க என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: குருமுளம் உண்டு, வாழை உண்டு, தெங்குண்டு, ஜாதி உண்டு, கிராம்புண்டு, நல்ல மிளகு கிருஷி உண்டு, மரச்சினி கிருஷி உண்டு, கப்ப வச்சிட்டுண்டு, சேம்புண்டு, சிறுபக கிழங்கு ஆதாயங்கள் நிறைய உண்டு, காய்ச்சல், சிறுகிழங்கு, சேம்பு, சேனா.
3: இப்போ நீங்க சொன்னீங்க நாங்க வந்து நல்ல மிளகு, ஜாதிக்காய், கிராம்பு, அப்புறம் வந்து சேம்பு கிழங்கு இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. மரிச்சினியும் கூட நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் எப்படி விவசாயம் பண்றீங்க? நீங்க தான் விவசாயம் பண்றீங்களா, இல்லன்னா வேற யாராவது உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது இருக்காங்களா?
4: எந்த கூட நான் மாத்திரமே உள்ளு, எந்த ஹர்த்தாவும் இல்ல. நான் சொந்தமாயிட்டு கிருஷி செய்து எடுக்கிறதான, வேற யாரும் இல்ல. அதிண்ட பாகத்திலே ஞான் செய்து

0: എടുത്ത് അതിന്റെ ആദായം എടുത്ത് ഞാൻ കൈകാര്യം ചെയ്യുന്നതാണ്. വേറെ ഇതിനകത്ത് കൈകാര്യം ചെയ്യാൻ പറഞ്ഞില്ല. പറമ്പിൽ പണി ചെയ്യുന്നതെല്ലാം ഞാൻ ഏറെക്കുറെയൊക്കെ സ്വന്തമായിട്ട് ചെയ്യും. പറ്റാത്ത പണി വന്നു കഴിഞ്ഞാൽ ആരെങ്കിലും രണ്ടുപേരെ നിർത്തി ചെയ്യിക്കും.
1: அதாவது நீங்க சொன்னீங்க, நான் வந்து நானே சொந்தமாட்டு விவசாயம் பண்றேன், யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் பண்றேன்னு சொன்னீங்க. மத்தபடி தேவைப்பட்டா மட்டும்தான் நான் வந்து ஆள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. சரி, இந்த விவசாயங்கள்லாம் எப்ப பண்றீங்க? காலையில ஃபுல்லாவே இறங்கி எத்தனை மணிக்கு எழும்பி இந்த மாதிரி விவசாயத்தை பாக்குறீங்க? அது எப்படி வந்து இந்த விவசாயம் உங்களுக்கு வந்து கை கொடுக்குது, அதை பத்தி சொல்லுங்க.
0: 5 மணியாகும் பழிக்கும், எழுச்சி அடுக்கல ஜோலி செய்து தீர்க்கும். செய்து தீர்த்துட்டு பாக்கியுள்ள பணிகள் எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு விளையிலிறங்கும். மம்மாட்டி ஆக்காத்தி இதெல்லாம் கொண்டு ஞான் விளையிலிறங்கும். விளையிலிறங்கி ஒரு 2-2.5 மணி வரை ഈ കൃഷി എല്ലാം മൊത്തത്തില് ചെയ്യും. അത് പരുവം നോക്കിയാണ് ചെയ്യുന്നത്. ഇപ്പൊ ഒരുമിച്ചല്ല. ഈ കാലാവസ്ഥയില് നടുധാന്യങ്ങള് വാഴ ഉണ്ടെങ്കിൽ വാഴ നടും, കുരുമുളക് വെള്ളി വെട്ടിയിടും, ജാതി തൈ ഉണ്ടെങ്കിൽ അതിനെ വെട്ടിവെക്കും, ഗ്രാമ്പ് വെട്ടിവെക്കും. ഇങ്ങനെയുള്ള പല പണികളും ഞാൻ മാത്രം തന്നെ എടുക്കുന്നത്, വേറെ ആരും എടുക്കുന്നില്ല. എന്റെ കൃഷി തന്നെ.
1: இப்போ நீங்க சொன்னீங்க எந்தெந்த சீசனுக்கு எந்தெந்த பருவத்துல என்ன செடி வைக்கணுமோ, அதாவது வாழை மரம் ஆகட்டும், ஜாதிக்காய் ஆகட்டும், கிராம்பு, இந்த மாதிரி எது எது வைக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் சீசனுக்கு ஏத்த மாதிரி பருவம் பண்ணி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப இந்த சீசன்ல நீங்க என்னென்ன பருவம் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: ஈ சீசன்ல நான் செய்துட்டுள்ளது ஜாதி குழிச்சு வச்சிட்டு, முளவு வள்ளி மரத்தில் வெட்டிட்டு, வாழைக்கு தடம் பிடிச்சு வச்சிட்டு, மண்ணணச்சு இட்டிட்டு, പിന്നെ വാഴ ഇട കിളയ്ക്കും. നമ്മൾ കടയിൽ നിന്ന് ഓരം വാങ്ങിക്കൂല. ചാമ്പൽ, വിറവേരിക്കുന്ന ചാമ്പലെടുത്ത് ഇതിന്റെ മൂട്ടുകളിൽ ഇട്ട് കൊടുക്കും. ചേന, കാച്ചില്, ചേമ്പ് ഇങ്ങനെയുള്ളതിനൊക്കെ ഇപ്പോഴും മണ്ണ് അണച്ചിട്ട് കൊടുക്കും. അപ്പൊ ഇതിൽ കിഴങ്ങ് ഇറങ്ങി തീറ്റിയെടുക്കും.
1: நீங்க சொன்னீங்க நான் வந்து வெளியில இருந்து எந்த உரங்களுமே வாங்கி போட மாட்டேன், எல்லாமே நான் வந்து இயற்கை உரம், வீட்டுல இருக்கக்கூடிய இந்த சாம்பல் எல்லாமே அந்த மூட்டுல போட்டு அதுல மூலமா கிடைக்கக்கூடிய இந்த விவசாயம் தான் நாங்க பண்றோம்னு சொன்னீங்க. நீங்க மட்டும்தான் அப்படி பண்றீங்களா? உங்க ஏரியாவில எல்லாருமே வேதி உரங்கள் போடாம எல்லாமே இயற்கை முறையில தான் விவசாயம் பண்றாங்களா? எப்படி?
0: ரப்பர்னாக்க வெளியும் நம்ம வளம் எடுத்துட்டு கொடுக்கும். ஜாதிக்கு நம்ம ஈ தெங்க மட்ட, கவுண்ட மட்ட இதெல்லாம் வாரி மூட்டில அடுக்கிட்டு கொடுக்கும். அடுக்கிட்டு அது ஒரு உரவாயிட்டு அது தவசங்களை எல்லாமே அது அழுவி அது ஒரு உரவாயிட்டு அதுல எடுக்கும். ஈ ஜாதி மரம், கிராம்பின், ഇങ്ങനെ ഉള്ളതിനൊക്കെ. റബ്ബറിന് മാത്രം വെളിയിൽ നിന്ന് നമ്മൾ വളം ചെയ്യും.
1: റബ്ബർ മിക്സിന് ഒന്ന് ഇരിക്കുക, അതോ വാങ്ങി പോടുവീങ്കളോ? റബ്ബർക്ക്,
0: റബ്ബറിന് വളം വാങ്ങിച്ച് മൂട്ടില് തടം ഇട്ടിട്ടുണ്ട്. ഈ തടത്തിൽ വാരി ചുറ്റും കറക്കിയിട്ടുള്ളു. ആ വളം റബ്ബറുകൾ പാൽ വെട്ടുന്ന സീസണിൽ പാൽ വെട്ടിയെടുക്കും.
1: ഇപ്പൊ നിങ്ങൾ ചൊന്നീങ്ക റബ്ബർക്ക് മറ്റും നാ വെളിയിലിരുന്ന് മിക്സ്ചർ വാങ്ങി പോടുവോ, മറ്റപടി എല്ലാമേ നാ വന്ന് ഇതില കിടക്കൂടിയ ഇയർക്കെ ഉറങ്ങൾ, നമ്മ എരിക്കൂടിയ ചാമ്പല്, അപ്പുറം വന്ന് തെന്നൈ മരത്തില വരക്കൂടിയ മട്ട, ഇത് എല്ലാത്തെയുമേ നാ വന്ന് മണ്ണുക്കടിയില അത് മൂടി വെച്ച് അതേ ഉറമാട്ട ആക്കിരുവോ അപ്പൊ ചൊന്നീങ്ക. വാളിന എന്നെ വാള വെച്ചിരിക്കീങ്ക?
0: ശേളി വാഴ നട്ട്, കപ്പ വാഴയുണ്ട്, ഏത്തം വാഴയുണ്ട്, വെള്ളപ്പാളയും കൊടനുണ്ട്.
1: വെള്ളപ്പാളയം കൊടൻ?
0: വെള്ളപ്പാളയം കൊടനുണ്ട്. ആ വാഴയൊക്കെ ഉള്ള കൃഷി അതിനും ഈ നട്ടിട്ട് അതിന്റെ കന്നെടുത്ത് നട്ട് കുഴിച്ചിട്ടിട്ട് അതിന്റെ മൂട്ടില് കുഴ ഇങ്ങനെയുള്ള ഉരങ്ങളൊക്കെ വച്ച് മണ്ണണച്ചിട്ട് കൊടുക്കും. അതില് കൊലവിഴും വെട്ടി മുറിച്ച് കടയിൽ കൊണ്ടുപോയി വയ്ക്കും.
1: ഇപ്പോ നിങ്ങൾ ചൊന്നെങ്കിൽ എല്ലാമേ ഇയർക്കെ മുറയിൽ തന്നെ നാങ്ക വ്യവസായം പണ്ടോ, വെളിയിലിരുന്ന് ഉറങ്ങളെ വാങ്ങുന്നതല്ലേന്ന്. അപ്പോ അത് കൊലകൾ എല്ലാം നല്ല പെരിയ സൈസായിട്ട് ഉങ്ങൾക്ക് വരുമോ? എപ്പിടി?
0: അത് നമ്മൾ പരുവം നോക്കി കൊലയില് ഒര ഈ കാട്ടുകൊഴ അതിന്റെ പരുവത്തിന് വെട്ടുകൊത്തിക്ക് അറഞ്ഞ് ചുറ്റുവിട്ടിട്ട് മണ്ണണച്ചിട്ട് കൊടുത്ത പരുവം നോക്കി വച്ചു കഴിഞ്ഞ അതിന് സൈസായ കൊല വീഴും.
1: അതായത് പരുവംക്ക് ഏത്ത മാതിരി, അതായത് ഒരു വാഴയ്ക്ക് വന്ന് ഇപ്പൊ 3 തടവ പരുവം കൊടുക്കണംനാ അത് 3 തടവ അല്ല 5 തടവ அந்த மூட்டல வந்து இந்த காட்டுல இருக்கக்கூடிய இந்த கொலைகளை எல்லாம் வெட்டி நாங்க உரமா ஆக்குறோம், அதன் மூலமா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்போ ஒரு கொலையை நீங்க வெட்டி நீங்க கடைக்கு கொண்டு விற்பனையை கொடுத்து அந்த கொலை வந்து எவ்வளவு வெயிட் இருக்கும்?
0: கொலை வந்துட்டு வெயிட் பல சைஸிலும் வெயிட் இருக்கும். சிறிய சைஸ் கொலைக்கு அதனுசரிச்சுள்ள வெயிட், வலிய கொலைக்கு அதனுசரிச்சுள்ள வெயிட். என்னிருந்தாலும் ஒரு 40 கிலோ, 45 கிலோ, 30 கிலோ, 28 கிலோ, 29 கிலோ
1: இப்படி எல்லாம் இருக்கும் வெயிட். சின்ன கொலையில இருந்து பெரிய கொலை வரைக்கும் இருக்கும். இப்ப மேக்சிமம் எவ்வளவு பெரிய கொலைகளை நீங்க எடுத்திருக்கீங்க வாழை கிருஷி பண்ணி?
0: வாழை கிருஷி பண்ணி நான் எடுத்துட்டு 48 கிலோ கொலை வேற ஞா முறிச்சிட்டு முறிச்சு கடையில கொண்டு போய் தூக்கி அன்னிருந்த விலைக்கு கொடுத்துட்டு.
1: இப்போ வாழையை பொறுத்த அளவுல நம்மளுக்கு வந்து அந்த டைம்ல என்ன விலை இருக்கும் அந்த விலைதான் கிடைக்குமா, இல்லனா எப்பவுமே ஒரே விளையாட்டு நீங்க கொடுப்பீங்களா, எப்படி?
0: இல்ல, பின்ன ஒரே விலை நிக்கல. ஈ சீசனில் விலை குறவான வாழைக்கு. ஈ சீசனில் விலை குறவுன்னு பறையும் மழ, കാറ്റ്, കാറ്റത്ത് ഒടിഞ്ഞു ഇറങ്ങി വീഴും, അങ്ങനെ നമ്മൾ കൊണ്ടുപോയിരുന്നാലും വില നമുക്ക് കിട്ടൂല. സീസണിൽ വില എന്ന് പറയുമ്പോൾ വേനൽ സീസണിൽ നമുക്ക് കൊലയ്ക്ക് നല്ല മാർക്ക് കിട്ടും. അങ്ങനെയാണ് ഈ കൊല കൃഷി.

0: நம்மளை விட்டு நம்மள உனக்கு கடையில் கொண்டு கொடுக்கும். ஜாதி பத்திரிக்கை 2000 ரூபா கிலோ விலையுண்டு. அதுன்ற காயினை பொட்டிச்சு பருவெடுத்து கொண்டு கொடுத்தா அதன் 500 ரூபா விலையுண்டு. கிராம்பு அது சீசனில் வேனல் சீசனிலான அதன் விளவெடுக்கிறது. அது வந்துட்டு பூ அடுத்து எடுத்து ஒடிச்சு வேல திட்டு உணக்கி கடையில் கொண்டு கொடுக்கும். அது 700 ரூபா 800 ரூபா கிலோ விலையுண்டு. குருமுளக் வந்துட்டு பச்சைக்கு வந்துட்டு 200 ரூபா ஒரு கிலோ, 200 ரூபா 150 ரூபா 170 ரூபா அன்னிருக்கணும். ஆ சமயத்துள்ள விலையാണ് നമുക്ക് കിട്ടുന്നത്. ഉണക്കി എടുത്തു കൊണ്ട് വെച്ച് കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ അതിന് 600 രൂപ 650 രൂപ 500 രൂപ 570 രൂപ ഇങ്ങനെ വീഴും അതിന്റെ വില. ക്രാമ്പിന്റെ കണക്ക് ഇങ്ങനെ തന്നെ.
1: ഇപ്പോ നിങ്ങൾ சொன்னீங்க நல்ல മുളക് ജാതിക്കായ് குறுமிளக இது எல்லாமே வந்து நம்ம பச்சைக்கு ஒரு ரேட்டு, அது வந்து உணக்கி கொடுத்தா ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஜாதி பத்திரியும் நம்ம வந்து அந்த காய்க்கு தனியா ரேட்டு, உள்ள இருக்கக்கூடிய அந்த பூவுக்கு தனியா ரேட்டுன்னு சொன்னீங்க. அந்த ஜாதிக்காயை பொறுத்த அளவுல நம்மளுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த கிராம்பு பொறுத்த அளவுல நீங்க வந்து அது கொஞ்சம் கூம்பு சைஸ்ல இருக்கும், எப்படி அதை பறிக்கிறீங்க? ஆள் வச்சு பறிக்கிறீங்களா, நீங்களே பறிக்கிறீங்களா, எப்படி பறிக்கிறீங்க?
0: வெள்ளிய மரத்திலானங்கி ஆள் வச்சு பறிக்கும், சிறிய மரத்திலானங்கி ஏணி சாரி தோட்டையிட்டு மடக்கி பறிச்சு சஞ்சி கட்டிட்டு சஞ்சிக்கேத்திட்டு மூட்டில இறக்கும். இறக்கி அதன மூட்டில இறக்கிட்டு அதனை கொத்துடி அதனை வேலைத்திட்டு உணக்கி கடையில் கொடுக்கும். அது 600 ரூபா சில சீசனிலக்காணி 90 ரூபா வரை விலையுண்டு.
1: கிராம்புக்கு விலை உண்டு,
0: கிராமின் விலையுண்டு. இங்கே அதுண்ட கிருஷி.
1: இப்போ நீங்க சொன்னீங்க இந்த கிராம்பு வந்து நான் வந்து உணக்கி அதை வந்து நாங்களாவே பறிப்போம், அது கொஞ்சம் உயரத்துல இருந்தா யாராவது ஆள் வச்சு பறிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கும் உணக்கி கொடுக்கறத பொறுத்து அது வந்து 700 ரூபால இருந்து 900 ரூபா வரைக்கும் ரேட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ குறுமிளகு வந்து நீங்க எந்த இந்த செடியில நீங்க படத்தி விட்டுருக்கீங்க, எந்த மரத்துல படத்தி விட்டுருக்கீங்க?
0: நல்ல மிளகு வந்துட்டு மரத்திலான படுத்திட்டுள்ள ஏது மரத்திலும் காவு தொட்டு தெங்கில் மலையிலுள்ள மரத்தில் ஏது மரத்திலும் குருமுளகு கேர், குருமுளகு வள்ளி வெட்டிட்டுனா கேரும் மூட்டில் போரில்ல. அதனே நம்ம ஒரு முக்கா பருவம் வரை நம்ம வள்ளி பிடிச்சு கட்டி அதன மரத்தில் கேட்டி விடணும். அது 3வது வருஷம் காய்க்கும்.
1: அதாவது நல்ல மிளகு பொறுத்தளவுல நீங்க வச்சிருக்கிறது வந்து ரொம்ப வருஷம் உள்ளதா, இல்லனா இப்ப புதுசா நீங்க நட்டிருக்கீங்களா, எப்படி அந்த கொடியா?
0: கொடியா, கொடி இப்ப புதுசா வச்சது கொண்டும் வருஷங்கள் கொண்டு நிக்கிற குருமுளகும் உண்டு. பின்ன காலாவஸ்தா சில குருமுளகுன சில மண்ணும் ஆயிட்டு காலாவஸ்ഥ കുറയുമ്പോഴേ അത് ഒരു 5-6 വർഷം കഴിയുമ്പോഴേ അതും കരിഞ്ഞു പോവുകയാണ്. അതിന് കേട് വന്ന് വീഴുന്ന അതും കരിഞ്ഞു പോവാം. വീണ്ടും നമ്മൾ അതില് വള്ളി വെട്ടിയിട്ട് അതിനെ പൊടിപ്പിച്ചെടുക്കും, എടുത്ത് അതിന്റെ ആദായം എടുത്തോണ്ടിരിക്കുകയാണ്.
1: നല്ല മുളക് പുറത്തളവില് സാധാരണ നല്ല മണ്ണാ ഇരുന്ന് നിങ്ങൾ ഒരു ചെടി നട്ട് വെച്ചിങ്ങനെ അത് വള്ളി വന്ന് എവ്വളവ് നാൾ വരയ്ക്കും നമ്മൾക്ക് ബലം തരും, എത്ര വർഷം വരയ്ക്കും നിക്കും അത് ചെടി?
0: അത് നിക്കാത് പിന്നെ വർഷങ്ങളെന്ന് പറയുമ്പോ ഒരു തലമുറ വരെ നിക്കും. ചില വള്ളികള്
1: 30 വർഷം വരെ നിക്കും.
0: നിക്കും ഒരു തലമുറ വരെ ഈ വള്ളി ചില ഇടങ്ങളിൽ നിൽക്കും. അല്ലാത്തത് ഒരു 8, 9, 10, 12 വർഷമൊക്കെ ആവുമ്പോഴ് വീണ്ടും വേറെ വള്ളി നമ്മൾ വെട്ടിയിടണം. അത് നശിച്ചോണ്ടിരിക്കും. മരം കുഴപ്പമില്ല, മരം നമ്മൾ നട്ട് പൊടിപ്പിക്കുന്ന മരത്തിലും നമ്മൾ വെട്ടിയിടും. കാട്ടുമരത്തിലും വച്ചിരിക്കും കൊടി. പിന്നെ തെങ്ങില് കൗലി ഇങ്ങനെയുള്ള മരത്തിലും നമ്മൾ കയറ്റിയിടും കൊടി. വള്ളി വെട്ടി കയറ്റി വിടും. അതിനെ നമ്മൾ പരിപാലിച്ച് മരത്തിൽ കയറ്റുന്നത് വരെ ഇത്തിരി കഷ്ടം തന്നെ.
1: അപ്പുറം ரொம்ப உயரமாட்ட அதை படத்தி விட்டீங்கன்னா அது எப்படி வந்து காய் பறிப்பீங்க? ஏணி வச்சு பறிப்பீங்களா?
0: 11 வழுதையாணி 9 வழுதையாணி 5 தையாணி இங்கே நம்ம வனத்தில் சென்று முள கொண்டு வந்து பூட்டி ஆ சீசனில் பூட்டி சாரி வச்சு பறி பறிச்சிட்டு ஆ சீசன் கழியுமா ஏணியினக்க பறக்கி ஒதுக்கி அங்கிட்டு பிற்றைய வருஷத்தில் நஷ்டப்பட்டு போய் கழிஞ்சா வீண்டும் நம்ம ஏணி வெட்டி அதேபோல பூட்டி ஆரெங்கிலும் வச்சு பூட்டி எடுக்கும். 11 வழுதையாணியில் வேற அது கழிஞ்சு அதிண்ட மகளில் கிடக்கணுங்கி நடுக்கு வந்துட்டு கோணி வச்சு கெட்டி வேறுட்டுக்காரு பாருங்க.
1: அதாவது நீங்க சொன்னீங்க நாங்களாவே காட்டுல போய் மரம் எடுத்து அந்த மரத்துல இருந்து ஏணி செய்து அது வந்து 5, 7, 11 அப்படின்லாம் நீங்க வந்து கணக்கு சொல்றீங்க. இந்த மாதிரி அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து கொஞ்சம் ஹைட்டு வந்து குறவா இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி பறிக்கிறீங்க, ஹைட்டு கொஞ்சம் கூடுதலா இருந்ததுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஏறி பறிப்பீங்க. இப்போ நீங்க கிழங்கு வகைகள் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, கூவ கிழங்கு, காட்சி கிழங்கு, அப்புறம் வந்து சேம்பு கிழங்கு, சேன கிழங்கு இதெல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. இந்த கிழங்கு எத்தனை வருட கால பயிர், அது எத்தனை வருஷத்துல அதை எடுப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
0: வருஷகாலம் இல்ல, நம்ம நட்டு கழிஞ்சா இப்ப வேனல் அத்தியத்த மழைக்கு இதனை நட்டு கழிஞ்சா 6 மாசத்தை விளவான, 6 மாசம் ஆகும்போது நமக்கு அது அதினை எடுத்து கழிக்கிறது கழிக்காம் பாக்கியுள்ளது கடையில் கொடுக்க. அங்கேயான அதிந்த குவக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சிறுகிழங்கு, காய்ச்சல் இங்கனுள்ள கிருஷி இது இடவிள கிருஷியான. அதில் 6 மாசத்தை மூப்பே உள்ளு.
1: இப்போ நீங்க சொன்னீங்க இந்த காய்ச்சி கிழங்கு, கூவக்கிழங்கு, இந்த சிறுகிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாம் நாங்க வந்து 6 மாசத்துலதான் பருவம் பண்ணி எடுக்கும். 6 மாசத்துல அது விளைஞ்சிரும், தேவைக்கு போக நாங்க மீதிய வெளியில விலைக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இதுக்கு என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கறீங்க?
0: இதுன்னு உரங்கள் நம்ம கடையில வருவாங்க. இது

0: നമ്മൾ വെറും അടുപ്പിലാണ് കൂടുതലും വയ്ക്കുന്നത്. ഗ്യാസ് ഒരു കുറ്റി ഗ്യാസ് എടുക്കാതെ ചൂടുവെള്ളമോ എന്തെങ്കിലും പെട്ടെന്നുള്ള അത്യാവശ്യത്തിന് നമ്മൾ എടുക്കും. പിന്നെ ചെറിയ ചെറിയ കറികളൊക്കെ വച്ചെടുക്കും ഗ്യാസിൽ. ബാക്കി ഏറെക്കുറയും നമ്മൾ വെറും അടുപ്പിൽ തന്നെ വയ്ക്കും, വച്ച് വേവിച്ചെടുക്കുന്നത്. അങ്ങനെ വരുമ്പോഴും നമുക്ക് ചാമ്പലുണ്ടാവും. സീറ്റ് ഉറവ് സീറ്റ് നമുക്ക് സീറ്റ് പുക ഇട്ട് പുകയിടുമ്പോഴും അതിൽ കിട്ടുന്ന ചാമ്പലൊക്കെ വാരി തെങ്ങിന്റെ മൂട്ടിൽ, കാവിന്റെ മൂട്ടിൽ, മുളകിന്റെ മൂട്ടിൽ ഇങ്ങനെ അങ്ങ് വാരിയിട്ട് വരുമ്പിടിപ്പിക്കും.
1: ഇപ്പോ നിങ്ങൾ റബ്ബർ വെച്ചിരിക്കീങ്ക? റബ്ബർ എത്ര ഏക്കറിൽ വെച്ചിരിക്കീങ്ക?
0: ഒരു ഏക്കറിനകത്തുണ്ട്. 200-250 മൂട റബ്ബറുണ്ട്. ഇതിന്റെ ഇടയിൽ കുറച്ചൊക്കെ ഉണങ്ങിപ്പോയി. ഇതിന്റെ ഇടയിൽ ഉള്ളത് ഒരു 260 മൂടിനകത്തൊക്കെ തന്നെ ഉണ്ട്. അത് ഇപ്പോഴും പിന്നെ ഈ മഴ സീസൺ ആയതുകൊണ്ട് വെട്ടാനും എടുക്കാനൊന്നും പറ്റൂല.
1: ഇത്
0: മഴ തോന്നതിന് ശേഷം തന്നെ, 2 ദിവസത്തെ വെറിയൊക്കെ കണ്ടതിന് ശേഷം തന്നെ വെട്ടി അതിന്റെ വിളവ് എടുക്കും.
1: ഇപ്പൊ ഇത് വന്ന് ചിന്ന തയ്യാനിക്കാ അല്ലെങ്കിൽ നല്ല വളർന്ന തയ്യാനിക്കാ പാൽ വെട്ടക്കൂടിയ പർവ്വത്തിൽ നിക്കാ എപ്പിടി?
0: ചിന്ന തയ്യല്ല, വെട്ട് തുടങ്ങിയിട്ട് തന്നെ 7-8 വർഷമായി. 7-8 വർഷമായ റബ്ബറാണ് നമ്മുടെ വിളക്കകത്ത് പെടിയിരിക്കുന്നത്, നിക്കുന്നത്. അതിനെ തന്നെ നമ്മൾ വെട്ടിയെടുക്കുന്നത്, വേറെ ഇല്ല.
1: ഇപ്പൊ നിങ്ങൾ ചൊന്നിങ്ക റബ്ബർ നാങ്ക വെച്ചിരിക്കും അപ്പടിന്ന് ചൊന്നിങ്ക, റബ്ബർക്ക് ഊട് പേരായിട്ട് ഏതാ വെച്ചിരിക്കീങ്களா? അതുക്ക് ഊട് പേര് അത് കിളങ്ക് ഇന്ന മതി എല്ലാം വെച്ചിരിക്കീങ്களா? ഇല്ലാ അത് തനിയാതാ വെച്ചിരിക്കീങ്களா?
0: അത് തനിയെ വെച്ചിരിക്കുന്നത്. അതില് ഇങ്ങനെയുള്ള ആദായങ്ങളൊന്നുമില്ല, മറ്റുള്ള ആദായങ്ങളല്ല, വേറെ വെച്ചിട്ടുണ്ട്. റബ്ബർ തനിയാണ്, അതിന്റെ ഇടയിൽ ഒന്നുമില്ല.
1: ശരിമ, ഇന്നക്ക് ഈ നമ്മ എന്ത ഇടം വന്നിരിക്കോന്ന് ചൊന്നാ, 100-ാം വയൽ, അതായത് 6 കാണി 10 കാണി ഇന്ത ഏരിയ ഒട്ടി വരക്കൂടിയ ഇന്ത, അതായത് കാണി ഇന മക്കൾ വന്ന് വസിക്കൂടിയ അത് ഏരിയാലതാ നമ്മ നിക്കോ. അത് ഇടം ഫുള്ളാവുമേ പാത്തമ്നാ നമ്മൾക്ക് പച്ച പശയിലിന് അത് കേരളാവിനുടേ ബാർഡറിൽ ഇരിക്കുന്നതിനാല ഇന്ത ഇടങ്ങൾ വന്ന് അവളോ ദൂരം ഒരു ചെളിപ്പാണ് ഇടമാ ഇരിക്കും. നാങ്ക വരുമ്പോൾ കൂടെ ഇങ്ങ വന്ന് നല്ല മഴയാതാ ഇരുന്ന് മഴയോടിതാ നാങ്ക ഇവങ്ങിട്ട് വന്ന് ഉങ്ങളുടെ അനുഭവങ്ങളെ വ്യവസായ അനുഭവങ്ങളെ കേട്ടിട്ടിരിക്കോം. ഉണ്മേലേ ഉങ്ങളുടെ അനുഭവത്തെ കുമരി പെൺമിൽ നിറയെ പേര് കേട്ടിരിപ്പാങ്ക. കണ്ടിപ്പാ അത് ഭയനുള്ള വകയിൽ അമയോ അപ്പിങ്ങ നമ്പിക്കയോട് ഇന്നിക്ക് ഉങ്ങിട്ട് എന്ത് വിടയെ പറ്റി കൊള്ളുകയും. രൊമ്പ നന്ദി.
0: നന്ദി, വണക്കം.
2: ഇതുവരെ പലപ്പയർ സാഹുപടി നേർമുഖം കേട്ടീർക്കൾ. പങ്കേറ്റവർ 100-ാം വയൽ വി മായ അവർ. ഉടൻ ഉരയാടിയവർ രതി അരുൺകുമാർ.
3: അമുത സുരഭി.
2: ഇനി അടൽ ഓയ്വൂതിയ തിട്ടം ഉരയാടൽ കേൾക്കാം.
1: ஏ தம்பி, நேத்துக்கு மத்தியானம் உன்ன ராமசாமி அண்ணன கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டுங்க ரிட்டர்ன் வந்த மாதிரி இருந்து எங்கப்போ போன நீ?
4: ஏக்கா, அது அக்கா நம்ம அந்த ஓய்வூதிய திட்டம் இருக்கலையாக்கா, அந்த ஓய்வூதிய திட்டத்துல வந்து சேர்க்கறதுக்கு வேண்டிதான் வந்து நம்ம ராமசாமி அண்ணனை வந்து கூட்டிட்டு போனாக்கா. ஏன் தெரியுமாக்கா, நான் வந்து ஓய்வூதிய திட்டத்துல வந்து சேர்ந்திருக்கேன். இப்போ ஒரு 60 வயசு கழிஞ்சுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பென்ஷன் கிடைக்கணும் இல்லையாக்கா. இப்போ வந்து நம்ம கடின உழைப்பை செய்துட்டு இருக்கோம். 60 வயசு தாண்டின பிறகு வந்து நம்ம வந்து உழைப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அதனால இப்பவுமே வந்து நம்ம அந்த ஓய்வூதிய திட்டத்துல வந்து சேர்ந்தேன்னு பார்க்கும்போது நமக்கு 60 வயசுக்கு பிறகு வந்து ஓய்வூதியம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதனால தான் வந்து நம்ம அந்த ராமசாமி அண்ணனை வந்து கூட்டிட்டு போய் அவங்களே வந்து இந்த ஓய்வூதிய திட்டத்துல வந்து சேர்த்து விட்டேக்கா.
1: தம்பி, நீ பண்ணது நல்ல விஷயம்தான். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தோம்னா ஒரு 60 வயசுக்கு பிறகு நமக்கு இவ்வளவு அமௌண்ட் நமக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அரசு தர்றாங்க. அது ஒரு சில இடங்கள்ல இருக்கு, இனி ஒரு சில இடங்கள்ல இல்ல. ஆனாலுமே நம்ம ஒரு விவசாயம் பாக்குறோம், அந்த மாதிரி பாக்கும்போது நமக்கு உடல் உழைப்பு தான் நம்ம அதிகமா கொடுக்கறோம். உழைக்க முடிஞ்ச அளவுக்கு வரைக்கும் தான் நம்மளால உழைக்க முடியும். அதுக்கு பிறகு நம்ம வந்து ஓய்வாட்டு இருக்கக்கூடிய சமயத்துல நம்மளுடைய செலவுக்கு பைசா வேணும், நம்மளுடைய வாழ்வாதாரம் அந்த டைம்ல பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நம்முடைய மத்திய அரசு நீ சொன்னது மாதிரி இந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
4: கண்டிப்பாக்கா, இது வந்து நம்ம பாரத பிரதமர் அவங்க வந்து அடல் ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து எல்லா மக்களுக்கும் வந்து ஓய்வூதியம் கிடைக்கணும். இப்ப வந்து அவங்களுடைய உடல் உழைப்பு காலங்கள் வர வந்து உழைப்பாங்க, அதுக்கு பிறகு வந்து உழைப்புறதுக்கு வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஓய்வூதிய திட்டத்தில் வந்து நம்ம சேர்ந்தன்னு பார்க்கும்போது 60 வயசுக்கு பிறகு வந்து நமக்கு வந்து ஒரு பென்ஷன் தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த டைம்ல வந்து யாரையும் வந்து எதிர்பார்க்காம நமக்கு தேவையான ரூபா வந்து வங்கியில இருக்கும் வந்து நமக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து தேவைக்கு எடுத்து வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது ஒரு நல்ல திட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க.
1: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா நம்மளுடைய உழைப்பு நமக்கு கொடுக்கக்கூடிய டைம் வரைக்கும் நாம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட நமக்கு தெரியாமலேயே நாம கட்டிக்கிட்டே இருப்போம். கடைசியில நம்ம 60 வயசு ஆகும்போது அந்த அமௌண்டையே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வட்டியும் போட்டு நமக்கு வந்து ஓய்வூதிய அமௌண்ட் ஆட்டு நமக்கு கொடுக்கறாங்க. அப்போ நமக்கு உழைக்கக்கூடிய காலத்துல இருந்து ஒரு சிறு தொகையை நமக்கு எடுத்து அதுல கொஞ்சம் கூட ரூபாயை நம்மளுடைய கவர்மெண்ட் மத்திய அரசும் போட்டு அதுக்கு

0: மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் நமக்கு தருவாங்க. அது உண்மையிலேயே நமக்கு வந்து வாழ்வாதாரத்தை நமக்கு பெருக்கிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம்ப்பா. நமக்கு அப்ப நம்ம யாரையும் நம்ம சார்ந்து இருக்காம நம்மளுடைய சொந்த காலிலேயே நம்மளுடைய உழைப்பில் உள்ள அந்த அமௌண்டே நமக்கு வந்து ஒரு ஓய்வூதியமா கிடைக்கும் போது உண்மையிலேயே அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ப்பா. சரி தம்பி, நீ கூட்டிட்டு போனா அந்த அண்ணனுக்கு கிட்டத்தட்ட 35 வயசுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு வரைக்கும் இந்த ஓய்வூதிய திட்டம் வந்து செல்லுபடி ஆகும்ப்பா? எவ்வளவு வயசு வரைக்கும் கட்டலாம் அதை பத்தி சொல்ல?
1: ஏக்கா, இந்த அடல் ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 18 வயது முதல் வந்து 40 வயது வரை உள்ளவங்களுக்கு வந்து இந்த திட்டத்துல வந்து சேரலாம். ஏன்னா வந்து 18 வயதுல இருந்து வந்து நம்ம ஆரம்பிச்சோம்னு பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பென்ஷன் தொகைன்னு பார்க்கும் போது ஒரு 5000 கிடைக்க வாய்ப்பு இருக்கும். வயதுக்கு ஏத்த அளவுக்கு வந்து நம்ம கட்டமோன்னு பார்க்கும் போது 1000 வந்து மாதம் மாதம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கக்கா.
0: ஆமா தம்பி, சாதாரண உடல் உழைப்பு சார்ந்து உழைக்கக்கூடிய இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காக நம்முடைய அரசு வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அருமையான திட்டம் பா இது. கண்டிப்பா இந்த திட்டத்தை வந்து நீ சொன்னது மாதிரி நம்மளே மாதிரிப்பட்ட உழைக்கக்கூடிய அந்த விவசாயிகளையும் மற்ற மக்களையும் அதுல கண்டிப்பா ஒருங்கிணைக்கணும்ப்பா.
2: இதுவரை அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல் கேட்டீர்கள்.
3: அமுத சிறவி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரன் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள்.
4: நமக்கு நன்மைகள் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு உரம் போடணும் நம்மளே சொல்லிடுவோம். இப்ப என்ன கிராப் வச்சிருக்காங்களோ, இப்ப நெல்லு, இப்ப மண்ணு கொண்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து நெல்லுக்கு என்ன பண்ணணும், இல்ல வாழைக்கு என்ன பண்ணணும், தென்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பயிருக்கு ஏத்த மாதிரி என்ன உரம் போடணும், மண்ணுல எவ்வளவு சத்து இருக்கு, அப்ப நீங்க என்ன உரம் போடணும், யூரியா எவ்வளவு போடணும், டிஏபி இவ்வளவு போடணும், இல்ல நுண்ணூட்ட சத்துக்கள் இவ்வளவு போடணும், குறைவு இருக்கா அதிகம் இருக்கா எல்லாமே நம்ம வந்து சொல்லிடுவோம். சிலர்லாம் வந்து தென்னை கொண்டு வருவாங்க, நிறைய வந்துட்டு காய் உதிர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து போரான் சத்து கம்மியா இருக்கும். அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா போரான் சத்து தான் மெயினா இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, யூரியா டிஏபின்னு போட்டு இருப்பாங்க, ஆனா போராக்ஸ் போடும்போது நமக்கு அது சரியாயிடும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்துட்டு மண் பரிசோதனை சொல்லும் போது அவங்களுக்கு இந்த பயன் எல்லாம் வந்து கிடைக்கும்.
2: சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
5: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார். அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நீத்தம்முடைய பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள்

அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை

வேளாண் பெருமக்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, முயல்கள் எலிகள் மற்றும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்களின் உரை, வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை ஆகியன கேட்கலாம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: எழும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

0: நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை காலை 10:30 என்றும் விழமை, இதில் கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். பிலாக்கோடு என் விஜயலட்சுமி அவர்களுடன் நீர்முகம் கேட்கலாம். நலமாய் வாழ்ந்திட இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கொலஸ்ட்ரம் என்றால் என்ன என்று விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். இன்னும் சில ஒடிகளில் கேட்கலாம் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சல். அதனை தொடர்ந்து நம் குமரி பண்பலையில் உங்களுக்காக காத்திருக்கிறது பட்டாம் பூச்சிகள் சிறுவர் நீரலை.
1: நேரம் 8:00. ஆகாஷ்வாணி தொடர்பது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதத்தில் 29,88,000 கோடி ரூபாய் அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீதித்துறையின் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் நீதி கிடைக்கும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி, சிறு குறு தொழில்துறையினருக்கான கடனுதவி வெகுவாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இதன் காரணமாக இந்த தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2014 சிறு குறு தொழில்துறையினருக்கு 10,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்பட்டதாகவும் தற்போது இது 38,00,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். சிறு குறு தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் திரு ஜிதன் ராம் மாஞ்சி எடுத்துரைத்தார். ரயில்வே கடந்த மாதம் 14,10,00,000 டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில்வே மூலம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகம் கடந்த மாதம் 20% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை விடுவிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தலின்படி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச உடல் உறுப்பு தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இந்த விருதினை வழங்கினார். தமிழகத்தின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இந்த விருதினை பெற்றுக் கொண்டார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு இதுவரை அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்று வினவியுள்ளார். கர்நாடகாவில் இது தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுவை நிவாரண சிறப்பு தொகுப்பை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதி

0: உறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குறை கூறினார். தாவேக நிர்வாகிகளே பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். டாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் பெற்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் டி பாலாஜி செராலே தங்கப்பதக்கத்தையும் ருத்ராகுமார் வெண்கலப் பதக்கத்தையும் பெற்றனர். மகளிர் பிரிவில் கதா கடாக்கே வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் வெற்றி பெற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ இடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞா நந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் குமார், ஆஷிஷ் யாதவ், தரணிதரன் தியாகராஜன், பூஜா, தனு சௌத்ரி உட்பட 36 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அமெரிக்காவின் யூஜினில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு சீனாவின் செங்டுவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:05:35. அன்பு குறுங்கவிதைகளே, குறும்புகளின் குத்தகைதாரர்களே, வரலாற்றின் புது அத்தியாயங்களே, மொழியை தேனினும் இனிதாக்கும் பாலகர்களே, இதோ உங்களுக்காக ஒரு இனிய நிகழ்ச்சி, பட்டாம் பூச்சிகள். குட்டி சுட்டீஸ்களின் நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு குட்டீஸ் ஆசைப்பட்டீங்கன்னா உங்க வீட்டு மொபைல் போன்ல 260-240-290-722 டயல் பண்ணி கால் பண்ணுங்க. உங்க டேலண்டை இந்த நிகழ்ச்சியில வெளிப்படுத்துங்க. இணைப்பு என்ன மறந்துடாதீங்க, 04-652. மொபைல் நம்பரும் இருக்குது, 8903257039. நிகழ்ச்சியில பேச காத்திருக்கூடிய முதல் குழந்தை யாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் பட்டாம்பூச்சிகள். வணக்கம், இணைப்புல வந்தாச்சு. இங்க இருந்து யார் பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம், யாரு பேசுறீங்க? அப்படியா, சரி. நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் குழந்தையா வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க?
2: பாட்டு.
1: பாட்டு பாட போறீங்களா? யார் சொல்லி கொடுத்தாங்க பிள்ளைக்கு இந்த பாட்டு? பிள்ளைக்கு யாரு? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரிம்மா, சொல்லுங்க.
2: வேலைங்காலம் வந்தாச்சு
1: அழகா வந்து ஒரு இயேசு சார்ந்த ஒரு பாடல் பாடியாச்சு இல்லையா சலகுட்டி?
2: நன்றி.
1: ஒரு ரொம்ப மகிழ்ச்சியோட நிகழ்ச்சியில பாடி இருக்கீங்க, நன்றிமா.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த

0: சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். சீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த குட்டீஸ், வணக்கம். பட்டாம்பூச்சிகள்,
3: வணக்கம்.
2: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? கட்டிமாங்கூர்ல இருந்து. செல்லக்குட்டியோட பெயர் என்ன? ஆதிக்கு. என்ன படிக்கிறீங்கம்மா?
3: யுகேஜி.
2: யுகேஜி ஏ படிக்கிறீங்களா? சரி, ஓகே. நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க? ரைம்ஸ் சொல்ல போறீங்களா? சரி, சொல்லுங்க. இங்கிலீஷ் ரைம்ஸ் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
3: நன்றி.
4: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
8: ஆடினா ஆஃபர், கே சின்னதுரைனா சூப்பர்.
9: கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
10: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th மற்றும் 12th தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
2: நிகழ்ச்சியில நாம வந்து இணைந்திருக்கிறோம். நம்ம கிட்ட பேசுறதுக்காக வரக்கூடிய அடுத்த பட்டாம்பூச்சி, வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சியில இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம், இணைப்பு கிடைச்சிருச்சு, பேசலாம். பேசுறதுக்கு பயமா இருக்குதா செல்லக்குட்டிக்கு? பேசலாம். பாடியாச்சா? சரி, நிகழ்ச்சியில் அழகா பேசுறீங்க, நன்றி.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
11: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
12: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
11: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில 16 படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க.

0: bill and urged the chair that his remarks be expunged. Markham subsequently turned to the bill alleging discrimination between big corporates and MSMEs before again attempting to raise the protest issue. At this, Parliamentary Affairs Minister Kiran Rijiju objected, saying Markham was trying to lower the dignity of the House, despite being given several opportunities to speak. Sumitra Balmik of BJP said the poor were suppressed under Congress rule and that the Modi government is bringing them into the mainstream. Dola Sen, TMC, began speaking on how the MSME sector could address unemployment, but veered to demand that the Union Home Minister respond on the law and order situation, saying no one is safe. Santripta Mishra, BJT, sought better cash flow support, central agency assistance during formalization and coordinated GST and trade discounting platforms for MSMEs. Supporting the bill, Mustan Rao Yadav Bida, TDP, and Naveen Chandra Vaddiraju, BRS, said it will further empower the sector. Golla Babu Rao, YSRCP, sought a PLI scheme for MSMEs, while M. Thambidurai, AIADMK, urged financial and infrastructure support for states. Rajendra Hiralal Jain, NCP, said the opposition would support the bill if they listened to it carefully. Sanjay Seth, BJP, accused Congress of neglecting the MSME sector and misleading youth. Pramod Boro, UPPL, supported the bill and sought credit-linked relief during natural calamities. While Ramji Lal Suman, BSP, suggested restricting factories on fertile land and permitting MSMEs to produce ethanol for petrol blending. That's all in Parliament Review.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: கேட்டுட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. திரை இசை கேட்டு மகிழ்வோமா? எப்படி சொல்வது உனக்கு, என் காதல் ஒருபோதும் மாறாது, மறக்காது, உன்னை தவிர வேறு ஒருவரை நினைக்காது என்பதை என் உயிரின் ஒவ்வொரு துடிப்பிலும் உன்னையே ஏங்கி நிற்கிறது என் மனம். திரையிசையில் கேட்கலாம் ஜே ஜே திரைப்படத்திற்காக ரேஷ்மி பாடிய பாடல் இசை பரத்வாஜ்.

0: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: விரும்புகிறோம். நாளை பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. சிறிய கனவாக தொடங்கி பெரிய சாதனையாக மாறிய உங்கள் அனுபவம் நிரல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தோழிகள் பங்கேற்று பேசலாம். அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 260-240-290-722, இணைப்பு எண் 04652. அலைபேசி எண்ணும் இருக்குது 890-325-703-9. மனதுக்கு பிடித்தவரை பார்த்து பேச காத்திருப்பதே அவர் மீது நாம் வைத்துள்ள மிகப்பெரிய காதல். பழனி பாரதி வரிகளில் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்தின் பாடல் இசை தேவா, பாடியது KS சித்ரா, அனுராதா ஸ்ரீராம்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: ஆயிரம் ஆசைகள், அத்தனையும் நிறைவேற்ற ஆயிரம் ஆயுள் வேண்டும் உன்னோடு மட்டும் வாழ. ஸ்னேகன் வரிகளில் பரத்வாஜ் இசையில், ரேஷ்மி ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய ஆட்டோகிராஃப் திரைப்படத்தின் பாடல்.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள்,
1: கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
0: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்கள்.

0: நிகழ்ச்சிகளின் தொகுப்பு.
1: சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101
0: கடிதம் வரையலாம்,
1: கருத்துக்களை வடிவம் மாறாது
0: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
1: அலைபேசி எண்
0: 944-243-0243.
1: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
0: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
1: காத்திருக்கிறோம்.
0: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை பகல் 3-2 தேநீர் நேரம், இதில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கேள்விகள்

நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலை சொல்லலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் என்ன தெரியுமா? 260-240-290-722 இணைப்பு எண், 0-4-6-5-2 மொபைல் நம்பர், 8903-2-5-7-0-3-9. குமரி பண்பலை நூற்றோண்டில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தீர இசை. மழை மழை மேகம், மண்ணில் தீரும் தாகம், கலை கலை குயிலின் காலை கமழும் கீதம், கணம் கணம் தோன்றும் கண்ணில் கான மயிலாட்டம். கேட்கலாம் வரலாறு திரைப்படத்தின் பாடல், வைரமுத்து வரிகள், இளையராகுமான் இசையில், நரேஷ் ஸ்ரீனிவாஸ் மகத்தி பாடியது.

பொன் பொருள் மீது ஆசையின்றி உன்னை கரம் பிடித்தேன். இன்று என் வாழ்க்கை ஒளிமயமாய் மாறியதே. யுகபாரதி வரிகளில் பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்தின் பாடல் இசை வித்யாசாகர் பாடியது கார்த்திக் ஸ்வேதா மோகன்.

0: 7117, 0112371716. Alternatively, you can also send your queries via WhatsApp to the number 9289094044. And now, before we end the bulletin, the headlines once again. Lok Sabha passes bill to increase the strength of Supreme Court judges from 33 to 37. Rajya Sabha clears legislation to simplify dispute resolution and address payment delays faced by MSMEs. In assembly by-polls, Jan Suraj leader Prashant Kishore wins Bankipur seat in Bihar. BJP retains Manjalpur in Vadodara, Gujarat. Congress keeps Dathia in Madhya Pradesh. Karnataka Chief Minister DK Shivkumar expands cabinet, inducting 19 new ministers. Red alert issued for very heavy rainfall in Assam, Meghalaya, sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. In POJK, situation worsens overnight as security forces open fire on protesters refusing to disperse. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி தொடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உலகம் முழுவதும் தாய்ப்பால் விழிப்புணர்வு குறித்த செய்திகள் எங்கும் ஒலிபரப்பப்படுகின்றன, பதிவு செய்யப்படுகின்றன, ஒரு விழிப்புணர்வு வழங்கப்படுகிறது. இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக டாக்டர் ஐஸ்வர்யா பார்த்தசாரதி வந்திருக்கிறாங்க. அவங்க 10 மகப்பேறு மருத்துவத்தில் சிறப்பு மிக்க வல்லுநராக திகழ்ந்து வருகிறாங்க. ஸோ அவங்கள நம்மளோட நிகழ்ச்சியில் வரவேற்போம். வணக்கம் மேம்.
4: வணக்கம்ங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தது.
3: தாய்ப்பால் வாரம் அப்படின்றது வந்து நம்ம ஆண்டாண்டுகாலமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். அந்த காலத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலப்போக்கில் ஒரு நவீன காலமாக இருக்கிறதுனால வேகமாக போகிற வாழ்க்கையில் நம்முடைய இயற்கை சார்ந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்மளால் செய்ய முடிவதில்லை. ஸோ இன்றைக்கு இருக்கிற சவால்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரியும் தான் இருக்கிறது. ஏன்னா காலம் நேரம் அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு உலகம் போய்கிட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது உலகத்தில் தாய்ப்பால் வாரம் ஒன்று கொண்டாட வேண்டிய ஒரு கட்டாயத்தினால தான் வந்து இந்த விழிப்புணர்வு அதிகமாக நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு வேணா சொல்லிக்கலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். இப்போ முதல்ல நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தாய்ப்பால் அவசியம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமானது? ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் கற்பந்தரிச்சு ஆரம்பித்த உடனே மக்கள் எல்லாருமே வந்து ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன் எடுக்கிறதுல தப்பு கிடையாது, பட் ஆனால் அந்த ஸ்கேனில் என்ன ரிசல்ட் வருதோ அதை வந்து கூகுளில் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் தான் இன்னைக்கு இருக்குது. அதனால வந்து நேரடியாக மருத்துவர் இடத்துல வந்து உங்களுக்கு ஆலோசனை கேட்கறதுக்கு பதிலாக இப்போ வந்து இன்டர்நெட் மூலமாக நிறைய விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன நம்ம ஒழுங்காக செய்யணும்? ஒரு குழந்தை பிறந்ததும் என்ன மாதிரியான விஷயங்களை ஒரு தாய் செய்ய வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறாங்க?
4: ஒரு நல்ல கேள்வி மேடம். முதல்ல இந்த வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக், உலக தாய்ப்பால் ஊட்டும் இந்த வாரம் எதனால கொண்டாடப்படுதுன்றத நான் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 7 வரைக்கும் 120 கண்ட்ரீஸில் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1990 இன்னசென்டி டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய ஆர்கனைசேஷனுக்கு இதை வந்து தாய்ப்பால் ஊட்டுறத ப்ரமோஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. இது எந்த ஒரு ரீசன்னாலனா, நம்ம நல்ல வசதியானவங்களில் ஓகே, ரொம்ப கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு சத்துணவு இல்லாட்டியும் வந்து ஊட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வெளியிலேருந்து எடுக்க முடியாது. அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ஒல்லியாகவோ இல்லை அந்த குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து உடம்பு சரியாமல் போகிறத பார்த்துட்டு இந்த தாய்ப்பால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா, இந்தியா இப்படிங்கிற மாதிரி சில அந்த காலத்தில் கண்ட்ரீஸில் வந்து இதெல்லாம் வந்து விடக்கூடாது இந்த கல்ச்சுரல் ஹேபிட்ஸை அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்த ஒரு நல்ல ஒரு பழக்கம். அது இன்னும் வந்து பிரபலமாக போயிட்டே இருக்குது. நம்ம வளர்ந்துட்டோம், ஆனால் வந்து நம்ம இன்னும் மனுஷங்க தான். நம்ம வந்து பயாலஜிக்கு எதிர்க்க வந்து எதுவும் ரொம்ப பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறது எதுக்குன்னா, பிறந்து 1 வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயமும், அண்ட் முதல் 6 தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும், அதை தவிர வந்து இந்த பவுடர் பால் கொடுக்கறதோ இல்லாட்டி

0: முக்காவாசி பேர் கிராமங்கள் சைட்ல எல்லாம் அந்த காலத்துல எப்ப ரொம்ப விழிப்புணர்வு அதிகமா இல்லையோ தாய்ப்பால் தவிர்த்து மாட்டுப்பாலும் கொடுத்துருவாங்க. ஏன்னா குழந்தை குண்டாவே இல்லை அப்படின்றதுனால. அதை வந்து தவிர்க்கறதுக்காகவும், அதனால் ஏற்பட்ட ப்ராப்ளம்களை, ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்களை தவிர்க்கறதுக்காகவும், அண்ட் இந்த குழந்தைக்கு கொடுக்கற தாய்ப்பால் 6 மாசத்தோட நிப்பாட்டாம 2 வயது வரைக்கும் மேக்சிமம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு மூவ் தான் இந்த வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் டே. என்ன நம்ம காலம் இருந்தாலும் நம்மளோட இயற்கை அண்ட் பயாலஜி மாறாதுங்க. ஸோ நம்ம இன்னும் மனுஷங்க தான். நம்ம வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன கூகுள் சாட் ஜிபிடி வந்தாலும் சில விஷயங்கள்லாம் மாறப்போறாது. பெண்களுக்கு தான் ப்ரெக்னென்சி ஆவாங்க, பெண்கள் தான் குழந்தைய பேர் வந்து இருக்கும், பெண்கள் தான் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த பேசிக் விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு சில விஷயங்களுக்கு நம்ம அதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கலான்றது மாத்திரம்
1: நீங்க அழகா சொன்னீங்க. அதாவது சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து 2 வயசு வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றது வந்து பொதுவாக ஏற்கப்பட்ட ஒரு கருத்து. எல்லார் வீட்லயும் அது நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல வந்து உங்களுக்கு 2 வருஷம் உங்களுக்கு லீவ் கிடைக்குது. பெரும்பாலான பெண்கள் வந்து வேலைக்கு போற பெண்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தகவல் தொழில்நுட்பம், ஐடியில் நிறைய பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்க. அது இல்லாமல் பொதுவாகவே வந்து அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப மாறி இருக்கு. இப்போ காலையில் வந்து முந்தி காலத்தில் வந்து 10 மணிலேருந்து 5 மணி இல்லை 9லேருந்து 4 மணி அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. ஆனால் இப்போது உங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்குது, ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு குறைந்தது ஒரு 11 மணி நேரம் அவங்க வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன மாதிரியாக வந்து அவங்க குழந்தைகளை கவனிக்க முடியும்?
0: அந்த காலத்துல வந்து தாய்மார்கள் வேலை வந்து வீட்டை சார்ந்துதான் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப காலத்தின் கட்டாயமாக இது போய் தான் ஆகணும். நானு நீங்க எல்லாருமே வேலைக்கு வந்தாதான் வந்து நம்மளோட ஃபேமிலி லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ அந்த ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சருன்றது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வர்றதுனால தான் வந்து ப்ராப்ளம் வந்து ஆரம்பிக்குது. இப்போ மகளும் வேலைக்கு போறாங்க, அவங்களோட தாய்மார்களும் வேலைக்கு போறாங்க. ஸோ அவங்களோட நிறைய பேர் வீட்டில் அவங்க பாட்டி இன்னும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. சில பேர் வீட்லலாம் வந்து ஊரில் கிராமங்களில் தாய்மார்கள் அவங்களோட தாய் அண்ட் அவங்களோட ஃபேமிலி இருக்குது. இங்கே வந்து வேலைக்காக வரும்போது ரொம்ப அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் கட் ஆகும்போது தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஒரு ஹெல்ப் கட்டாயமாக எடுத்துக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். தாய்ப்பால் டைரெக்டாக தான் கொடுக்கணும்னு கிடையாது. நம்ம வந்து பம்ப் பண்ணி அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரோசன் மில்காகவும் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூ விஷயத்துக்கு இவங்க அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம பண்ண முடியாது, பண்ணால் அது விஷமாயிடும், அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப அக்செப்டட் மெத்தட்ஸ். இதை 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் போட்டால் 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ எப்பெல்லாம் கிடைக்குதோ பம்ப் பண்ணி அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா, நீங்கள் இல்லைன்னாலும் அந்த ஊட்டச்சத்தை வேற யாராவது, தாயோ இல்லாட்டியும் அவங்க அப்பாவோ இல்லாட்டியும் வந்து அவங்க தாத்தாவோ, யார் வேணா கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ஸ் அடாப்ட் பண்றது.
1: இப்போ இந்த 3-3-3 ரூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 3 மணி நேரம் வெளியே வச்சா பால் கெட்டு போயிடும். அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசப்படுது. அதாவது ஒரு தாய்ப்பாலை வந்து ஃப்ரீஸ் பண்ணா கூட அதை கரெக்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா தான் ஃபீடிங்க்கு வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் குழந்தை அழுகும்போது உடனே வந்து அதை எடுத்து கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அங்க ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை எப்படி நம்ம டீல் பண்றது?
0: இது நான் சொல்லிடுறேங்க. ஸோ முதல்ல ஃப்ரோசன் மில்க் அண்ட் வந்து ஃப்ரெஷ் அந்த ரெஃப்ரிஜரேட்டட் அதாவது மில்க்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ் தான், இல்ல டவுட்டே கிடையாது. அடுத்தது வந்து ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்து ஒரு 2 நாள்ல நம்ம யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற மில்க், அதாவது ஒரு 2வது இல்ல 3வது தட்டில் வச்சிருக்கிற மில்க், அதுக்கப்புறம் தான் ஃப்ரோசன் மில்க். ஃப்ரோசன்ங்கிறது நம்ம ஃப்ரீசர் உள்ள போட்டு யூஸ் பண்ற மில்க். இதுல ஏன் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் கம்மினா, சில இந்த லிவிங் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், தாய்ப்பாலுங்கிறது வெறும் பால் கிடையாது, அதுல செல்கள் லிவிங் செல்ஸ் எல்லாம் இருக்கு, ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது, அதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சு போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் வேற வழியே இல்லைன்ற போது எதுவுமே இல்லாததுக்கு பவுடர் பால் கொடுக்கறதுக்கு இது பெட்டர் அப்படிங்கறதுனாலதான் நம்ம இதை சஜஸ்ட் பண்றோம். எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெஷ் மில்க் நீங்க எடுத்து 4 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரூல் ஆஃப் 3, ரூல் ஆஃப் 4 எப்படி வேணா சொல்லலாம். அண்ட் ரெஃப்ரிஜரேட்டட் மில்க் வந்து 4 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃப்ரீசர்ல இருக்கிற மில்க் வந்து 4லேருந்து 6 மாசம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து 12 மந்த்ஸ்ன்னு கூட சொல்றாங்க, பட் ஜென்ரலா நான் 6 மாசம் மட்டும் தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் ஒன்ஸ் நீங்க ரெஃப்ரிஜரேட்டர்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு நாளைக்குள்ள யூஸ் பண்ணிடணும். இதுதான்
1: ஒரு நாள்.

0: பூரா அது கெட்டு போகாது இல்லையா. உள்ளே இருந்து நீங்கள் வெளியே எடுத்து வச்சா எப்படியும் ஒரு சின்ன இதில் தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து அது எவ்வளோ அளவுக்கு குடிக்க முடியுமோ குழந்தை அந்த அளவுக்கு
1: அந்த அளவுக்கு எடுத்துட்டு. நான் சொல்றது என்னன்னா, ஒன்ஸ் அதை எடுத்து வெளியில வச்சிட்டீங்கன்னா 4 மணி நேரம் தான் இருக்கும். சப்போஸ் நீங்க ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து அதை பாலை சுட பண்ணி வச்சிட்டீங்கன்னா திருப்பி நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கலாம், ஃப்ரீசர்ல வைக்காம. பட் அத அந்த ஒரே நாள்லயே நீங்க எடுத்து
0: முடிச்சிடணும்,
1: அதுக்கப்புறம் நீங்க தூர தூக்கி போட்டுறணும்.
0: சோ இப்ப இன்னொரு ஒரு விஷயம், மதர் ஃபீடிங் அப்படிங்கறது வந்து இந்த மாதிரி வேலைக்கு போற பெண்கள் எப்படி அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்றது? இப்ப காலையிலேயே வந்து அவங்க பம்ப் பண்ணி வச்சிடணுமா, இல்ல வந்து இப்போ நீங்க வந்து 4 மணி நேரம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அது வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரக்கூடிய நிலைமையில இப்போதைக்கு இல்லை. ஸோ ஆனா நாம என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, நிறைய கிரெஷஸ்ல 9 மாச குழந்தைகள், 7 மாச குழந்தைகள் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப அந்த 4 மணி நேரம் அப்படின்னா அவங்க கரெக்டா அந்த 4 மணி நேரம் பார்க்கணும் இல்லையா?
1: கட்டாயமா ஒன்ஸ் அந்த பிரெஸ்ட் மில்க் வந்து ரெஃப்ரிஜிரேட்டருக்கு போகாம 4 மணி நேரம் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிடணும். கிரிஷஸ் அந்த மாதிரி இடத்துல இப்ப ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு, லேபிள் பண்ணி இது இந்த இவங்களோட பால் தான், இந்த குழந்தையோடது தான் எடுத்து லேபிள் பண்ணி கொடுத்துடுறாங்க. பிராக்டிக்கலா என்ன பண்ணலாம்னா, முந்தானி நாள் நைட்டே வந்து எடுத்து நீங்க ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சிடுங்க. அன்னைக்கு மார்னிங்கான சப்ளையை வந்து நீங்க பேபிக்கு டைரக்டா கொடுத்துட்டு நீங்க கிரிஷ்ல கொண்டு போய் விட்டுட்டு அண்ட் முன்னாடி நாள் நைட்டோட அந்த மில்க் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அதை தவிர இல்லாம ஒன்ஸ் வந்து அவங்க வெளியில போகும்போது, அதாவது 6 மாசம் தாண்டின குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தவிர மத்த ஃபீடிங்கும் நமக்கு யூஸ் பண்ணும்போது, சோ ஒரு ஃபீட் மார்னிங் ஃபீட் வந்து நார்மலான ஒரு கஞ்சியோ இல்லட்டியும் ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ கொடுத்துட்டு அப்புறமா வந்து தாய்ப்பால் கொடுத்தா வர்றதுக்குள்ள பை த டைம் ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ள சரியா இருக்கும்.
0: அதுக்கப்புறமா வந்து இப்போ தாயை பத்தி பாக்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து தாய்ப்பால் வரமாட்டேங்குது அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து முதல்ல தாய் வந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை அவங்க எடுத்துக்கணும். ஸோ என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை அவங்க எடுத்துக்கணும், எப்படி வந்து அவங்க தங்களை கவனிச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனை வராது?
1: மெயின் திங் வந்து இதுல தேவை வாட்டர் ஹைட்ரேஷன் நல்லா இருக்கணும் தாய்மார்களுக்கு. ஏன்னா நம்ம கொடுக்கற பால்ல 98% வாட்டர் தான். ஸோ நல்ல தண்ணி குடிக்கணும். தண்ணிக்கு பதிலாக இளநீர் ஜூஸ் எது உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அதை வந்து எடுத்துக்கணும். ஒவ்வொரு வாட்டி ஃபீடிங் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு நாளைக்கு 2.5-3 லிட்டர் தண்ணி நீங்க அவசியமா குடிக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா புரதச்சத்து, அதுல உங்களுக்கு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சோர்சஸ், பெஸ்ட் நான் வெஜிடேரியன் சோர்சஸ் தான் எக்கு, ஃபிஷ், சிக்கன் அந்த மாதிரி. சில ஃபிஷ்லயே அந்த பால் சுரான்லாம் சொல்லுவாங்க, அதுல வந்து ஜென்ரலாவே பால் சுரக்கக்கூடிய தன்மைகள் உள்ள பொருட்கள்லாம் இருக்கு. பட் ஜென்ரலி ஃபிஷ் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். வெஜிடேரியன்னா சுண்டல் பருப்பு வகைகள். அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபைபர், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சீஸ்னல் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் தான் எடுத்துக்கணும், இந்த சீட்ஸ் தான் எடுத்துக்கணும், இந்த ஹனி கலந்துருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே கிடையாது. இதை தவிர இல்லாமல் சில ஸ்பெஷல் ஃபுட்ல உங்களுக்கு பால் சுரக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பூண்டு, வெந்தயம், ஓட்ஸ், பால் சுரா, இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு நார்மலை விட அதிகமா வந்து பால் சுரக்கும். சோ இதெல்லாம் நம்ம இயற்கையாவே நம்ம ஊர்ல வந்து தொன்று தொட்டு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வர்றாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து எடுத்துக்கலாம். சில மெடிசன்ஸ், சதாவரின்னு ஒரு மெடிசன் நாங்க வந்து கொடுப்போம், அதை கலந்த வந்து டேப்லெட்ஸ் எல்லாம், அது வந்து ஆயுர்வேதிக் தான், பட் வந்து ஜென்ரலாவே எல்லாருமே பிரிஸ்கிரைப் பண்றது. அந்த ரூட்ல வந்து பால் சுரக்கிறதுக்கான தன்மைகள் அதிகமா இருக்கு.
0: ஸோ இப்போ வந்து பொதுவாகவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தைங்களை பார்க்குற பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அடுத்த வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, சொல்லுவாங்களா குழந்தை வந்து வெயிட்டாவே இல்லை, ரொம்ப அப்படி மெல்லீஸா இருக்கு, என்னத்தை கொடுக்குறீங்க அப்படியெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ தாய்ப்பாலுக்கும் குழந்தையுடைய எடைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா?
1: தாய்ப்பாலுக்கும் குழந்தையோட எடைக்கும் கட்டாயமா சம்பந்தம் இருக்கு. அந்தந்த டைம்ல அது வெயிட் போட்டே வரணும். குறிப்பா தாய்ப்பால் மட்டுமே எடுத்திருக்கிற குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். இருந்தால குழந்தையோட எடை சரியா ஏறலன்னா ஓவர் அண்ட் அபவ் தட் வந்து ஃபார்டிபிகேஷன் ஃபார்முலா வந்து போடுவாங்க. சப்போஸ் வந்து வசதிகள் இருந்தது அப்படின்னா மில்க் பேங்க், டோனர் மில்க் பேங்க்ல இருந்து வேற இன்னொரு ஒருத்தங்க நன்கொடையா கொடுத்த மில்கையும் வந்து கொடுக்கலாம். சோ இது தவறு கிடையாது. சில பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் இயற்கையாவே கம்மியா இருக்கும், இல்ல சில கண்டிஷன் அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப சிக்கா இல்ல ஏதாவது மதர் இருந்தாங்கன்னா தாய்ப்பால் சுரக்கிறது கம்மியா இருக்கும். ஏஜ் அதிகமான தாய்மார்கள், 35 வயசுக்கு மேல குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் தாய்ப்பால் வருது, இல்ல ட்வின்ஸ்ல வந்து தாய்ப்பால் வந்து ஒருத்தருக்கு போதுமானதா இருக்கும் இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம 45 ஹியூமன் ஃபார்முலா எடுத்து

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: தித்திக்கும் வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 9:30. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. திரையிசை கேட்டு மகிழ்வோமா? அலைபாயும் இவன் மனதில் அவள் வருகையை கண்டதும் அவன் நெஞ்சில் பல கானங்கள் பிறக்குதாம். கேட்போமா? இது புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியது, இசை இளையராஜா, வரிகள் வாலி.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: நேரம் 9:36. நேர்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை நூற்றோனில் இருந்து திரை இசை. தலைவியின் பனிப்பார்வை ஒன்றை பார்த்ததும் இவன் பசி மறந்தே போகுதாம். அவள் நெஞ்சமோ பல எண்ணங்களில் மிதந்து சிறு குழந்தை போல துள்ளி குதிக்கிறதாம். ஒலிக்கவிருக்கும் பாடல் செந்தூரப்பூவை திரைப்படத்திற்காக எஸ் பாலசுப்ரமணியம், வி எஸ் சசிதிரேகா பாடியது. வரிகள் முத்துலிங்கம், இசை மனோஜ் ஞான்.

0: நண்பர்களே, இது உங்கள் நினைவிற்கு. நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முயல்கள், எலிகள் மற்றும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதய பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்களின் உரை. வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை ஆகியன கேட்கலாம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
0: மலர்கள் என்றாலே அழகும் மனமும் தான். ஆனால் இங்கே 1000 மலர்கள் மலர்ந்து அமுத கீதமாய் பொழிகிறது. திரைசியில் கேட்கலாம் அலைகள் ஓய்வுதலை படத்திற்காக எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. வைரமுத்து வரிகள், இளையராஜா இசை.

0: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: பாலைவனமாக இருந்தாலும் பயணம் செய்வேன், வாழ்க்கை துணையாக நீ வந்தால். கண்ணே, உன் கனவுகளை கல்லில் சிலையாய் செதுக்கு, நாம் பயணம் செய்யலாம். கேட்கலாம் ஆனந்தம் திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், பா விஜய் வரிகளில், உன்னி மேனன், சுஜாதா, எஸ் பி சரண் மற்றும் யுகேந்திரன் பாடிய பாடல்.

திகைக்கும் வாழ்வை திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலை நூற்றொன்றோடு. அன்னம் போல நடை நடந்து சிட்டு போல இடையசைந்து மானை போல ஓடி செல்லும் என் இனிய பாவையே, என்னை நீ பாராயோ. வசீகரா திரைப்படத்திற்காக பா விஜய் வரிகளில் சே ராஜ்குமார் இசையில் சங்கர் மகாதேவன் பாடிய அந்த இனிமையான பாடல் இப்போது.

0: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
1: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?

0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.
1: நேர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்தது திரை இசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं शक्ति सिंह। लोकसभा में सर्वोच्च न्यायालय के न्यायाधीशों की संख्या 33 से बढ़ाकर 37 करने वाले विधेयक पारित हो गया है। विधि और न्याय मंत्री अर्जुन राम मेघवाल ने विधेयक पेश किया। उन्होंने कहा कि इस विधेयक से न्यायिक क्षेत्र में चल रही सुधार प्रक्रिया से एक महत्वपूर्ण बदलाव आएगा।
1: आज प्रस्तुत यह विधेयक भी न्याय क्षेत्र में उसी सुधार श्रृंखला की एक महत्वपूर्ण कड़ी है। वर्तमान परिप्रेक्ष्य में माननीय सर्वोच्च न्यायालय में लंबित मामलों की बढ़ती संख्या तथा
2: कुमारी एफएम 101 कुमारी एफएम 101 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
3: பூத்துக்குலுங்கு மலர்களைப் போல மன மகிழ்ச்சியுடன் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கும் நேர்களே, இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. தொடரும் நிகழ்ச்சி நீலா முற்றம், நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. ஒன்லி ஆன் குமரி எஃப்எம் 101, இது நம்ம ஊர் எஃப்எம். அற்புதமான வரிகள், அற்புதமான இசையில வரும் பாடல்களை நேயர்கள் விரும்பி கேட்கறதுக்கு ஆர்வமா இருப்பீங்க. 260-240-290-722 கால் பண்ணி உங்க ஃபேவரட் சாங்ஸை இந்த நிகழ்ச்சியில கேட்டு மகிழுங்க. மொபைல் நம்பர் 8903257039. நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் யாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நிலாமுச்சம்.
4: வணக்கம்
3: வணக்கம். இங்கிருந்து யார் பேசுறீங்க?
4: கோவா கடற்கரை ஆடிண்டே இருக்கு அந்த பாடலை. சகோதரனுக்கு வளர நினைவுகளாக வெளியிட்டு
3: அந்த பாடலை கேட்டுடுவோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.

0: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
1: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
0: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
1: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
3: நேரம் 10:08:36. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நிலாமுற்றம்
4: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
3: வணக்கம், எங்கிருந்து யாரு பேசுறீங்கயா?
4: உள்ளிநகர் ஜெய ஜெயகுமார்.
3: சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
4: படம் வந்து அம்பிகை நேர்ந்தால், அதுல பாடல் வரி கவிஞர் வைரமுத்து, இளையராஜா பாடி.
3: சரி, உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்து கேட்டுடுவோம்.
4: நன்றி
3: நன்றி.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: உலகிலேயே செய்கோழி சேதாரம் இல்லாம கிடைக்கக்கூடிய ஒரே நகை புன்னகை மட்டும்தாங்க. புன்னகையோட நம்ம நிலாவுற்று நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல்களை நேயர்கள் விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நிகழ்ச்சியில யாரு என்ன கேட்க போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், இங்க இருந்து யார் பேசுறீங்கயா?

0: நான் நல்லூர்ல இருந்து மணி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: படம் பொன்னூஞ்சல், அதுல இருந்து ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதமா அந்த பாட்டு.
1: சரி, உங்களுடைய ஃபேவரட் சாங் எல்லாரும் சேர்ந்து கேட்டோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
0: நன்றி மேடம்.

0: ஆஷா பர்னிச்சர்லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.

0: நீத்திக்கும் வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலாமுற்றம். சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
1: நல்லது.

இது உங்களின் நினைவிற்கு. நாளை காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு

0: நம்ம தொலைபேசி எண்கள் இருக்குது குமரி பண்பலை 101 260 240 290 722 இணைப்பு எண் 04652 மொபைல் நம்பர் 8903257039. பூரிக்கும் நெஞ்சுடன் மனதை விட்டு நீங்காத இனிமையான கானங்களை குமரி பண்பலை 101 நிலாமுற்றத்து நேர்வாணில் நாம கேட்டு ரசிச்சிருக்கோம். பண்பலையில் சொல்லும் நேரம் 10:25. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: நான் மணிகண்டன், செட்டியார் மடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: நாளைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமானது. இன்னைக்கு வந்து ஆதி பராசக்தி படத்துல இருந்து சொல்லடி அபிராமி அந்த பாடல். நன்றி மேடம், நன்றி.
0: ஒரு பக்திமயமான பாடலை இந்த இரவு பொழுதில் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி.

நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை காலை 10:30 என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், பிலாக்கோடு என் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இமைமூடும் விழிகளே, சில நேரம் இந்த நில

0: முன்னேற்றத்தை கேட்டு ரசியுங்களேன். நிலாமுற்றத்தில் பேச காத்திருக்கும் அடுத்த நீய வணக்கம் நிலாமுற்றம்.
1: பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு இரவு நேரத்துல குமரி பெண்களில பழைய பாடல் கேட்பது என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி. நான் தருமபுரியில இருந்து பீமராஜம்மா.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
1: 1973 வெளிவந்த படம் எங்கள் தங்கராஜா. அந்த படத்திலிருந்து கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா என்ற பாடல் இரவு நேரத்தில் அனைவருக்கு குடும்ப பாடல கேட்கட்டும்.
0: பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: நன்றிம்மா.

0: 10:33 இந்த நேரத்தில் இணையும் நேயர் யாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். இங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: நன்றி.

0: காலையில் செந்நிறம் பூசிய வானத்தில் இப்போ நட்சத்திரத்தோட அணிவகுப்பு கண்ணார பார்த்து ரசித்திருப்பீங்க. வைரங்களாக மின்னும் மின்மீன்களே, நேயர்களின் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பி நிலாமுற்றத்தை அழகாக்கலாமா? நேயர்களே, நலமாய் வாழ்ந்திட இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கொலஸ்ட்ரம் என்றால் என்ன என்று விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏஆர் ஜமீலா பொன்மலர் அவர்கள். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நிலாமுற்றம்
1: வணக்கம்.
0: இங்கிருந்து யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சரி, ஓகே. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: என்ன தபம் ஏதோ அதில் போல்.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடலை வந்து எல்லாரும் சேர்ந்து கேட்போம். நன்றி.
1: நல்லா இருக்கலாமா?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கலாமா.
0: சரி, பாடல் கேட்போம். நன்றி.
1: நன்றி.

0: நேர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. சிறிய கனவாக தொடங்கி பெரிய சாதனையாக மாறிய உங்கள் அனுபவம் நேரலை நிகழ்ச்சி. தோழிகள் பங்கேற்று பேசலாம். அதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240-290-722, இணைப்பு எண் 04652, மொபைல் நம்பர் 8903257039. நேர்களே, உங்கள் இதயத்தில் இடம்பெற்ற விருப்ப பாடல்களை நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில அடுத்ததா என்ன பாடல் கேட்க போறாங்க, யாரு கேட்க போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். நான் கருங்கல் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: பாடல் தங்கம

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களை விருப்ப பாடல் என்ன?
1: பத்ரகாளி படத்துல இருந்து கண்ணன் ஒரு கை குழந்தை
0: கண்கள் சொல்லும் பூங்க மீது பாடல் கேட்டுடுவோம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி மேம் நன்றி.

0: மயக்கத்தில் மொட்டுகளும் உறங்கும் உங்கள் மனதும் உறங்கட்டும். காலையில் புன்னகையுடன் மலர இதமான காணங்களை தந்து கொண்டிருப்பது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. திட்டிக்கும் வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101. வலம் வரும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நேர்கள் உங்களுக்காகவே. நிகழ்ச்சிகளை கேட்டு இல்லத்தில் இனிமை சேர்ப்போம், உங்கள் செவிக்கு விருந்தளிப்போம். நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம்,
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
1: மைக்கேல் மதன காமராசன். அதுல வச்சாலும் வச்சாம போதும் என்கிற பாடல்.
0: சரி, இனிய இசையாக எல்லோருடைய காதுகளிலும் ஒலிக்கட்டும் உங்களுடைய விருப்ப பாடல். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

அமைதியான இரவு, அம்சமான நிலவு, ஆர்ப்பரிக்கும் நட்சத்திரங்கள், அசரவைக்கும் பனிக்காற்றில் அசந்து தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் செவியை குளிர வைக்கும் பாடல்களை நிலாமுற்றத்தில் கேட்டு மகிழ்ந்தீர்கள். நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்களுக்கும், நிகழ்ச்சியில் முயற்சி செய்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். புலரும் நாளைய பொழுது நலமாய் அமையட்டும் நேர்களே. இதுவரை ஆர்ஜிஎம்ஐ நித்யதர்ஷினி கண்ணன். வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திக்கலாம். இன்னும் சில நாட்களில் கேட்கலாம் மனசு மயங்கும் திரையிசை, சென்னை அஞ்சல்.

0: चल रही सुधार प्रक्रिया में महत्वपूर्ण
1: 1.4 டிகிரி செல்சியஸ் கூடுதல், குறைந்தளவு வெப்பநிலை 26.7 டிகிரி செல்சியஸ், 0.6 டிகிரி செல்சியஸ் கூடுதல், பெய்த மழை அளவு 16 மில்லிமீட்டர், ஈரப்பதம் 95%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், மாலையிலோ இரவிலோ மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ்.
2: மயங்கும்
3: மனசு மயங்கும்

மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய இணை அலைவரிசைகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இரவு பொழுதை இனிமையாக்கும் பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன் இன்றைய மனசு மயங்கும் நிகழ்ச்சி ஒரு தொகுப்பான பாடல்களை கேட்க போறோம். அதாவது தமிழ் மொழி இலக்கணம் மிகுந்த செழுமை நிறைந்தது. இதில் அடுக்கு தொடர் என்று நம் இலக்கணத்தில் படித்திருப்போம், தெரிந்திருப்போம். அதாவது ஒரு சொல் இரண்டு இல்லைன்னா மூன்று முறை தொடர்ந்து வந்தால் அது அடுக்கு தொடர், அதை பிரித்தால் அது பொருள் தரும் அப்படிங்கிறது. அந்த வரிசையில் சின்ன சின்ன அப்படிங்கிற வரியில் தொடங்கக்கூடிய பாடல்கள் தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி நினைச்சிருப்பீங்க, சின்ன சின்ன அப்படின்னு தொடங்குகிற பாடல்கள் எவ்வளோ பாடல்கள் நம்ம மனசில் நினைச்சு வந்துட்டு இருப்போம். அந்த பாடல்கள் தான் இன்றைக்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒலிக்க காத்திருக்கின்றன. ஆசைகளில் பெரிய ஆசைகள் இருந்தாலும் சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஆசைகளை நம்ம பெரிதாக வளர்த்து அது நமக்கு மிகவும் அந்த கனவுகளையும் அந்த ஆசைகளையும் வெளிப்படுத்தும் விதம் இருக்குது, அருமையாக இருக்கும். அந்த பாடல் தான் நீங்கள் நினைத்த பாடல் தான் முதல் பாடலாக நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். மின்மினி குரலில் ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகள், ரோஜா படத்திற்காக.

கேட்டு பாடல் எத்தனை முறை கேட்டிருப்போம், எத்தனை முறை கேட்டாலும் அந்த பாடல் வரிகள் அப்படியே மனசுக்குள்ள திருக்குறள் மாதிரி பதிந்து கிடக்கும். எப்பொழுது எழுப்பி கேட்டாலுமே, எப்போது அந்த பாடலை பத்தி கேட்டாலுமே, இந்த பாடல இந்த பாடல் வரிகள் வரும், இந்த வரிகள்ல இந்த காட்சிகள் வரும், அந்த பாடலின் இடையில் ஏ ஆர் ரஹ்மானுடைய அந்த ஏழையிலோ வரும், எல்லாமே கேட்டு ரசிச்சிருப்போம். பல முறை ரசித்தாலும் அந்த பாடல் வரிகள் இன்னைக்கும் மனசுக்குள்ள நின்றுட்டு தான் இருக்கும். சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லி என்னென்ன ஆசையெல்லாம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் வயல பட்டியலிட்டு இருக்கார் பாருங்க. வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை, மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, தென்றலை கண்டு மாலையிட ஆசை, மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை. அதற்கு அடுத்த வரியா என்ன எழுதியிருப்பாரு, சோகங்களை எல்லாம் விட்டு விட ஆசைன்னு சொல்லியிருப்பாரு, கார்குழலில் உலகை கட்டிவிட ஆசைன்னு சொல்லியிருப்பாரு, மீன் சேற்று வயல் ஆடி நாற்று நட ஆசை, மீன் பிடித்து மீண்டும் ஆற்றி விட ஆசை அப்படின்னு சொன்ன அந்த பாடல் வரிகளை அவர் சில வரிகளெல்லாம் நான் நிறைய வரிகள் எழுதி கொடுத்தேன். அந்த வரையில் நம்ம பாடலின் நேரத்துக்காகவும் மெட்டுக்காகவும் சில வரிகள் பாடலிருந்து எடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி சில வரிகள்லாம் சொல்லியிருப்பாங்க. வானவில்லை கொஞ்சம் உடுத்திக்கொள்ள ஆசை, பனித்துளிக்குள் நானும் படுத்துக்கொள்ள ஆசை, சித்திரத்தின் மேலே சேலை கட்ட ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீன் பிடித்து மீண்டும் ஆற்றி விட ஆசைங்கிறது ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை தான். நம்ம மீனை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சி சின்ன பருவங்களில் அந்த ஓடையில் குளத்தில் ஆற்றுலலாம் பிடிச்சிட்டு வருமா, அந்த மீனை ஆற்றில் விடணும் அப்படின்னு நினைக்கும்போது அது வந்து புது கவிதையாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நம்ம யோசித்து பார்க்கும்போது ஒரு கவிஞருக்கு உள்ள அந்த கவித்துவத்தையும் அந்த ஒரு ஜீவன் உள்ள அந்த விஷயத்தையும் அந்த பாடலை அழகாக தெளிவுபடுத்தியிருப்பாங்க. ஏ ஆர் ரஹ்மானுடைய இசை தான் சொல்ல வேண்டாம் பாடலை கேட்டு ரசித்தோம்.

தன் தலைவன் மீது உள்ள ஒரு காதலனுடைய வெளிப்பாடு, என்ன என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு அந்த ஒரு அணிலிடம் ஒரு தூது கேட்பதாக அந்த பாடல் வரிகளை, அந்த வைரமுத்தினுடைய கற்பனை வரிகளில் அந்த பாடல் ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. அந்த பாடலுக்கு இசை தேவா அவர்களுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். சின்ன சின்ன, அந்த வார்த்தையில் சின்ன சின்ன பனித்துளி சிந்தி விழும் சோலைக்குள்ளே அப்படின்னு சொல்லி பனித்துளியிடம் கேட்பதாகவும் அணிலிடம் கேட்பதாகவும் அந்த பாடல் வரிகளை அழகாக அமைச்சிருந்தாங்க. நேரம் இரவு 11:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். சின்ன சின்ன அந்த அடுக்கு தொடர் வந்தவுடனே மனசுக்குள்ள நினைச்ச பாடல், இன்றைய காலகட்டத்தில் இப்போதே சூழல்ல சின்ன சின்னதா மழை துளிகள் அங்கங்கே பெய்து கொண்டு தானே இருக்கிறது. அதனால் சின்ன சின்ன தூரல் என்ன அந்த பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போறோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் செந்தமிழ் பாட்டு படத்திற்காக.

வானத்திலிருந்து மழை பெய்யும்போது சின்ன சின்ன துளிகளாய் பெய்து பிறகு பெரும் வெள்ளமாய் பிரவாகமாய் பெருத்து நதி வழியாக கடலுக்குள் வந்து சேர்கிறது. இந்த பாடலும் முதலில் துவங்கும் போது அப்படிதான் சின்ன சின்னதாக கேட்டது. பாடலை கேட்கும்போது அப்படியே ஒரு மழைக்காலத்திற்குள் சென்று வந்த மாதிரி இருந்தது. அந்த பாடலின் இணை குரலாக கே ஆர் அனுராதா அவர்கள் அவங்க அந்த பாடலோடு இணைந்து அந்த பாடலை அழகுபடுத்தியிருப்பாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜாவினுடைய இசையில கவிஞர் வாலியனுடைய பாடல் வரிகள் தான். உனது தூரலும் இனிய சாரலும் தீண்டும் தேகம் சிலிர்க்குதம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த வரியை சின்னதாக கரெக்ஷன் பண்ணி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பாடலை ரிப்பீட் பண்ணி பாடும்போது அந்த பாடல் அந்த பேப்பர் வந்து தண்ணியில் விழுந்துடும். அதன் பிறகு அந்த பாடல் பாடுற மாதிரி காட்சி அமைப்புகள் இருக்கும். மனசுக்குள்ள என்றைக்குமே அந்த பாடலை கேட்கும்போது மழையும் வந்தம் பாடலும் கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி தான். மழைக்கு யாவரும் தவிக்கும் நாட்களில் நீயோ இங்கே வருவதில்லை. வெடித்த பூமியும் வானம் பார்க்கையில் நீயோ கண்ணில் தெரிவதில்லை. உனது செய்தியை பொழியும் தேதியும் முன்னால் இங்கே யார் அறிவார் அப்படின்னு மழையை பற்றி ஒரு கேள்விகளும் மழையினுடைய வர்ணனைகளையும் மிக அழகா அந்த பாடல கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா செந்தூர பாண்டி படத்திற்காக மனோ ஸ்வரலதா குழுவினர் பாடிய பாடல்.

வார்த்தைகள்ல நிறைய பெரியதா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்னதா இருக்கும்போது அந்த சின்ன சின்ன அந்த வார்த்தைகள்ல பாடல்கள் கேட்பது ஒரு மகிழ்ச்சி தான். அந்த வகையில் கேட்ட பாடல் சின்ன சின்ன செய்தி செய்தி சொல்லிவிட்டு ஒரு காதலுக்கான அழைப்பையும் விடுத்து விட்டு அந்த அன்பு மனங்கள் பாடக்கூடிய அந்த பாடல் வரி நான் கேட்டோம். கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகளுக்கு தேவாவின் இசையில் சின்ன சின்ன இந்த பாடல்கள் வரிகளை கேட்கும்போது மனசுக்குள்ள நிறைய பாடல்கள் வந்து வந்து போயிருக்கும். அந்த வகையில் நேர்கள் விரும்பி கேட்ட விருப்பமான ஒரு பாடல் இடம் பெறுவது. அடுத்ததாக மௌனராகம் படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா.

சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவியது தன் மனதில் எண்ணிய காதல் இன்பங்களை அழகான பாடல் வரிகளாக கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருந்தாங்க. பாடல் இசை இளையராஜா தான் சொல்ல வேண்டாம். இந்த பாடலுடைய அந்த பீஜியம் பின்னாடி கேட்கிற அந்த ரிதமிக் இசை, நம்ம பள்ளியில் படிக்கும்போது என் நண்பன் ஒருவர் அந்த பாடலை பாடும் பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இசையை அவர் தனித்துவமாக அந்த இசையை ஒலிப்பார். அந்த இசையும் அந்த காதுகளை கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த குயிலினுடைய ஓசையும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கும். மன்னவன் பெயரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன். சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள், மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி காண காண அப்படின்னு சொல்லும்போது அந்த இடையில அந்த கோரஸ் குழுவினர்கள் அந்த அந்த ஒரு இசையும் அந்த பாடலை இன்னும் ரொம்ப அழகாகவும் பாடி பார்க்கவும் கேட்டாலும் எத்தனை முறை நமக்கு மனசுக்குள்ள அந்த பாடல் நின்றுட்டே தான் இருக்கும்.

நேரம் இரவு 11:34. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். சின்ன சின்ன குயிலிடம் கேட்ட கேள்வியை சின்ன சின்ன கிளியிடம் கேட்கிறார் தன் தலைவி.

தன்னை பற்றி எப்படி நினைப்பாள், அவள் எப்படி இருப்பாள் என்பதை பற்றிய சில தேடல்களுடன் பாடல் கேட்க போறோம். கண்ணெதிரே தோன்றினாள் படத்திற்காக ஹரிஹரன் சோபனா பாடியது.

கவிதை வரிகளாய் பாடல் வரிகளாய் அந்த பாடல் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதி தேவாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். நேரம் இரவு 11:41. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு உறங்க சென்றாலும் பாடல்கள் கேட்டுக்கொண்டது வித் பாரதியினுடைய மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக கமெண்ட் போட்டுட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நேர்கள்லாம் அவளாக கமெண்ட் போட்டிருக்காங்க. யாரெல்லாம் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்துடலாம். செல்வராஜ் அவங்க சென்னையிலேருந்து, நாமக்கல்லேருந்து செல்வராஜ் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சின்ன சின்ன பாடல் கேட்டு அந்த பாடலை குறிப்பிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. ரஹ்மான் அப்துல் மணலி புதுநகர்லேருந்து அவங்க வந்து எஸ் ஜானகி அவர்களின் மௌனராகும் பாடலும் கண்ணெதிரி தோன்றினால் படுத்த சின்ன சின்ன கிளிய பாடலுக்கு குறிப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒலித்த முதன் முதலாக ஒலித்த பாடலிருந்து சின்ன சின்ன தூரல் என்ன பாடலையும் குறிப்பிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரியிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புறசேவாக்கம் சவுந்தரராஜன் மனசுமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, அடுக்குமொழி பாடல் சின்ன சின்ன ஆசை ஆரம்ப பாடல் அருமைன்னு சொல்லி இந்த கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் ஹேமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜாமோகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பழனி பாரதி ஐயப்பன் தங்கிலிருந்து மனசுமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் ஷியாமலா அவங்க இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. காட்டுப்பாக்கும் அந்தோனிராஜ் மனசு மயங்கும் அடுக்கு தொடர் பாடல்கள் தொகுப்பு சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்களும் பாடல்கள் தெரிவிச்சிருக்காங்க. செல்வகுமார் KM கார்டன் MG செல்வகுமார் அவங்களும் நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. சின்ன சின்ன மழை துளிகள் கேட்டோம், சின்ன சின்ன வண்ணக்குயில் கேட்டோம். அடுத்ததாக சின்ன சின்ன மேகம் என்ன கவிதை பாடுதோ அப்படிங்கிற ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிறோம். தேவராகம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சுஜாதா குரலில்

கவிதை பாடும் மேகம் அது தேவராகமாக மாறும். கொள்ளை அன்பில் ஆத்மராகம் உதயமாக மாறும், அதுவும் தேவராகமாக மாறும். இந்த ராகம், இந்த பாடல் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதி கீரவாணி இசையில் அந்த பாடலை கேட்டு ரசிச்சோம். அடுக்கு தொடராய் அமைந்த சின்ன சின்ன இந்த வார்த்தையில் அமைந்த பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா ராஜகுமாரன் படத்துக்காக கே ஜி யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் பாடல்.

மனங்களுக்குள் சில நேரங்களில் சில ஊடல்கள் வரும்போது தூதாக சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த தூதில் சொல்லும் விதமாக அந்த பாடல் அமைந்திருந்தது. ஆர் வி உதயகுமாரின் பாடல்வரிகள் இளையராஜாவினுடைய இசையில். சொல்லால் விளைந்தது இந்த சொந்த கதைதானே பூவேணி கேளடி, பெண் மேல் வருத்தமில்லை நெஞ்சில் என்ன பாரம் நீயே போய் குரடி அப்படின்னு ஒவ்வொரு இவங்களும் அவங்களும் அந்த கேள்வியும் கேள்விக்கு பதிலான பாடல் வரிகளாக அந்த பாடல்வரிகள் இருந்தது. கண்ணிமையை மீறும் ஈரம் கண் இவள் சோகம் போகும் வெண்ணிலவை மூடும் மேகம் விட்டு விலகாதோ தூரம் அப்படின்னு சொல்லி பாடல் முடிக்கும் போது அந்த இரண்டு பேருமே ஏசுதாஸ் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் அந்த பாடலை ரொம்ப அந்த சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக பாடிப்பாங்க. பாடலுடைய இசையும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த நேரத்துல கேட்டு ரசிச்சோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சின்ன சின்ன அடுக்கு தொடரில் அமைந்த பாடல்கள் நிறைய நம் மனதுக்குள் வந்துவிட்டு தான் இருக்கிறது. இந்த நேரத்தின் காலம் கருதி இந்த பாடல்கள் தொகுப்பை இத்துடன் இந்த பாடல் நிறைவு செய்யலாம். அடுத்ததாக வரக்கூடிய நிறைவு பாடல் கே ஜி ஏசுதாஸ் குரலில்

நேர்களை, நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நேர்கள் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய் ஹிந்த்.